நேரம் காலை 5:32 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தெய்வீகராகும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி பாம்பே சாரதா அவர்கள் பாடியுள்ள அன்னபூர்ணா அஷ்டகம்.

ஜாதரலாவண்யாம் சத்தலாங்கிரிதலாஶ்ரயாம் சர்வாபரண சம்யுக்தாம் சர்வலக்ஷண லக்ஷிதாம் பிதாமஹ மஹாப்ரீதாம் நித்யத்ருப்தாம் ஹரிப்ரியாம்

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 6 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 11 2026 ஆகஸ்ட் மாதம் 28 வெள்ளிக்கிழமை ரெயின்போ எஃப்எம் 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.

0: சூது.
1: சூது என்பது இருக்கின்ற பொருளை அழிக்கும், பொய்களை பேச வைக்கும், இரக்கமற்ற செயல்களை செய்ய வைக்கும், பல துன்பங்களுக்கு ஆளாக்கும். குறள் எண் 938 அதிகாரம் சூது.
0: பொருள் கொடுத்து பொய் மேற்கொழி, அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது.
1: சூது என்பது இருக்கின்ற பொருளை அழிக்கும், பொய்களை பேச வைக்கும், இரக்கமற்ற செயல்களை செய்ய வைக்கும், பல துன்பங்களுக்கு ஆளாக்கும். குறள் எண் 938 அதிகாரம் சூது.

சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷா பந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரக்ஷா பந்தன் பண்டிகை காலம் காலமாக நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு அங்கமாக விளங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் திரு டேமியன் பெர்னாண்டோ நேற்று புதுதில்லியில் விமானப்படை துணைத் தளபதி ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீட்சித்தை சந்தித்து பேசினார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டு வர தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. சென்னையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகளை இயக்கி வருகிறது. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று நடத்திய திடீர் சோதனையில் 1,18,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை ஜபல்பூர் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர விரைவு சிறப்பு ரயில் நிரந்தர ரயிலாக மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் காணாமல் போன மற்றும் திருடப்பட்ட 400 செல்போன்களை பல்வேறு மாநிலங்களில் இருந்து மீட்டு உரியவர்களிடம் காவல்துறையினர் நேற்று ஒப்படைத்தனர். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்டு இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. காசா மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 3 பேர் கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமடைந்தனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பக்தி நேரம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 6:03 ஆயிற்றுக்கு நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக

பக்தி நேரம். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சிவன் பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

பக்தி நேரம். மணி 28 நிமிடம் ஆயிற்றுக்கு நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக

பக்தி நேரம். நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ள ராஜேந்திரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஒவ்வொரு ஊர் நாட்டுக்கும் ஓர் அடையாளம் உண்டு. ஆஸ்திரேலியா, அந்த நாட்டின் அடையாளங்கள் கிராஸ்லேண்ட்ஸ், புல்வெளி தேசம்னு அழைக்கப்படுற இந்த நாட்டின் தேசிய விலங்கு கங்காரு. சுத்தத்துக்கு பெயர் பெற்ற நாடு. எல்லா வெளிநாடுகளுமே சுத்தமாக தான் இருக்குது, நம்ம நாடு தான் சுத்தபத்தமாக இல்லை, நாமளும் அதுக்கு காரணம். ஏன்னா நாம் இந்த நாட்டில் மட்டுமே வசிச்சிட்ருக்கோம், அக்கம் பக்கத்துக்கு போகிறதில்ல, அங்கெல்லாம் என்ன நடைபெறுதுன்னு நமக்கு தெரியறதும் இல்லை. ஆஸ்திரேலிய நாட்டில் கால்நடைகள், குறிப்பாக கறவை மாடுகள் அதிகம். அந்த நாட்டு மெல்போர்ன் நகர் மோர்

0: பயிரின் தரம் வேறெங்கும் கிடைக்காதான், உலகத்தரம் வாய்ந்தவை. ஆஸ்திரேலிய நாட்டிலிருந்து பால் பொருட்கள் சிங்கப்பூருக்கு ஏற்றுமதியாக தான் தினமும். ஆஸ்திரேலிய கறவை மாடுகளை அமெரிக்காவுக்கு வாங்கிட்டு போகிறாங்களாம். இந்த நாட்டு மாடுகளுக்கு அந்த நாடு சப்சிடி மானிய உதவி கொடுக்குதான். ஆஸ்திரேலியா பரப்பளவில் பெரிய நாடு, மக்கள் தொகையில் சின்ன நாடு. சீ ஃபுட்ஸ்னு சொல்லக்கூடிய மீன் கடல் உணவு வகைகள் ஏராளமாக அங்கே. அந்த நாட்டு மக்கள் நிறைய சோளம் சாப்பிட்றதாகவும் தகவல். ராஜேந்திரன் சார், நீங்கள் ஈரோட்டுக்காரர், பவானி ஆத்தையோ ஏன் அதனுடைய கிளை நதிகளை கூட நீங்கள் தாண்டறதில்லை. அதனால் இப்படி யாராவது அக்கம் பக்கத்து நாடுகளுக்கு போயிட்டு வந்து நல்ல செய்திகள் சொன்னால் அதை காதில் வாங்கிக்கிறது, நாமளே போயிட்டு வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கடுதாசியில் எழுதுறது போல் மற்றவங்களுக்கும் எழுதிடுறது. வேற என்ன செய்ய முடியும்? ஆஸ்திரேலிய நாட்டில் ஏக்கர் கணக்கில் இருக்குமா பண்ணைகள், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் சேர்ந்தது ஒரு பண்ணை, ஒருத்தரே அதன் உரிமையாளர். அந்த பண்ணையில் ஆடு மாடுகள் இருக்குமா? ஆனால் ஆடு மாடுகள் இருக்கிற அடிச்சுவடே தெரியாதான் இருக்காதான். சாணி சிறுநீர் ஏன், ஒரே ஒரு ஆட்டாம்புழுக்க கூட அங்கே இல்லையாம், கண்ணில் படாதான். அந்த அளவுக்கு சுத்தத்தை கடைபிடிக்கிறாங்க. பெட்டி கடைகளில் விற்கப்படும் உணவு வகைகள் கூட அவ்வளவு சுத்தமாக சுகாதாரமாக தயார் செய்து விற்கப்படுதான் ஆஸ்திரேலியாவில். இதற்கெல்லாம் காரணம் அவர்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு. இது நம்ம நாடு, நாம் வாழும் இடம், சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டியது நமது கடமைன்னு அந்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்காங்க. ராஜேந்திரன் ஐயா, நீங்கள் ஒரு ஆசிரியர், இந்த மாதிரியான நற்பண்புகளை மாணவர்கள் மனசில் விதைக்கணும். நம்மூரில் எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவு, போலீஸ் பாதுகாப்பு அது இதுன்னு பரபரப்பாகவே இருக்கும். அங்கே அவ்வளவு போலீஸ்காரர்களை பார்க்க முடியாதுன்னு கூடுதல் தகவல். மக்கள் தொகை அதிகம்தான் இதையெல்லாம் நம்ம நாட்டில் சரியாக பராமரிக்க முடியாமைக்கு முக்கிய காரணம். ஆஸ்திரேலிய நாட்டில் ஓங்கி உயர்ந்த மரங்களை பார்க்க முடியாதான். ஆஸ்திரேலிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க, நல்ல செய்திகள் யார் சொன்னாலும் கேட்டுக்கணும், அவற்றை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஷேரிங் த நாலெட்ஜ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதுபோல் பரிமாறிக்கணும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் அண்ட் வெரி குட் மார்னிங் மக்களே. 7:01 ஆயாச்சு. எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொல்றது நான் உங்கள் ஆஜீவனாஸ். வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சே. இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. சோ வெள்ளிக்கிழமை ஆனாலே என்ன பண்ணுவோம் இன்னைக்கு வீக்கெண்டு வந்து வீக்கெண்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஆமாங்க, எனக்கு ஃப்ரைடே வந்தாலே வீக்கெண்டு தான். இல்ல இல்ல, எல்லா வேலையும் முடிக்கணும். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் பரபரப்பா தான் இருப்பேன். பெனாஸ் அதனால நீ என்ன பரபரப்பா வச்சுக்கோ அப்படின்றீங்களா? கண்டிப்பா கட்டாயமாக. ஸோ வணக்கம் சென்னையில் ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு க்வெஸ்சன் கேட்போம். ஸோ அந்த க்வெஸ்சனுக்கு நீங்க ஆன்சர் சொல்லிட்டு உங்களோட பரபரப்பான வேலையில இதையும் வந்து சேர்த்துக்கிட்டு அப்படியே ஒரு ஆன்சரை சொல்லிட்டு அப்படியே சூப்பரான பாட்டெல்லாம் வந்து கேட்டுட்டு ஒரு மாதிரி நம்ம மைண்டை வந்து ஒரு மாதிரி வைபா வச்சுக்க போறோம். ஓகே, இந்த ஒரு மணி நேரம் கண்டிப்பா ஜாலியா நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நான் கேட்கிற கேள்விக்கு நீங்களும் வந்து பதில் சொல்லலாம். சோ நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கேள்வியை வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். அதாவது 2025 சங்கீத நாடக அகாடமி விருது வந்து ஒரு நடன கலைஞருக்கு வந்து கொடுத்தாங்க. சோ உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒடிசி நடன கலைஞருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயம். சோ இந்த டிப்பை வச்சு எப்படியாவது இந்த கேள்விக்கான பதிலை வந்து கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, நம்ம சென்னை ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. நான் போட்டிருக்க போஸ்ட் கீழே கமெண்டாக உங்களுடைய பதில்களை சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக ஜனநாயகம் திரைப்படத்துக்காக பாடலாந்தியவே கேட்டு ஸ்டே டியூன்.

0: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சம தூளு.
1: அனிருத் ரவிச்சந்திரன் அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான ஒரு மியூசிக்ல சூப்பரான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. ஜனநாயகம் திரைப்படத்துக்காக சமயம் சூப்பரா வைவா இந்த நாளை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்படியே அழகா சூப்பரா வந்து இன்னைக்கு நீங்க போட்ட அனைத்து பிளானுமே வந்து நல்லபடியா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். 2025 சங்கீத நாடக அகாடமி விருது எந்த ஒடிசி நடன கலைஞருக்கு வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா, ஏன் சைலண்டா சும்மா இருக்கீங்க? சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. நான் போட்டுக்க போஸ்ட் கீழே கமெண்டாக உங்களுடைய பதில்களை நீங்க சொல்லலாம். அடுத்ததாக நம்ம எல்லாருக்காகவும் வந்து கருப்பு திரைப்படத்துக்காக இன்னும் ஒரு சூப்பரான வைபான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டேடியம் மக்களை திரையின் எஃப்எம் 101.4 இசவது உள்ளே

0: வணக்கம், நான் மக்களிசை பாடகர் செந்தில் கணேஷ்.
1: வணக்கம், நான் மக்களிசை பாடகி ராஜலட்சுமி. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: எல்லாமே செம்மதூள்.

சாய் அபியங்கர் கானா முத்தையும் டீம் பாடின ஒரு சூப்பரான ஒரு பாட்டு கருப்பு தெரியப்படுறதுக்காக கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 7:11 ஆயிட்டு இருக்கு. வணக்கம் சென்னை, கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4. சூப்பரா சமையா வந்து நம்மளோட டே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த தோல்வி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஓரமெல்லாம் வந்து உட்காந்துடவே கூடாது. அது நம்ம பயத்தை தான் வந்து தூண்டி விடுமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம லைஃப்ல ஒரு சாப்டர் மட்டும்தாங்க. ஸோ இன்னும் வந்து நிறைய பக்கங்கள் இருக்கு, நிறைய சாப்டர்ஸ் இருக்கு, அது ரொம்ப அழகா இருக்க போகுது அப்படின்ற நம்பிக்கையோட அப்படியே வந்து நம்ம ஒரு புதிய ஒரு வெற்றிக்காக ஒரு காத்திருப்போம் அப்படின்ற மாதிரி வெற்றிக்காக நம்ம வந்து காத்துக்கிட்டு அப்படியே பொறுமையா இருப்போம். ஓகே, ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்னாலும் இது சொல்லக்கூடிய சூழ்நிலையில நான் தள்ளப்பட்டுட்டேன் வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நான் கேட்டு இந்த கேள்விக்கு நிறைய நண்பர்கள்லாம் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. கம்மான் கம்மான், இன்னைக்கு ஃப்ரைடே எப்படி நீங்க வந்து எவ்வளோ பேர் வந்து பதில் சொல்லிங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ நான் இன்னைக்கு வணக்கம் சென்னையில் கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2025 சங்கீத நாடக அகாடமி விருது எந்த ஒடிசி நடன கலைஞருக்கு வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இந்த கேள்விக்கு பதில் தெரியும் அப்படின்னா உடனி அப்படியே போங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு. அந்த பேஜில் மஞ்சள் கலரில் அப்படியே வந்து சூப்பரான ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன், அந்த போஸ்ட் கீழே கமெண்டாக நீங்கள் உங்களுடைய பதில்களை தெரிவிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் ரெட்ரோ உதிரை வருதுக்காக வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டேஷன் மக்கள் இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுள்ள

சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய அப்படியே வாய்ஸ்லயும் வந்து மியூசிக்லயும் சூப்பரான ஒரு சாங் ரைட்டர் திரைப்படத்துக்காக கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சில 7:17 ஆயிட்டு இருக்கு. ஆமாங்க, இந்த மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிமைண்டருங்க, நேற்றைய கவலைகள் எல்லாமே வந்து இன்னைக்கு அப்படியே வந்து சுமந்துகிட்டே சுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இது ஒரு புதிய நாள், புதிய நம்பிக்கை, அப்படியே புதிய முயற்சி, அப்படியே புது புது பாட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்கும். ஓகே, எல்லாமே வந்து புதுசா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து புதுசா ஆரம்பிக்கிறோம். ஓகே ஓகே, புதுசா நீங்க வந்து மெசேஜ் அனுப்பி சென்னை FM ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. நான் போட்டிருக்க போஸ்ட் கீழே கமெண்ட் ஆக உங்களுடைய பதில்களை நீங்க தெரிவிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக நியூ திரைப்படத்துக்காக பாடலாம் தேவை கேட்டு ஸ்டீட்.

சென்னையில வந்து நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு நிறைய பேர் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சோ யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டலாம். சோ பதில் மட்டும் கிடையாது, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், வெரி குட் மார்னிங், காஃபி டீ எல்லாத்தையும் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க, நன்றி. ஸோ பிரமிளா தமிழ் செல்வன், அதுக்கப்புறம் பட்டாளம் அப்துல் ஜலீல், பி கே பூபாலன், பாலா திருமூலஸ்தானத்திலிருந்து வீர சுந்தரி, சந்திரா அப்படின்றவங்க அனுப்பிச்சிருக்காங்க, பிரகாஷ் டிபிஎஸ், ஹிரா மணி வர்மா அவங்க அனுப்பிச்சிருக்காங்க, ஹரிஹரன் ஏ அவங்க பதில் அனுப்பிச்சிருக்காங்க, குணாலன், அண்ணாமலை, சிவா, அருண், ராஜமாணிக்கம், கோபி, பாலாஜி ஜி, பூபாலன் பல்லப்பாளையத்திலிருந்து, புவனகிரி, சுமதி பாபு, பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன், அதுக்கப்புறம் அடையாளப்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், சாமுன்னி கே எம், மாலினி தேவி அருணாச்சலம், சூளை ரீஜா, மனோகரன், ரங்கர் ராஜன், கமலா வரதன், விஸ்வநாதன், முத்துராமலிங்கம், ஹேமலதா, என்னங்க காஃபி காஃபி மகுல கூட வந்து ஏஐஆர் சிம்பிள்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஓகே சூப்பர். ஸோ இன்னும் நிறைய பேர் பதில் அனுப்பியிருக்காங்க, யார் என்ன எங்கிருந்து அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்காகவும் வந்து ஒரு அல்டிமேட்டான சாங் வந்துட்டே இருக்கு, அரண்மனை 4 திரைப்படத்துக்காக. இந்த பாட்டை கேட்டு ஸ்டேட்யூன் மக்களை இதில் 101.4 எல்லாமே சமதுல.

0: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணா எல்லாம் வைப் ஆயிரும்.
1: டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
0: மாமா டி அசி.
1: என்னடா திட்டியா?
0: இல்லடா அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: 잠시
1: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்
3: சைபால்.
4: ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் பேர்ல மக்களுக்கு ரொம்ப மரியாதை. அவ்வளவு நல்லா ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வந்தார். அவருக்கு வயசாயிட்டுது. அதனால ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். இதை பாருங்க, எனக்கு வயசாயிட்டுது, அதனால இந்த அரச பொறுப்பை எல்லாம் நீங்க ஏத்துக்குங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் ராணியை கூப்பிட்டார். வா, நாம இனிமே இங்கே இருக்க வேணாம், காட்டுக்கு போய் தவம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டார். இந்த செய்தி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மக்கள் உடனே கூட்டம் கூட்டமாக அரண்மனைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மன்னரை போய் பார்க்குறாங்க. அரசே, தாங்கள் வந்து எங்களுக்கு தந்தை மாதிரி, நீங்கள் காட்டுக்கு போயிட்டால் நாங்கள்லாம் இங்கே எப்படி இருக்க முடியும், எங்களுக்கெல்லாம் எந்த துன்பமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு வர்றீங்க, இது மாதிரியான ஒரு அரசாட்சி இல்லைன்னா மக்கள் வந்து வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வயசாயிட்ட காரணத்தினால இந்த முடிவுக்கு வர வேண்டியிருக்குது அப்படின்னாரா ராஜா. அப்படின்னா நீங்கள் காட்டுக்கு போக வேணாம், நாங்கள் போகிறோம், நாங்கள் அங்கே போய் தவம் பண்ணுறோம், வழிபாடு பண்ணுறோம், கடவுள் வருவார், அவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னாங்களாம். அப்படி சொல்லிவிட்டு உடனே எல்லோரும்

0: காட்டுக்கு போனாங்க. நாட்டு மக்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக வந்து காட்டில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணுறதை பார்த்தார் கடவுள். உடனே புறப்பட்டு வந்தார். எல்லாரும் இப்படி வந்து உட்காந்துருக்கிறீங்களே, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். உடனே மக்கள் எல்லாரும் ஒரு குரலில் சொன்னாங்க, சுவாமி எங்கள் மன்னன் ரொம்ப நாளைக்கு நல்லபடியாக இருக்கணும், அவர் வந்து மகிழ்ச்சியாகவும் உடல் நலத்தோடும் இருந்தால் தான் நாங்கள் அமைதியாக வாழ முடியும் அப்படின்னாங்க. சரி அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னார் ஆண்டவன். எங்கள் மன்னருக்கு இன்னும் ஒரு 100 வருஷம் ஆயுளை கொடுங்க அப்படின்னாங்க. அவ்வளவு தானே, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவன் போயிட்டார். மக்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தாங்க. மன்னா கடவுள் வரம் கொடுத்துட்டார், நீங்கள் 100 வருஷம் வாழ போகிறீங்க அப்படின்னாங்க. இதை கேட்டதும் ராணி ராஜாவை வணங்கி நான் தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு புறப்பட்டாங்க. உடனே மக்கள் என்ன நினச்சாங்க தெரியுமா, ஐயோ நாம் ராஜாவுக்கு மட்டும்தானே நீண்ட ஆயுள் வேணும்னு வரம் வாங்கினோம், ராணிக்கு வாங்கலையே, அதுதான் கோபத்தில் புறப்பட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டாங்க. ஆனால் ராணி நினச்சது அது இல்லை. ராணி போய் தவம் பண்ணாங்க, கடவுள் காட்சி கொடுத்தார். இவங்க கேட்குறாங்க, சுவாமி ராஜாவுக்கு மட்டும் 100 வருஷம் ஆயுள்னு வரம் கொடுத்துட்டீங்க, அப்படின்னா குடிமக்களும் 100 வருஷம் இருக்கணும், இப்படிப்பட்ட குடிமக்கள் இல்லைன்னா அப்படிப்பட்ட அரசன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாங்களாம். ஆண்டவன் பார்த்தார், சரி அவங்களும் 100 வருஷம் வாழ்வாங்க, அது மட்டும் இல்லை நீயும் 100 ஆண்டு காலம் வாழ வரமளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார். இதில் ஆண்டவன் வர்றதும் மறையிறதும் முக்கியமில்லை, இதில் கவனிக்க வேண்டியது ஆள்கிறவனின் விசால மனம், குடிமக்களின் விசால மனம், ஆள்கிறவன் மனைவியினுடைய விசால மனம். இப்படி ஒரு நாடு இருந்துட்டுதுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை நினச்சி பாருங்கள். அதனால தான் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க, இதய வாசல் திறந்தே இருக்கணும், இதயத்தின் கதவுகளை மூடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், என்னுடைய இதய வாசல் எப்பவும் திறந்தே தான் இருக்குதுன்னார். எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். டாக்டரே சொல்லிவிட்டார், என்னுடைய இதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு, வால்வு சரியில்லையா அப்படிங்கிறார்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபாலின் இன்று ஒரு தகவல், இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

7:34 ஆயாச்சு. ஸோ சூப்பராக செமையாக வந்து அப்படியே சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்க போகிறோம். அப்படியே வந்து வணக்கம் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். 2025 சங்கீத நாடக அகாடமி விருது எந்த ஒடிசி நடன கலைஞருக்கு வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கெல்லாம் பதில் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து அடைய பதிலாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து உங்களுடைய நண்பர்கள் மாதிரி பதில் அனுப்பணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. அங்கே போனீங்கன்னா மஞ்சள் கலரில் ஒரு போஸ்ட் தெரியும், அந்த போஸ்ட் தான் நான் இப்போ போட்டிருக்கேன். ஓகே, அந்த போஸ்ட் கீழே உங்களுடைய பதில்களை கமெண்டாக வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு பதில் சொன்னவங்க, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க, நிறைய பேர் பாட்டெலாம் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இது எல்லாத்தையும் சொன்னவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஜெயசீலன் குடமாண்டப்பட்டியிலேருந்து, செய்யார்லேருந்து சந்திரசேகர், அதுக்கப்புறம் எம் சங்கரன், ஹரிராம், தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியன், ஆர் ரமா, சபரி மனோஜ், பாபு முல்லக்காடிலேருந்து நரேஷ்குமார், வைஷு, நந்து, ஜெயா அப்படின்றவங்க, அதுக்கப்புறம் கமல வரதன், அதுக்கப்புறம் மகாராஜ், கீர்த்தன் பூரி, கோஸ்வாமி, லக்ஷ்மி தேவி சத்தீஸ்கர்லேருந்து, புவனகிரியிலேருந்து சுமதி பாபு, இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எங்கேருந்து அப்படிலாம் வந்து தெரியறதுக்கு முன்னாடி பிரேமலு திரைப்படத்துக்கு ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டேட்யூன் மக்களை எதிரின் எஃப்எம் 101.4 இல்லைங்களா மெய்சமதுல.

0: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: வணக்கம், நான் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன். நீங்க கேட்டு இருக்கிறது FM ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுலம்.
0: கபிலன் அவர்களுடைய சூப்பரான ஒரு வாய்ஸ்ல வந்து அவருடைய பிரேமல் ஊதுரை வருதுக்கா பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் 7:40 ஆயாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்றனால நீங்கள் உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா நான் கேட்டிருந்த கேள்விக்கு அழகா போங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு, அங்கே போயிட்டு உங்களுடைய பதில்களை தெரிவிக்கலாம். இது வரைக்கும் நம்ம பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இமீடியட்டாக ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லுங்க, நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக டீன்ஸ் திரைவருதுகா வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டேஷன் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கிலாமே சமது உள்ளே.
2: Hi honorable audience, this is the promotional

0: ஆக்சுவலி இது ஒரு சாங் பாட்டு, இது நீ சிங் கேட்டு சிங் ஆட்டி பேசி காட்டு. பிகாஸ் த டென்த் ஆஃப் த கண்டென்ட் இஸ் நெய்தர் த டயலாக் வசனம் நார் த லிரிக்ஸ் த வரிகள்.
1: த சாம்பிள் ஆஃப் த எக்ஸாம்பிள் இஸ் ஏ மைக் மைக் மைக் நடுவில் பிடிங்கிட்டு போயிட்டான் பிடிங்கிட்டு போயிட்டான் and the dialogue goes like this
2: and anuva vena renda pirichu ana inda anuva unga kitta irundha yaralayum pirikka mudiyadhu
0: ayyo cringe in this punch you can put a pinch of inch and make a bringe it is called the bibli bringe

நீ எப்படி வேணாலும் கூப்பிடுமா, ஆனா கூப்பிடு. கூப்பிட தூரத்துல இருக்க மாட்டேன், கூப்பிட தூரத்துல இருக்க மாட்டேன். நான் பக்கத்துல இருப்பேன், நீ பக்கத்துல இருப்பேன். ஓகேயா?

0: பிலி பிலி பிலி பிலி பிலி பிலி பிலி பிலி நாம மீனிங் நேத்துல நம்ம பேசுற மாதிரி தான் இருக்கு பாட்டும்.
1: அறிவு கி அதுக்கப்புறம் நம்ம பார்த்திபனவர்கள் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து பாடின ஒரு சூப்பரான ஒரு பாட்டு டீன்ஸ் திரைப்படத்துக்காக கேட்டு முடிச்சாச்சு. 7:45 ஆயாச்சு. ஸோ நம்ம கேட்டிருந்த கேள்வி, 2025 சங்கீத நாடக அகாடமி விருது எந்த ஒடிசி நடன கலைஞருக்கு வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கும் பதில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலாக அனுப்பிட்டு மதுரை சோ சண்முக சுந்தரம், பத்மா சவுந்தரராஜன், நாகராஜ் பி, சோமசுந்தர பிரபு, ராமேஸ்வரம், ராகேஷ், ஆனந்த முருகன், திருநின்ற ஊர்லேருந்து தமிழன் ஜெயராம், விஜயகுமார் அவர்கள். ஸோ இவங்க எல்லாரும் வந்து பதில் அனுப்பிச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வெரி குட் மார்னிங் அப்படிலாம் சொல்லிட்டு பூ கொத்தெல்லாம் வந்து அனுப்பிச்சிருக்காங்க, ரொம்ப நன்றி. சரி ஓகே, இன்னும் வந்து சூப்பராக வந்து பதில் சொல்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு அப்படிங்கிறதுனால வேட்டையை திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாட்டு வருது. அண்ட் இந்த பாட்டை கேட்டு இது வரைக்கும்

இப்படி சூடு.

யுகேந்திரன், வாசுதேவன், அனிருத் ரவிச்சந்திரன், தீப்தி சுரேஷ் அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல அனிருத் ரவிச்சந்திரன் அவர்களுடைய மியூசிக்ல சாங் கேட்டு முடிச்சாச்சு. வேட்டையன் திரைப்படத்துக்காக சிறப்பு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நோக்கி வந்தாச்சு. அப்படிங்கறதுனால நம்ம வந்து ஆன்சரை ரிவீல் பண்ண வேண்டிய நேரமும் வந்தாச்சு. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து ஆன்சரை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியுது, ஹவு ஹவு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சேன். பரவாயில்லப்பா, வெள்ளிக்கிழமை அதுவுமா எல்லாரும் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி அழகாக நம்ம கேட்டு இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லியிருக்காங்க. முதல்ல பதில் சொன்ன எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கால், சூப்பர் ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 சங்கீத நாடக அகாடமி விருது எந்த ஒடிசி நடன கலைஞருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டோம். ஸோ இவர் தான் அந்த ஒடிசி நடன கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பதில் அனுப்பி வச்சிருக்காங்க, சுபதா வரத்கர் அப்படின்றவங்க. ஸோ

இவங்களுக்கு தான் வந்து இந்த 2025 ஆண்டுக்கான சங்கீத நாடக அகாடமி விருது வந்து வழங்கப்பட்டது. ஸோ பதில் சொன்ன எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள், அண்ட் ட்ரை பண்ண எல்லாருக்கும் வந்து இன்னும் பெரிய வாழ்த்துக்கள். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டான பதிலை சொல்லுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட. ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன்னா ஷோ வைண்ட் பண்ணி கிளம்ப போறேன். ஸோ திரும்பவும் வந்து எட்ரெண்டுக்கு உங்க எல்லாருக்கூடையும் பேசுறதுக்காக ஓடோடி வந்து விடுவேன். ஓகேங்களா? சரி, ஓகே. பெனி தயால் அவர்களுடைய சூப்பரான ஒரு வாய்ஸ்ல கட்டா குஸ்தி தெரிவதுக்காக பாடலாம் தீவி, அண்ட் இந்த பாட்டை கேட்டு அப்படி என்ஜாய் பண்ணுங்க. ரெயின்போ எஃப்எம் 101.8 நீங்கள் அமைச்சமதுல.

0: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரக்ஷாபந்தன் பண்டிகை காலம் காலமாக நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு அங்கமாக விளங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் திரு டேமியன் பெர்னாண்டோ நேற்று புதுதில்லியில் விமானப்படை துணை தளபதி ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித்தை சந்தித்து பேசினார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டுவர தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. சென்னையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகளை இயக்கி வருகிறது. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று நடத்திய திடீர் சோதனையில் 1,18,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை ஜபல்பூர் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர விரைவு சிறப்பு ரயில் நிரந்தர ரயிலாக மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் காணாமல் போன

மற்றும் திருடப்பட்ட 400 செல்போன்களை பல்வேறு மாநிலங்களிலிருந்து மீட்டு உரியவர்களிடம் காவல்துறையினர் நேற்று ஒப்படைத்தனர். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்டு இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. காசா மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 3 பேர் கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமடைந்தனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ளவுள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா ஜெர்மனியை வென்று 5வது இடத்தை பிடித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒன்ஸ் அகைன் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொல்றது நான் உங்களா ஜெபினாஸ். 8:03 ஆயாச்சு. எஸ் ரஷா ரெயின்போ நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. என்ன வேணா சொல்லுங்களேன், எல்லா நாளுமே வந்து ஒரே மாதிரி போயிடாதுங்க. ஆனால் இந்த வீக்கெண்ட் வந்துட்டாலே வந்து ஒரு ஜாலி தான், அது எப்படி சொல்கிறதுனே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு என்னமோ வந்து இன்னைக்கே வீக்கெண்டை வைபை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் நம்மளாம். இதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனால் தான் தெரியும்ல, இதுக்கப்புறம் ஸ்கூலு காலேஜ். சரி ஓகே பரவாயில்ல, இருக்கட்டும்ப்பா. இன்னைக்கு இந்த நாளை வந்து சூப்பராக அப்படியே வந்து வைபாக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அப்படியே அழகான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்க போகிறோம். அந்த வகையில் முதல் பாடலாக ஜனநாயகம் திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டேட்யூன் மக்கள் இது ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் அமைச்சமதுல

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: 101.4 இங்க எல்லாமே தோல்வி.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை,

0: மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன்.
2: கதையா?
1: ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாராம்.
2: அந்த ராஜாக்கு
1: ஒரு FM பிடிச்சுதான்.
2: எந்த FM?
1: அதுதான் நம்மளோட ரெயின்போ FM. ரெயின்போ FM கேட்டு பாரு, செம தூளு துள்ளலான ஆஜிஸ் பேச்ச கேளு. பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட், அதுக்கு தானே ரெயின்போ கேட்டு. ஆனேலி நானும் வாழு ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே செம்ம தூளு.

0: முகேந்திராவன் சிவாங்கி இவர்களுடைய சூப்பரான ஒரு குரல்ல வேலந்திரியோடதுக்காக சாங் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் 8:24 ஆயாச்சு. ரஷா ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. சோ ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியில சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு
1: இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம்னா ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா அவர் விருந்து கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
0: எல்லா விஷயத்துக்குமே வந்து லைட்டாக அப்படியே வந்து டைம் எடுக்கோங்க. எடுத்து உடனே நடக்கணும் அப்படிலாம் வந்து நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் மட்டும் லீவ் கேட்டாக்கா எவ்வளோ நேரம் எடுக்கிறாங்க அந்த லீவ் அப்ரூவ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்துக்கும் வந்து கொஞ்சோண்டு டைம் எடுக்கும். அதனால் நீங்களும் வந்து அந்த டைமோடு சேர்ந்து கொஞ்சம் அப்படியே அந்த டைம் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து ரிசால்வ் ஆகிவிடும். அந்த சூட்டோடவே எல்லா விஷயத்தையும் நடத்தணும் அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க. அந்த சண்டையை அப்போவே போட்டு முடிச்சிடணும் அப்படிலாம் கிடையாது. அது வந்து ஒரு டைம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு சண்டை நடந்ததே வந்து மறந்து போயிடும். அந்த அளவுக்கு ஞாபகம் மறதியில் இருக்கிறோம்ல எல்லாரும். சரி ஓகே, கோபுரா திரைப்படத்துக்காக போடலாம் தீவே இந்த பாட்டை கிட்ட. அப்படி ஸ்டேட்யூன் மக்கள் இதுரை 101.4 எல்லாமே செமதுல.

எல்லோருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் தேவா பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமத்துவம்.

மக்களை

வணக்கம், நான் உங்க நடிகர் ஜீவா ரவி. நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே செம்ம தூள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

பியூட்டி லேடி ஆண்ட்ரி அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல, அவருடைய தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசை லம்மன்மத அன்பு திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான சாங் கேட்டு முடிச்சாச்சு. ஒரு ரெட்ரோ ரவுண்டான ஒரு சாங் வந்து கேட்டோம். ஸோ 8:50 ஆயாச்சு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரஷா ரெயின்போ, பேசிட்டு இருக்குது நான் உங்களை ஆச்சு. ஸோ நான் நிறைய பேசாம உங்களுக்கு நிறைய பாட்டு போட்டதுக்காக எனக்கே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குதுங்க. ஆமா, ஸோ அடுத்ததான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஷோ வைண்ட் அப் பண்ணிட்டு கிளம்பிக்கலாம். அடுத்ததான் வந்து 10:00 ஒரு சூப்பரான ஒரு கேம் ஷோல வந்து நான் உங்க கூட பேச போறேன். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவோம், நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ண நம்ம நிகழ்ச்சியினுடைய நினைவாக உன்னாலே உன்னாலே திரைப்படத்துக்காக போடலாம் தேவி கேட்டு ஸ்டே டியூன்.

0: நேரம் 9 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரக்ஷாபந்தன் பண்டிகை காலம் காலமாக நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு அங்கமாக விளங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் திரு டேமியன் பெர்னாண்டோ நேற்று புதுதில்லியில் விமானப்படை துணை தளபதி ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீட்சித்தை சந்தித்து பேசினார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டுவர தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. சென்னையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகளை இயக்கி வருகிறது. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று நடத்திய திடீர் சோதனையில் 1,18,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை ஜபல்பூர் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர விரைவு சிறப்பு ரயில் நிரந்தர ரயிலாக மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் காணாமல் போன மற்றும் திருடப்பட்ட 400 செல்போன்களை பல்வேறு மாநிலங்களில் இருந்து மீட்டு உரியவர்களிடம் காவல்துறையினர் நேற்று ஒப்படைத்தனர். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்டு இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. காசா மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 3 பேர் கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமடைந்தனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா ஜெர்மனியை வென்று 5வது இடத்தை பிடித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

101.4 கேட்டிருக்கிற உங்க எல்லாருக்கும் சூப்பரான வணக்கத்தை சொல்லிக்கிட்டு ரெயின்போ ஆப் நிகழ்ச்சிக்கு உங்களோடு இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. வந்துட்டாலே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்த ரெண்டு நாட்கள் வந்து லீவா இருக்கும், காலேஜ் ஸ்கூலோ வேலைக்கோ ஏதோ பெரும்பாலும் அந்த ரெண்டு நாள் வந்து லீவா இருக்கும் அப்படின்றதுனால அப்படியே ஒருவேளை சனிக்கிழமை காலேஜோ ஸ்கூலோ இல்ல ஒருவேளை வேலையோ இருந்தாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஃப்ரீ தான் அப்படின்றதுனால வெள்ளிக்கிழமைல இருந்தே நமக்கு அந்த சந்தோஷம் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே இதே மாதிரியான மனநிலையோடு நம்ம தொடங்குறோமோ அதே மாதிரியான மனநிலை தான் நமக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்றதுனால எல்லாமே ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா இந்த நாளை வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின்போ ஆப் நிகழ்ச்சிக்கு அடுத்தடுத்து அழகான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாடலா சங்கர் மகாதேவன் பாடின பாடல் கபிலனோட வரிகள்ல வர இருக்கு ஜிதன் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: இப்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூள்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

தமிழக இசையில காவலன் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:15 ஆயிற்று. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ 91.4 ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. அடுத்ததா வரக்கூடிய பாடல் முதல்வன் திரைப்படத்துல இருந்து வர இருக்கு. வைரமுத்துவோட வரிகள்ல ஏ ரஹ்மான் இசையில சங்கர் மகாதேவன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி இருவரும் இணைந்து பாடிய பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ 91.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் கந்தசாமி திரைப்படத்தில் இருந்தால் ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:26 ஆயிட்டுக்கு. ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் சுரா திரைப்படத்திலிருந்து வர இருக்கு கபிலனோட வரிகளில். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும்

0: விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூறல் போட்டா
1: ஜில்லுனா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: 9:40 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியில. அடுத்தடுத்து சூப்பரான பாடல்கள் தான் நிகழ்ச்சியில் வரக்கூடிய. அடுத்த பாடல் விவேக்கோட வரிகள்ல ஏஆர் ரஹ்மான் இசையில மெர்சல் திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

ஜெயராஜோட இசையில ஸ்னேகன் வரிகள்ல கார்த்திக் மகதி இருவரும் இணைந்து பாடிய பாடல் கோவில் திரைப்படத்திலிருந்து கேட்டு முடித்திருக்கிறோம். 9:52 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ FM 91.4 ரெயின்போ ஆப் நிகழ்ச்சி தான்.

0: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா, எங்கம்மா யாரையும் காணோம்?
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.

0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு லைட்டு டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு லைட்டு டிவி ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ
1: தான்.
0: என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
3: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
4: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
3: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
4: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
3: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
4: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 469 உயர்ந்துள்ளது. காணாமல் போனவர்களை தேடி கண்டுபிடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணியினை ஒருங்கிணைக்க மாநில அமைச்சர்கள் 4 பேர் தில்லியில் முகாமிட்டுள்ளனர். அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். சர்க்கரை, மிளகாய், அரிசி உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும், விலை உயர்வை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற அதிமுக கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை ரேஷன் கடைகளில் வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து 117,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறை அடுத்த பாராசூர் ஊராட்சியில் குளம் தூர்வாரும் பணியை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்டு இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. உலக கோப்பை ஹாக்கி போட்டியில் 7வது-8வது இடத்திற்கான போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஜெர்மனியை வென்று 5வது இடத்தை பிடித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்ஞானந்தா இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஃபேபினோ கருணாவை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்களே. 10:03 ஆயாச்சு. உங்க எல்லாரும் கூட பேசுறதுக்காக வந்தாச்சுன்னா உங்க ஆஜிபிராஸ் அண்ட்
1: ஆர்ஜே தமிழ்விழி.
0: எஸ், ஆர்ஜே தமிழும் நானும் சேர்ந்து இன்னைக்கு இந்த ஒரு சூப்பரான ஒரு கேம் ஷோ விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். ஸோ ஏன் இந்த கேம் ஷோ வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவலி வந்து நான் வந்து என் பேக் எடுத்துட்டு உள்ள வந்துட்டே இருந்தேன். அப்போ வந்து தமிழ்விழி என்கிட்ட வந்து பார்த்தாங்க, என்ன பைய எடுத்துட்டு வந்திருக்கீங்க, வேலைக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் என்ன பைய எடுத்துட்டு வந்தேன், என்ன இந்த பொண்ணு இப்படி கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, ஓ பேக் பை, ஓகே. அப்புறம் வந்து இங்கிலீஷ்ல சில பல வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்றோம், ஆனா அதோட தமிழ் பேர்லாம் வந்து தெரியும், ஆனா யூஸ் பண்ண மாட்டோம். புத்தகம் நான் அவன் இல்லை திரைப்படத்துக்காக. சோ நீங்க என்ன பண்ணுவோம்,
1: ஸ்டே டியூனா இருக்கணும்.
0: எஸ், நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4
1: எல்லாமே சமதுள்ள.

0: வார்த்தைகள் கேட்டுலாமா
1: வணக்கம். யார்
2: இங்கிருந்து?
1: பெரிய ஸ்கிரீன் இருக்கும்ல, அந்த ஸ்கிரீன் அத வந்து எப்படி சொல்வீங்க? வணக்கம்.
3: யாருங்க?
0: வார்த்தை சொல்லலாமா?
3: சொல்லுங்க மேடம்.
0: தமிழ் வார்த்தை என்ன?
1: அது பேரே பக்கெட்
3: தாங்க.
1: அவ்வளவுதான் இல்ல, தோத்துட்டோம் நம்ம.

0: தோத்துட்டோம் மாறா நம்ம அவ்வளவுதான் அவுட். நன்றி நன்றி சார், ட்ரை பண்ணதுக்கு நன்றி. வணக்கம், யாரங்க இந்த
1: மகளிர்
2: பெண்ணா மகளிரா?
0: நீங்க சொன்னது எங்க பெண்கள் நினைச்சுக்கிட்டாங்க, எழுதுற பெண்ணு கேக்குறாங்க அவங்க.
1: எழுதுகோள்
0: கரெக்டா, சூப்பரா சொல்லிட்டாங்க பாருங்க.
2: சூப்பர், நன்றி.
0: வாழ்த்துக்கள் சார், நன்றி நன்றி. சமயம் சூப்பரா வந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா வந்து நான் அப்படி சொல்லிட்டேன், நான் இப்படி சொல்லிட்டேன், எனக்கும் தமிழ் தெரியும் அப்படின்னு வந்து இருக்காங்க. சரி ஓகே, அடுத்ததா வந்து என்ன பாட்டு போடலாம் சொல்லுங்க.
2: நீங்க என்ன பாட்டு போட்டாலும் என்ன பாட்டு போட்டாலும்
0: ஓகே. சரி ஓகே, நாங்க பெண்களா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆம்பளை தெரியப்படுதுக்கா.

0: சமயம் சூப்பரா வந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா வந்து நான் அப்படி சொல்லிட்டேன், நான் இப்படி சொல்லிட்டேன், எனக்கும் தமிழ் தெரியும் அப்படின்னு வந்து இருக்காங்க. சரி ஓகே, அடுத்ததா வந்து என்ன பாட்டு போடலாம் சொல்லுங்க.
1: நீங்க என்ன பாட்டு போட்டாலும் என்ன பாட்டு போட்டோம்
0: ஓகே. சரி ஓகே, நாங்க பெண்களா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆம்பளை திரைப்படத்துக்காக ஒரு பாடல் வரப்போகுது. அண்ட் இந்த பாட்டை கேட்டு ஸ்டேஷன் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 101.4
1: எல்லாமே சமதூளு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி

0: கட்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT.

0: 101.4ல கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் நினைச்சிருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே தமிழ்விழி மற்றும்
1: நான் உங்க ஜிபினா. சோ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். சோ நேயர்கள் நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருக்காங்க தமிழ் உங்ககிட்ட பேசுறதுக்காக,
0: நம்ம கிட்ட பேசுறதுக்காக,
1: நம்ம கிட்ட பேசுறதுக்காக. வணக்கம், யார் இங்க இருந்து?
2: கலா பேசுறேன் மேடம். குட்
1: மார்னிங், குட் மார்னிங் கலா மேம்.
2: சொல்லுங்க மேடம்.
1: சொல்லுங்கவா.
0: சொல்லலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: ஈஸியா சொல்லவா கஷ்டமா சொல்லவா? மொத்தமா இருக்கிறது, அதுல ஒரே ஒரு பேப்பர் மட்டும்.
2: காகிதம்
0: அப்படின்றது சரியானது. சாஃப்ட், சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல.
2: மெதுவா, மெதுவா இருக்கு.
0: மென்மையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பஸ்னா
1: வேலூர்
3: மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் இருக்கீங்க.
1: சூப்பரா இருக்கும் சந்திரசேகர் சார். சரி ஓகே, உங்களுக்கானது கேட்டலாமா? நானும் பேசிக்கிறதுக்கு முக்கியமானதே பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன். தொலை தொடர்பு இல்ல, சும்மா சாதாரண தொடர்பு தான் அது. சந்திப்பு நேரம் ஒதுக்கீடு, அந்த மாதிரி.
3: சந்திப்பு நேரம் ஒதுக்கீடு, அப்படியா?
1: ஆமா ஆமா. ஓ சூப்பர் சார். ஓகே சார்,
3: முதல் முறையா அந்த வார்த்தையை கேள்விப்படுறேன் மேம், சந்திப்பு நேரம் ஒதுக்கீடு.
1: ஆமா, போட்டு பாருங்க ஏதாவது தெரியுதான்னு. எனக்கே தெரியாது, பாவப்பட்ட ஜென்மம் சார். நன்றி, ஆனா சூப்பரா விளையாடுங்க சந்திரசேகர்.
3: தேங்க்யூ,
1: தேங்க்யூ சார். வணக்கம், யாருங்க இந்த?
0: வணக்கம்.
4: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க
4: மேடம்? சென்னை பூந்தமல்லி கலைசாமி. இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்.
1: வணக்கம் சார், வணக்கம்.
0: உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
4: சொல்லுங்க.
0: லேண்ட், நம்ம வயல்லாம். லேண்ட்.
4: ஆமா, அது அதுக்கு வந்து
0: தமிழ்ல
4: நிலம். நிலம், நிலம்.
0: நிலம் அப்படின்றது சரியான பதில். ஸ்டாச்சு. ஸ்டாச்சு தலைவர்கள், வீரர்கள், அந்த மாதிரி ஏதாவது சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாம் வைக்கக்கூடிய ஒண்ணு.
1: சரி விடுங்க, அவருக்கு ஈஸியாவே கொடுங்க. கம்ப்யூட்டர்னா என்ன சார்? கம்ப்யூட்டர் சார்.
4: கம்ப்யூட்டர்னா அந்த
1: கணினி. அவ்வளவுதான் சார், இவ்வளவுதான் சார் தமிழே.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி சார, நன்றி சார். அட்லீஸ்ட் வந்து அவர் ட்ரை பண்ண, ட்ரை பண்ணாங்க, அதே வந்து பெரிய விஷயம். வணக்கம், யாருங்க இந்த? வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க சார்? ஓகே கண்ணன் சார், எங்கயோ டிரைவிங்ல இருக்கீங்க போல. நீங்க ஆனா டிரைவ் பண்ணல? சரி சார், ஆனா உங்க வாய்ஸ் எங்களுக்கு கேட்கல, இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்காக ஒரு ரெண்டு வேர்ட் மட்டும் நான் சொல்றேன். இப்ப நீங்க போன்ல தானே பேசிட்டு இருக்கீங்க? அதுல மெசேஜ்

0: வரும்ல சார், மெசேஜ்னா என்ன சார்? நன்றி. அடுத்த நேர் வந்து பாஸ்வேர்டுக்கு சொல்றாங்களான்னு
1: பாப்போம். கண்டிப்பா பாத்துறேன்னு சொல்றுவாங்க, இல்ல அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா.
0: பாப்போம்.
2: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி தான் சார், நன்றி. யார் எங்க இருந்து பேசுறீங்க? யாரோ விளையாடிட்டு இருக்காங்க, நான் சடை பேசுறேன் வட பேசுறேன்ற மாதிரி. வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
0: ஓகே பிரமீலா மேடம், நீங்க சொல்லுங்க. நான் பாஸ்வேர்ட்னு கேட்டிருந்தேன் முன்னாடி பேசின நேர்கிட்ட, சோ அவங்க தெரியலன்னு சொல்லிட்டாங்க. கடவு சீட்டா?
1: கடவு சீட்டு அப்படின்றது பாதி கரெக்ட்.
0: பாஸ்புக் நீங்க சொல்றது
1: அப்படியே
0: வந்து இப்படிக்கா போயிட்டீங்க. சூப்பர் சூப்பர், கண்டுபிடிச்சீங்க பாருங்க, அங்கதான் நிக்கிறீங்க. சரி, கிளாக்னா என்ன மேடம்? கிளாக்
3: கடிகாரம்.
0: மிரர்.
3: போக்குவரத்து.
0: இதுக்கு மேல உங்ககிட்ட கேக்கறதெல்லாம் என்னால முடியாது
3: மேடம்.
0: ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க. எனக்கும் தெரியப்படுதுக்கா ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு மக்களே. இந்த பாட்டை கேட்டு அப்படியே ஸ்டேடியம்
1: எல்லாமே சமதுள்ளு.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordinator.

0: கிச்சன் செக்ஷன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு ரூம் நம்பர் 27 ஆல் இண்டியா ரேடியோ காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: 10:41 ஆயிட்டு கெட்செட்கோ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. வார்த்தை விளையாட்டு, அதாவது நாங்க வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவோம், அதை வந்து நீங்க தமிழ்ல நம்ம நார்மலா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான், அதான் நீங்க தமிழ்ல சொல்ல போறீங்க. தொடர்ந்து விளையாடலாமா?
1: எஸ், அடுத்ததா நம்ம கூட யார் பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்
2: அனைவருக்கும், இனிய உற்சாகமான காலை வணக்கம்.
1: உற்சாகமான காலை வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், ஷூ சண்முக சுந்தரம்.
1: ஓகே
0: சண்முக சுந்தரம், உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா?
2: கொடுங்க, எடுத்துக்கிறேன்.
0: ஓகே, ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சு நானும் ரொம்ப நேரமா சுத்த விட்டு இருக்கேன், யாராவது சொல்லுவாங்க.
2: ஸ்டாச்சு.
0: ஆமா ஆமா.
2: சிலை.
0: சிலை, அவ்வளவுதான். அடுத்து டெஸ்க்.
2: என்ன மேடம்?
0: டெஸ்க்.
2: டெஸ்கா?
0: ம்.
2: மேசை.
0: மேசை. ஓகே. ரைஸ்.
2: அரிசி சாதம்.
0: சூப்பர்
1: சூப்பர் சார், சூப்பர் சார், அழகா சொல்லிட்டீங்க பாருங்க, நன்றி. வணக்கம், யாருங்க இந்த?
3: காலை வணக்கம், இனாஸ் மேடம் அண்ட் தமிழ் பீடி மேடம்.
0: காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் சார், யாரங்க பேசுறீங்க?
3: ஜெய் வெங்கட்.
1: ஓகே வெங்கட் சார், உங்களுக்கான ஈஸியான ஒரு வார்த்தைகளை நான் சொல்லட்டுமா?
3: கொடுங்க மேடம்.
1: ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியா தான் நான் வந்து கொடுக்க போறேன் உங்களுக்காக, ஏன்னா நீங்க வந்து பாவம் அப்படின்றதுனால. ஓகே சரி சார்.
3: பார்க்காமே சொல்லிட்டீங்களா?
1: ஆமா சார். சரி, உங்க போன்ல கேமரா இருக்குல்ல?
3: ஆமா.
1: அந்த கேமரா அதுக்கு என்ன சார் தமிழ்ல சொல்றது? என்ன சார்
0: நீங்க ஈஸியா கேக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி கஷ்டமா கேட்டீங்கன்னு யோசிக்கிறாரு.
1: சரி ஓகே சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க கேட்டே இருங்க. அட்ரஸ். அட்ரஸ்னா என்ன சார்?
3: முகவரி.
1: முகவரி, இது எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்றீங்கல்ல. சரி சார். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லலாம்? ரெஃப்ரிஜிரேட்டர்.
3: வணக்கம்,
1: யாருங்க இந்த?
4: ஹலோ
1: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
4: வணக்கம், சரஸ்வதி பேசுறேன், திருச்சியில இருந்து.
1: ஓகே சரஸ்வதி மேம்
4: சொல்லுங்க.
0: ஓகே உங்களுக்கு

0: அது முன்னாடியே அவங்க கேட்டிருந்தாங்க கேமரா அப்படின்னு சொல்லிட்டு.
1: என்னது கேமரா?
0: கேமரா
1: புகைப்பட கருவி இல்லனா படவி சொல்லலாம்.
0: தேர்வு அப்படின்றது. ஓகே ஓகே, அட்வைஸ் பிடிக்காதனால நாங்க பண்ணுவோம். ஆலோசனையா இன்னும் கொஞ்சம்
1: அறிவுரை
0: அப்படின்றது சரியானது. நன்றி.
2: தேங்க்யூ. வணக்கம், யாருங்க இந்த?
3: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவி, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
3: சொல்லலாம்.
0: அவார்ட்,
3: விருது
0: அப்படின்னு சரி. ஒர்க்,
3: வேலை.
0: ஓகே, ரிங்
3: வளையம்.
2: வணக்கம் சார், யாருங்க பேசுறீங்க? என்ன சார் உங்க பேர் சொல்லும் போதே ஸ்டக் ஆயிட்டு இருக்கீங்க நடுவுல நீங்க? ஆரஞ்சுக்கு ஆரஞ்சே வா. சரி, ஓகே. கிரீன்,
4: பச்சை,
2: ப்ளூ,
4: நீலம்,
2: பிங்க்.
4: பிங்க் கலர்.
2: பிங்க் ரோசாப்பூ அப்படிலாம் பாட்டெல்லாம் இருக்கு, நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஆனா சூப்பரா விளையாடிங்க சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். நன்றி
4: நன்றி
2: நன்றி சார். அப்பாடி, ஓரளவுக்கு வந்து நல்லா விளையாண்டாங்க அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல. சரி ஓகே, அடுத்ததான் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். இந்த பாட்டு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பாட்டுங்க.
0: அது
2: ஆமா, இப்ப இந்த பெண்கள்லாம் வந்து இப்போ கல்யாணம் எல்லாம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கல்யாணத்துல ரிசப்ஷன்ல இந்த பாட்டு போட்டு விட்டுறாங்க. போட்டு அங்க இருக்கவங்க டான்ஸ் ஆட மாட்டாங்க, பொண்ணே டான்ஸ் ஆடும்.
0: ஒரு பாட்டு,
2: ஆமா, இந்த பாட்டை நீங்களே கேட்டு பாருங்க. மம்பட்டி அந்த திரைப்படத்துக்காக பாடலாம். அந்த கேட்டு ஸ்டேட்யூன் மக்களை திரையின் எஃப்எம் 101.4
0: எல்லாமே சமதுல.

0: 10:51 ஆயாச்சு. சோ மம்பட்டி அந்த படத்துக்காக சூப்பரான சாங் கேட்டு முடிச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி இது வந்து கல்யாணத்துல போடுற பாட்டு
1: தானே, எல்லாருமே போட்டு நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய.
0: இது என்ன பிரமாதம், இது என் ஃபியூச்சர் பிளானும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க போல, இல்ல
1: அப்படிதானே?
0: சரி ஓகே ஓகே. வணக்கம், யாருங்க இந்த? வணக்கம்
1: அப்படின்றத விட சரியான வார்த்தை இன்னொன்னு, நம்ம ஊர்ல எல்லாம் பயன்படுத்துவோம் காய்கறி வாங்க போறதுக்கு. சந்தை அப்படின்றது சரியான பதில்.
0: கரெக்ட்.
1: ட்ரெயின்
2: தொடர்வண்டி
1: அப்படின்றது சரியானது. அடுத்து இன்னொன்னு கீ.
2: கடல்.
1: கீ
0: இல்லங்க, கீ பூட்டுக்கு போட்டு
1: சாவி அப்படின்றது சரியானது. நன்றி
0: நன்றி சார், நன்றி. வணக்கம், யாருங்க இந்த?
1: எனக்கு பேசுறதுக்கு
0: நிறைவு காலரா வந்திருக்கீங்க சார் நீங்க.
3: சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல இருந்து.
0: சூப்பர் சார், சூப்பர். உங்களுக்கு சத்யநாராயணன் சார் வந்து கொஞ்சம் கஷ்டமா கொடுங்க
3: தமிழ்.
1: பில் நம்ம கடைக்கெல்லாம் போனாக்கா நமக்கு பில் தருவாங்க.
0: இப்படிதான் கேக்குறோம்.
1: ரசீது இல்ல. இங்க பெனஸ் நீங்க ரொம்ப

0: அதாவது பில் அப்படின்றது எதுக்காக தானே, அது நீங்க தான் சொல்லணும். ஆன அடுத்த கேள்வி என்னங்க கேக்குறீங்களே?
1: பயன்படுத்தலாம்.
2: ஒரு பெரிய நன்றிகள். அண்ட் சூப்பரா வந்து விளையாடிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஒரு மணி நேரம் போனதே தெரியல, நல்ல பாட்டெல்லாம் வந்து கேட்டு முடிச்சோம். சோ முதல்ல வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நம்மளோட ஆர்ஜி தமிழ். சோ சூப்பரா வந்து மக்கள் கூட பேசினீங்க, நம்மளும் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வந்து நிறைய வார்த்தைகள் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு.
0: உங்களுக்கும் நன்றி பெனாஸ்.
2: எஸ் தேங்க்யூ சோ மச், யூ ஆர் வெல்கம். அண்ட் அதே மாதிரி நான் இப்போதைய ஷோ வைண்ட் அப் பண்ணிட்டு கிளம்புறேன். சோ திரும்பவும் வந்து இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில சமையான பேச்சோட சூப்பரான பாடலோட உங்க எல்லாரும் கூட பேசுறதுக்காக ஓடி வந்துறேன். அண்ட் ஆனா தமிழ் அப்படி கிடையாதுங்க,
0: 11 மணிக்கு உங்களை திரும்பவும் டார்ச்சர் பண்றதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன்.
2: ஓகே, அவங்க டார்ச்சர் பண்ணோம் நம்ம அயன் படத்துக்காக இந்த பாட்டை கேட்டு அப்படியே இந்த நாடு இல்லைங்க, ஏதோ ஒரு நாட்டுல நம்ம சுத்திட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இந்த பாட்டு. சோ அப்படி ஒரு பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கேன். இந்த பாட்டை கொடுத்துட்டு நான் டடா பை பை சொல்லிட்டு கிளம்பிடுறேன். டடா பை பை மக்களே, ஸ்டேஷன் 104.4
0: எல்லாமே சமந்தவுளு.

0: ஆகாஷ்வாணி.
1: நேரம் 11 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சமூக சீர்திருத்தவாதி ஐயங்காளியின் பிறந்த நாளையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தியுள்ளார். ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக அயராது பாடுபட்டவர் ஐயங்காளி என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த திட்டத்தில் இதுவரை 59 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நேபாள வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 392 அதிகரித்துள்ளது. மாயமான சுமார் 1500 பேரை தேடும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணிகளை ஒருங்கிணைக்க மாநில அமைச்சர்கள் 4 பேர் தில்லியில் முகாமிட்டுள்ளனர். அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டியுள்ளார். உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சர்க்கரை, மிளகாய், அரிசி உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும் விலை உயர்வை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற அதிமுக கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் 7வது மற்றும் 8வது இடத்திற்கான போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

91.4 கேட்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் மீண்டும் சூப்பரான வணக்கத்தை சொல்லிக்கிட்டு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சிக்கு உங்களோடு இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. 11:04 ஆயிட்டிருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே நடந்திருக்கும், ஒவ்வொரு நாளுமே நடக்கக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எங்கேயாவது அவசரமாக ஆஃபீஸ் போகிறதோ இல்லை காலேஜ் போகிறதோ, ஏதோ ஒரு இடத்துக்கு முக்கியமாக வெளியே யாராவது கூப்பிட்ருக்காங்க, யாராவது பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம். அந்த நேரத்தில் தான் யாராச்சும் புதுசாக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருப்போம், யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு நம்ம முன்னாடி நின்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. புதுசாக ஏதாவது வந்து பேசுகிறவர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நாமளும் ஐயோ நமக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணுறாங்களே, டைம் ஆகிடுச்சே, பஸ் போயிடுமே, ட்ரெயின் போயிடுமேனு சொல்லிட்டு அவசரமாக கிளம்புவோம். ஆனால் அவங்களை எப்படி சமாளிச்சுட்டு நம்ம அங்கேருந்து அவங்க கிட்டேருந்து விடைபெற்று போகிறது அப்படின்றதே நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சூழலை கண்டிப்பாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். அப்படி இருக்கும்பொழுது சப்போஸ் உங்கள் வீட்டில் இருந்தோ இல்லை யாரோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோ ரொம்ப நாள் கழித்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னாலோ, அவங்கக்கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சு நீங்கள் ஒரு பஸ் பிடிக்க போகணும் அப்படின்னா, எப்படி நாசுக்காக அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது ஆனால் அந்த இடத்துலேருந்து நீங்கள் போகவும் செய்யணும் அப்படின்னா, எப்படி நாசுக்காக அவங்களை கையாண்டு போவீங்க அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். தலைப்பு மறுபடியும் சொல்கிறேன், அவசர வேலையாக நீங்கள் வெளியே கிளம்பும்போது உங்களுடைய உறவினர்களோ அல்ல நண்பர்களோ யாராவது உங்களை போக விடாமல் பேசிக்கிட்டே இருந்தால் அவங்கக்கிட்டேருந்து எப்படி நாசுக்காக விடைபெற்று போவீங்க திரைப்படத்திலிருந்து தாமரையோட வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில ஒரு பாடல் வரை இருக்கு. இணைந்திருங்கள் 91.4.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: ஒரு அவசர வேலையை அவசரமா வெளியே கிளம்பிட்டு இருப்போம், அந்த நேரத்தை விட்டா நம்மளால போக முடியாது அப்படின்ற ஒரு சூழல கிளம்பும். அப்பன்னு பார்த்து திடீர்னு ரொம்ப நாளா பாக்காதவங்க ஒரு பத்திரிக்கை எடுத்துட்டு வருவாங்க, இல்ல ஏதாவது பேசுறதுக்காக வருவாங்க. நீயா இங்கேயா எப்படி அப்படின்னு பல கேள்விகள் அடிக்கிட்டே போவாங்க. அந்த நேரத்துல நம்மளால பேசவும் முடியாது, பேசாம இருக்கவும் முடியாது. அவசரமா ஓகே சரி நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறமா இருக்கும். இருந்தாலும் அவங்க மனசு கஷ்டப்படுவோம் அப்படின்லாம் நம்ம யோசிக்கக்கூடிய சூழலும் வரும். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் யாருக்கும் புண்படாமல் நீங்கள் எப்படி பேசிட்டு அவங்கக்கிட்ட நாசுக்காக கடந்து வருவீங்க அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-0038 அல்லது 295-2-554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: சென்னை பெருங்குளத்துல வள்ளி பேசுறேன் மேடம்.
3: வள்ளி மேடம், நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க.
4: எங்க ட்வின்ஸ் ரெண்டு பேரும் ஒன்னா சேர மாட்டீங்களா?
3: நாங்க ட்வின்ஸ், நீங்களே பேர் வச்சுட்டீங்களா அப்படி சொல்லி நினைச்சுக்கிட்டீங்க?
4: ஆமா, மொழி விதி.
3: ஓ, மொழி
4: ஒரு வேலைதான்.
3: ஒரு எழுத்து வித்தியாசம்ன்றதுனால நாங்க ட்வின்ஸ் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா?
4: என் பசங்களே ட்வின்ஸ் தான், ரெண்டாவது பசங்க.
3: ஆனா நாங்க ட்வின்ஸ் இல்லையே. ஓகே,
4: நாங்க அப்படிதான் வெச்சிருக்கோம்.
3: நீங்க அப்படிதான் நீங்க நீங்க இருங்க, ட்வின்ஸா இருங்க, இல்லாட்டி போங்க, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களா கூட இல்லாட்டி போங்க, ஆனா நாங்க வெச்சிட்டோம்பா அப்படின்றீங்க. ஓகே சொல்லுங்க.
4: இது ஒரு ஆட்டி அப்படிதான் வந்துட்டாங்க, பக்கத்து வீட்டுல பேசி நேருக்குறாங்க, கிளம்பிட்டாங்க. மாமி வேற வெயிட் பண்ணிருக்காங்க பஸ் ஸ்டாப்ல. அப்புறம் என்ன பண்றது, டக்குன்னு நம்ம 3.5 லட்சமா சொல்ல முடியாதுல்ல.
3: அவங்க
4: கூட கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேச்சு குடுத்துனே
3: இருப்பேன்.
4: அதுக்கப்புறம் அக்கா அக்கா நானே மறந்து போயிட்டேங்க, எங்க மாமி வந்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கக்கா,
3: அதனால
4: சொல்லி
3: இப்பதான் தெரியுது எங்க கிட்ட எல்லாம் எவ்வளவு நேக்கா பேசிருக்கீங்க.

0: ஓகே நன்றி.
1: தேங்க் யூ மேடம்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க கோபி.
2: போறேன்
3: என்ன
0: ஆர்கே நகர் அப்படி ஒரு சிரிப்பு
3: இல்ல இல்ல மேம் நீங்க எடுத்தது எனக்கு தெரியலையா நான் பேசுறது கவனிச்சுட்டே இருந்தேன் அதனாலதான்.
0: ஓ ஓ அவ்வளவு மெய் மறந்து கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இதுவும் கட் பண்றதுக்கான நாசுக்கான வார்த்தையா?
3: சில நேரங்கள்ல டெலிபோன் லைன்ல ட்ரை பண்ணாலும் அப்ப கூட எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் எல்லாம் கிடைக்கும். ஆனா யாராவது வந்து பேசி கொடுப்பாங்க அவங்க எதுக்கு எல்லாம் ட்ரை பண்ண முடியாது.
0: ஓகே ஓகே.
3: ரொம்ப சிரமமா இருக்காங்க இவங்க. எப்படா போவான்னு நினைப்பேன் நானு. ஆனா போக மாட்டாங்க அப்பதான்.
0: ஓகே அப்ப என்ன பண்ணுவீங்க?
3: நான் பேசி கொடுக்கறேன்னா நம்ம பணியாளர் பேசி கொடுத்துருவாரு ஒண்ணு அவர்கிட்ட. அவர் போகவே மாட்டாரு.
0: சமாளிப்பீங்க
4: சொல்லுங்க
0: ராஜேஸ்வரிமா.
4: அதாவது என்னன்னா நம்ம அவசர வேலையை வளசுற இது இருந்தாலும் அவங்க அன்பு வந்து குறைய கூடாதுங்கம்மா.
0: கண்டிப்பா குறைய கூடாதுதான்.
4: ஆமா என்ன வேலை இருந்தாலும் அவங்க வெளியில நம்ம பாத்துட்டோம் நம்ம தோழியோ அல்லது உறவினர்களையோ பாத்துட்டோம்னா நீங்க வீட்டுக்கு அவசியம் வாங்க ஏதாவது காப்பி ஊத்தி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லணும் நம்ம. அப்ப அவங்க நம்ம சூழ்நிலையை பாப்பாங்க ஏதோ பையில கையில வச்சு வச்சிருக்காங்க எங்கேயோ கிளம்புறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க
0: என்ன
4: செய்யறாங்க இல்லையே நான் ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன்னு நீங்க பத்திரிகை வைக்கணுமா இல்ல கீழே உள்ள கூட குடுத்துட்டு போங்க அப்படின்னு
0: சொல்லுவாங்க.
4: அவங்க மனசு வலிக்கும் இல்லையா? அதுமாதிரி நம்மளுக்கு நம்ம என்னென்ன கொடுக்கணும் அதாவது நம்மளுக்கு என்னென்ன எல்லாரும் தரணும் மதிப்பு கொடுக்கணும் நினைக்கிறோமோ
0: அதே மாதிரி நம்மளுக்கு
4: நம்ம கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தோம்னாட்டே நம்ம எப்பவுமே எல்லாரோடய சகஜமான உறவு வச்சுக்க முடியும்.
0: கண்டிப்பா நன்றி.
4: நன்றி பாய்.
0: அதாவது ராஜேஸ்வரிமா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து எல்லாரும் பேசுறதுக்கு வரதான் செய்வாங்க இருந்தாலும் நீங்க என்ன சொல்லிடணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இன்னொரு நாள் வீட்டுக்கு வந்து பேசுங்க இன்னொரு நாள் வீட்டுக்கு வந்து பேசுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இப்ப வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்றத அவங்களே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் சுதானமா சொல்லிவிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். ஹலோ என்ன இருக்கீங்க பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: நிறைய
0: பேரை கடைகள்ல பாப்போம்ல.
5: அத மாதிரி பார்த்தா அவங்கள ரெகுலரா நம்ம பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னாலும் வீட்டுக்கு வந்தாலும் என்ன செய்யலாம்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வரேன்
0: அப்படின்னு சொல்லிடுவீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எனக்கு வேலையா இருக்கு நான் அப்புறம் வரேன் அப்படின்னுடுவீங்களா?
5: வேலையா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அடுப்புல இதை ஒண்ணு வச்சிருக்கிறேன் கொஞ்சம் பார்த்துட்டு நான் வரேங்க அப்படின்னு. அடுத்தது வாஷிங் மிஷின்ல
0: ஏதாவது ஒண்ணு அப்போதைக்கு என்ன காரணம் வருதோ அந்த காரணத்தை சொல்லிடணும்.
5: காரணத்தை சொல்லிடணும். அப்படியா அவங்க ஏதாவது ரொம்ப அப்படியே பேசிக்கிட்டே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அடடா நான் மறந்தே போயிட்டேன். ஒருத்தவங்க அவசியம் வர சொன்னாங்க அவங்க துணைக்கு.

0: அவங்க வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு துணைக்கு வர சொன்னாங்க, அது மறந்துட்டான் பாருங்க, என் பக்கத்து வீடு அவங்களுக்கும் தெரிஞ்சவங்களாதான் இருப்பாங்க இல்லையா, நம்மளோட பழகிறவங்க, அது வர சொன்னிச்சு, நான் அதே சுத்தமா மறந்துட்டேன் பாருங்க, அவங்க வீட்டுக்கு போகணும் வேணும், நீங்களும் வாங்க, உங்களுக்கு அவங்க பழக்கம் வேணும்னா
1: சும்மா இருக்கிறவங்க அங்க வாங்கன்னு கூட்டு போயிடுறது
0: அப்படின்னு சொன்னா அவங்க
1: தன்னாலதான்
0: நன்றி மேடம்,
1: நன்றி.

0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். கலாம் மேடம் சொல்லுங்க. நேயர்களோட பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி முகமூடி திரைப்படத்துல இருந்து ஆலாப் ராஜு அவங்க பாடின பாடல் வரை இருக்கு. இணைந்திருங்கள் ரெயின்போ பண்பலை 101.4. நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம், இணைந்திருங்கள்.
1: என்னடா பொண்ணுவ, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கா.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதள தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: ரொம்ப கஷ்டமானது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து முக்கியமான ஒரு வேலையாக போயிட்டு இருக்கும் பொழுது, இல்லை ஏதாவது ஒரு நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கும், இல்லை எங்கேயாவது போகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த நேரத்தில் நம்ம விடாமல் ஃபோன் வைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கூட, இல்லை கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க, நேர்லேயும் பார்த்து பேசிகிட்டே இருப்பாங்க. நமக்கு அந்த மைண்ட் செட்டே இருக்காது அவங்க கிட்ட பேசுறதுக்கு, ஆனாலும் எதையாவது ஒன்று பேசணுமே அப்படின்னு பேசுவாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படி நாசுக்காக வந்து நீங்கள் கரண்டு வருவீங்க அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். 11:28 ஆயிட்டுருக்கு, கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4, உங்களோட ரெயின்போ நிகழ்ச்சி தான், உங்களோட பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே தமிழ்மொழி. நிகழ்ச்சியில் வந்து நேர்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-0038 அல்லது 295-2-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
2: சந்திரசேகர் சொல்லுங்க, நீங்க எப்படி வந்து நாசுக்கா கையாள்வீங்க? நீங்க சொன்னீங்கன்னா நாங்களும் அதெல்லாம் கத்துப்போம்.
3: என்ன மேம், இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
2: அதாவது நீங்க வந்து பேசிட்டே இருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்னும் பொழுது, உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கும் இல்லையா, அப்ப அதை எப்படி அவங்க கிட்ட சொல்லிட்டு நீங்க அங்க இருந்து கிளம்புவீங்க அப்படின்னு
3: கேக்குறேன். மேம், எனக்கு வேலை வந்துருச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணாத வேலை, ரொம்ப முக்கியமான வேலை, நான் உங்க கூட எக்ஸ்ட்ரா டைம் பேசினா அந்த வேலை டிலே ஆயிடும்
2: அப்படின்னு உண்மையை சொல்லிட்டே போயிடுவீங்க.
3: உங்க கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத என்னுடைய எண்ணம், என்னுடைய சூழ்நிலை இது. என்ஷூர் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் இந்த டைமையும் சேர்த்து வச்சு உங்க கூட பேசுறேன்னு. தவறா நினைச்சிருந்துக்காதீங்க, இது என்னுடைய ஒரு பணிவான

0: வேண்டுகோள்னு பிளீசிங் வேர்ட்ஸ் போட்டு அடுத்த வாட்டி நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு நான் தூக்க அங்க வெளியில வந்துருவேன் மேம்.
1: ஓகே ஓகே, அதாவது தெளிவா சொல்லிட்டு உங்ககிட்ட பேசணும்னா ஆசை, ஆனா பேச முடியல
0: அப்படிங்கிட்ட சொல்லிட்டு நெக்ஸ்ட் வாட்டி உங்க கூட எக்ஸ்ட்ரா டைம் பண்றேன், இதுதான் என்னுடைய நிலைமை அப்படின்னு சொல்லுவா, அவங்க புரிஞ்சுக்குவாங்க மேம், ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது.
1: ஓகே ஓகே, நன்றி நன்றி,
0: தேங்க்யூ மேம்.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க
2: மேடம்? சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
1: கலைசாமி சொல்லுங்க. கலை
2: மேடம், நான் வந்து எப்படி சமாளிப்பேனா, நான் வந்து ஒரு அர்ஜென்டா ஒரு வேலை இருக்குது, அந்த வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபாரினுக்கு போறாரு, அவருக்கு டிக்கெட் போட்டிருக்கேன், டிக்கெட்டை ஏண்டதா இருக்கு, டைம் ஆச்சு.
1: நீங்க வந்து இது கலாய்க்கிற மாதிரி எல்லாம் இருக்கு, ஃபாரின் போறாரு, டிக்கெட்டே என் கையில தான் கொடுத்து வச்சிருக்காருன்ட்டு.
2: ஆமாடா, அப்ப சீக்கிரம் போனாலும் டிக்கெட் அவர்த்த கொடுத்து பிளைட் ஏத்திட்டு வர முடியும்.
1: இத நான் நம்புவேன், பேசுறவங்க நம்புவாங்களா? ஓகே, எப்படியாவது சொல்லணும், பொய்யாவது சொல்லி சமாளிச்சிருவீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
2: நம்புற மாதிரி பேசணும்.
1: ஓகே ஓகே, நன்றி நன்றி. தொடர்ந்து பேசுவோம், அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க, தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: சசிகலா பேசுறேன் மேடம்.
1: ஓகே, சொல்லுங்க சசிகலா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுட்டு இருக்கேன். நான் என்ன சொல்வேன்னா, ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் கொஞ்சம் கேஸ் ஆஃப் பண்ணாம வந்துட்டேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு
1: சொல்லு. ஓகே, போன்ல பேசினா அப்படி சொல்லுவீங்க? ஒருவேளை நேர்ல வந்து பாக்குறாங்க வெளியே போகும்போது அப்படின்னா?
2: நேர்ல பாக்குறாங்கன்னா அவங்க கிட்ட நான் என்ன சொல்வேன்னா, அவசரமா ஒரு வேலையா போக வேண்டியது இருக்குப்பா
1: அப்படின்னு உண்மையே சொல்லிடுவீங்க.
2: ஆமா, உண்மையை சொல்லிடுவேன். ஒரு அவசரமா ஒரு வேலைக்கு போக வேண்டியது இருக்குப்பா, நான் இன்னொரு நாள் பேசுறேனே பிளீஸ் அப்படின்னு சொன்னா என் ஃப்ரெண்டு புரிஞ்சிக்கப்பா.
1: ஓகே ஓகே, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க,
3: எவ்வளவு போன் வசதி இருக்குது, வாட்ஸ்அப் வசதி இருக்குது, கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா சொல்லிட்டு இருந்தா நான் வெயிட்
1: பண்ணிருப்பேன்.
3: உங்க எல்லாத்தையும் டின்னர் எல்லாம் பண்ணிருப்பேனே அப்படின்னு சொல்லிருப்பேன்.
1: டின்னர் எல்லாம் பண்ணி ஏற்பாடு பண்ணிருப்பேன். ஒரு வந்து ஒரு பூரிப்பான வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன்னு சொல்றேன்.
3: அப்புறம் உங்களுக்கு பிடிக்கமான செய்தி கொடுப்பேனே, இப்போ சாரி அப்படின்னு சொல்லி சமாளிப்பேன்.
1: ஓகே, சூப்பர், நன்றி.
3: தேங்க்யூ மேடம்.
1: தொடர்ந்து நேயர்களோட பேசுவோம். அதுக்கு முன்னாடி வாகை சூடவா திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடல், வைரமுத்துவோட வரிகள்ல சின்மயி பாடிய பாடல். இணைந்திருங்கள், ரெயின்போ பண்பலை 101.4.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலை

தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அவசர வேலையா வெளியே போகும்பொழுது நம்மளுடைய உறவினர்களோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ யாராவது திடீர்னு பார்க்கக்கூடிய சூழல் வரும்பொழுது, அந்த நேரத்துல அவங்க கிட்ட இருந்து ஒரு முக்கியமான வேலைக்கு போறேன், உங்களால தவிர்க்க முடியாத ஒரு சூழல் அப்படின்னும் பொழுது, அவங்க கிட்ட என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நாசுக்கா அந்த வார்த்தைகளை பயன்படுத்திட்டு போவீங்க, நீங்க அதை சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பயன்படுமே அப்படின்றதுனால நம்ம நேயர்களோட பேசிட்டு இருக்கோம். நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298603038 அல்லது 2952054 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: சென்னையில இருந்து ராஜேஷ் பெரியார் அகலம்.
1: சொல்லுங்க ராஜேஷ்.
2: எனக்கு அது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி எனக்கு அந்த நண்பர்கள் ரொம்ப நார்மலா பேசிட்டே இருந்தாங்கன்னா நான் என்ன சொல்லணும், அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் இருபது நாள் என்னன்னு தெரியல, கம்பெனில இருந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க, ரெண்டு மாதிரி தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, அவங்க என்னன்னு கேட்டு சொல்லிட்டு அவரை கட் பண்றோம் மேடம்.
1: ஓகே, போன்ல அந்த மாதிரி பண்ணாங்கன்னா போன் கட் பண்றீங்க, அந்த மாதிரி
2: கண்டிப்பா கண்டிப்பா அது மாதிரி நிறைய வாட்டி பண்ணிருக்கேன்.
1: நிறைய வாட்டி பண்ணிருக்கீங்க, அப்ப அந்த அனுபவம் எல்லாம் இருக்கு.
2: பேசுறதே பேசிட்டே இருப்பாங்க, அந்த காலை எவ்வளவு வச்சுக்கிறது, காலையே அந்த போனே பண்ணிதான் அந்த
1: சொல்லுங்க பிரகாஷ்.
3: நான் வந்து என்ன சொல்லுவேன், பேசிட்டே இருந்தாங்கன்னா கூட்டு வரணும்.
1: அப்படி சொல்லி இல்ல, எந்த நேரம் பண்ணாலும் பசங்க மேல காரணத்தை போட்டுருவீங்களா?
3: ஆமா, டியூஷனுக்கு கூட போறோம், ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு பசங்களுக்கு,
1: வணக்கம். வணக்கம்.
4: தமிழ் வேலி மேடம், பொன்னேரி ஜெகண்டில இருந்து கலியில இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் அகமது, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: கலியில் அகமது சொல்லுங்க. அகமது இல்ல,
1: கலியில் அகமது. ஓகே,
4: ஏன்னா கரெக்டா ப்ரொனவுன்ஸ் கரெக்டா இருக்கு.
1: கலியில் அகமது வந்து ப்ரொனவுன்ஸ் கரெக்டா தான் இருந்தது, பாதி பேர் சொன்னாங்க.
4: பேர் தமிழ் மொழினா உங்களுக்கு கோபம் வரும் இல்லையா?
1: இல்ல எனக்கு வராது, இல்ல எனக்கு வராது. மொழியானா விழியானா அகமதுல தமிழ் தானே, அதனால எனக்கு கோபம் வராது. அகமதுல நீங்க இப்ப சண்டைக்குன்னு வந்திருக்கீங்க அதானே? ஓகே,
4: சொல்லும் போது அருமையா இருக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியல. அதோ எனக்கு பாத்தீங்கன்னா பசங்க யாரும் வந்தாங்க, திடீர்னு நிறைய வாட்டி வந்து
1: வணக்கம்.
5: வணக்கம்.
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: சொல்லுங்க முருகன். தலை புரியல, அதாவது எமர்ஜென்சியா நீங்க வெளியே போயிட்டு இருக்கும் பொழுது யாராவது திடீர்னு பேச வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு கேக்குறேன்.

0: அவசரம் பேச வர்றாங்கடா மேடம். அவங்க நாங்க அவசரம் என்ன சொல்லுவோம்டா, ஒரு அவசரம் எடுத்து கிளம்புறாங்க, நீங்க அடுத்த வாட்டி கண்டிப்பா நாங்க வந்து பேசுறேன், டைம் கிடைக்கிறத கண்டிப்பா நான் சொல்றேன், எதுவும் வருத்தப்பட்டாக்குறாதீங்க
1: அப்படின்னு சொல்லிடுவீங்களா? நன்றி.
0: நன்றிமா.
1: 11:44 ஆயிற்றுக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில நேயர்களோட தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி வனமகன் திரைப்படத்துல இருந்து விஜய் யேசுதாசோட குரல்ல கார்கியோட வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில ஒரு சூப்பரான பாடல் வர இருக்கு. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: ஆரம்பம் ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான். நேயர்களோட தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: அண்ணாநகர்ல இருந்து மாலினிதேவி பேசுறேன்.
0: ஓகே மாலினிதேவி மேம், சொல்லுங்க.
1: இது எப்பமா நடக்கும்? வீட்டுக்கு வந்துட்டா வீட்டுல உட்கார்ந்து ஏதாவது குடுத்து டஸ்ட் இல்ல இப்ப வெளியில போறாங்க அனுப்பிடலாம். கீழே போயிட்டு இருக்குமா வந்து பேசுவாங்க பாருங்க. அது எனக்கு பெரும்பாலும் எங்க காலனியில இருக்கவங்க ஒரு நாள் ரெண்டு பேரும் அவசரமா ஒரு திருமணத்துக்கு போனா கூட நம்ம ட்ரெஸ் அது எது மாதிரி போட்டிருப்போம், அதனால தெரியும் விட்டுறலாம். ஆஸ்பத்திரிக்காக போனா அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்க அந்த டயத்துக்கு போனோம். அது நின்று பேசி அவங்க இங்க இருந்துட்டு போனாங்க, வெளியில போயிட்டாங்க, வந்து நின்று பேசுறாங்க. நம்ம நம்மளை பத்தி பேசினா பரவாயில்ல, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, இவங்க வீட்டுல கல்யாணம் ஆயிட்டா, அவங்க வீட்டுல கல்யாணம் ஆயிட்டா, ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்த மாதிரி பேசுற ஆளுதான். எனக்கு இப்படி அடுத்து நம்மளை பத்தி பேசிட்டு எப்படி இருக்கு என்னன்னு கேட்டா பரவாயில்ல, மாத்தி மாத்தி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் பார்த்தேன்
0: நினைக்கிறேன் ஆதங்கத்தை. ஓகே ஓகே நன்றிமா.
1: சொந்தக்காரங்க கூட நம்மள பத்தி புரிஞ்சவங்க புரிஞ்சுட்டு இருப்பாங்க. வெளியில இருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் நம்மள அந்த புரிதல் இருக்காது, ஏன்னா எப்பவுமே நம்ம பேசி பேசி பழகிறோம் பாத்தீங்களா.
0: அதனால
2: சொல்லுங்க. எங்க வேலைக்காரம்மா என்ன பண்ணுவோம், சும்மா ஆஜாமங்க அழுவா, அப்ப இருக்குவா, இது பண்ணவா, அது பண்ணுவான்னு கேட்குதா, அது மாட பேசி நடக்குதா, அதை தாங்க அதை என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி செய்யற வேலை இந்த மாதிரி செய்யு அப்படின்ட்டு நான் வந்து எஃப்எம்ல உட்காந்துக்குவேன்.
0: ஓ எஃப்எம் கேட்கறதுல உட்காந்துப்பீங்க, உங்களுக்கு பேச சொல்லவே இல்லையே நீங்க பேசுற அவசரத்துல.
2: திருவேட்டூர் பத்மாவரி தமிழ் விழிய மொழிய
0: தமிழ் விழி. ஓகே
2: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். சூப்பர்மா நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வெங்கடேஷ் மேடம்.
0: சொல்லுங்க வெங்கடேஷ்.
3: தாம்பரத்துல ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணியிருந்தேன்.
0: ஓகே.
3: நண்பர் வந்து ரொம்ப தெரிஞ்சிருவாரு. நான் வந்து கோட்டை சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு கோட்டைக்கு போயிருந்தேன் பல்லு செக்கப்பட்டதுக்கு. அவரு போற மாதிரி விடமாட்டேன், அடுத்த வண்டி போன்றாரு. அதனால அவரு போன் நம்பரை கொடுத்து நான் காமிச்சேன் மேடம். டைம் ஆச்சு எனக்கு, போன் நம்பர் கொடுத்து நான் காமிச்சேன்
0: மேடம். ஓகே போன் நம்பர் கொடுங்க, நாங்க பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: தமிழ்வெளி மேடம் காலை வணக்கம். காஞ்சிபுரத்துல இருந்து மாடசாம்பேல பேசுறேன். லைன் கிடைச்சு சந்தோஷத்துல என்ன பேசுறது
0: சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னு தெரியலையா? ஓகே சொல்லுங்க. நிறைவான நேரம் வந்திருக்கீங்க. சொல்லுங்க சொல்லுங்க.
4: கல்யாணத்துக்கு போயிருந்தேன் கோயில் பிடிங்க மேடம். போன இடத்துல அதாவது கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது ரெண்டு பேரும் வண்டியில வராங்க.
0: ஒருத்தர்
4: இந்த பக்கம் கூப்பிடுறாரு, ஒருத்தர் இந்த பக்கம் கூப்பிடுறாரு. யாரை தவிர்க்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஊருக்கு கிளம்பி பஸ் ஏறதுக்காக இது பண்றேன்.
0: ஒன்னு
4: என்ன சொன்னாரு, ஒரு ஃப்ரெண்ட் வந்து பேசிட்டுங்க, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், வந்து உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுறேன் இது பண்ணாப்ல. அப்ப அவர்கிட்ட சொன்னேன், நீங்க மெதுவா வாங்க நான் பேசிட்டு வந்தேன் அப்படின்ட்டு இது பண்ணேன்.
0: ஓகே.
4: அதாவது அந்த சந்தோஷத்தை வந்து

0: கொஞ்சம் டைம் எடுத்துக்க வேண்டியிருக்கு.
1: டைம் எடுத்துக்க வேண்டியிருக்கா?
0: ஆமா,
1: ஓகே.
0: என்ன சொல்றதுன்னு புரிய மாட்டேன்.
1: ஓகே ஓகே, ஆனால் நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்றது மட்டும் நல்லா புரியுது. நன்றி
0: நன்றி நன்றி மேடம்.
1: 11:54 கடந்து நேரம் போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நேயர்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி நம்ம சந்திக்க வேண்டிய எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா வரும். நம்ம வந்து மத்தவங்களை ஐயோ இந்த மாதிரி பேச விடாம இவங்க தடுத்து நிறுத்திடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்தவங்களை சொல்றோம். அந்த மாதிரி மத்தவங்க நம்மள சொல்லாம இருக்கணும்னா நாமளும் அந்த மாதிரி இருக்கணும். சப்போஸ் நம்மளே வெளியே எங்கேயாவது போறோம், யாரையாவது பார்த்த சந்தோஷத்துல நம்ம வந்து அவங்களுக்கு என்ன நேரம் ஆகுதா இல்லையா அதை பத்திலாம் யாருமே யோசிக்க மாட்டோம். யோசிக்காத காரணம்னா அவங்க மேல வச்சிருக்கிற பாசமும் கூட அப்படின்னு சொல்லலாம். பார்த்த ஒரு சந்தோஷத்தில் அப்படி பேசிடுறோம். ஆனாலும் கூட நம்ம யார்கிட்டயாவது பேசும்பொழுது பார்த்துட்டு எப்படி இருக்க என்னன்னு ஒரு ரெண்டு வார்த்தை கேட்டுட்டு நீ இப்போ ஃப்ரீயாக இருக்கியா பேசலாமா இல்லை ஒன் டைம் இருந்தால் அப்புறமா பேசலாமா ஃபோன் நம்பர் கொடுக்குறியா அந்த மாதிரி நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப வசதியாகவும் இருக்கும், நம்ம மேலே ஒரு மரியாதையும் ஏற்படும் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக குக்கு திரைப்படத்திலிருந்து யுகபாரதியோட வரிகளில் சந்தோஷ் நாராயணனோட இசையில் பாடல் வர இருக்கு. இந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த பாடலோட நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுட்டு நானும் கிளம்புறேன். இன்னொரு நாள் சூப்பரான பாடல்களோடு அழகான தலைப்புகளோடு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்ட இருந்து விடைபெறது ஆர்ஜே தமிழ்மொழி. கேட்டனை திருங்கள் ரெயின்போ 91.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டு மக்களிடையே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு ஜன்தன் யோஜனா திட்டம் வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியாவும் கனடாவும் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதிசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. நாட்டில் 8.78 GW மின் திறனுடன் 7 இடங்களில் 24 மின் உலைகள் செயல்பட்டு வருவதாக இந்திய அணுசக்தித்துறை தெரிவித்துள்ளது. உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நேபாள வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 392 அதிகரித்துள்ளது. காணாமல் போன சுமார் 1500 பேரை தேடும் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சர்க்கரை, மிளகாய், அரிசி உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும் விலை உயர்வை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற அதிமுக கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து 117,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்பேய் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா மணீஷ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜினியா கிராக்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:02. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம் ஸ்டார்ட் அப் இந்தியா, அதாவது புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்குதல் திட்டம் குறித்து. 2015 ஆகஸ்ட் 15 சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை அறிவித்தார். அதைத் தொடர்ந்து 2016 ஜனவரி 16 புதுதில்லியில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வில் இது அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. அன்று முதல் ஜனவரி 16 தேசிய ஸ்டார்ட் அப் தினமாக கொண்டாடப்படுகிறது. 2026 இத்திட்டம் தனது 10ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு பின்னால் இருந்த பெரிய யோசனை என்னவென்றால், இந்திய இளைஞர்களை வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை உருவாக்குபவர்களாக மாற்றுவதுதான். இத்திட்டத்தை டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், DPIIT என்ற துறை நிர்வகிக்கிறது. ஒரு நிறுவனம் இந்த திட்டத்தின் பலன்களை பெற வேண்டுமெனில் முதலில் DPIIT-யிடம் ஸ்டார்ட் அப் என அங்கீகாரம் பெற வேண்டும். இதற்கான தகுதிகள்: நிறுவனம் பிரைவேட் லிமிடெட், LLP அல்லது பார்ட்னர்ஷிப்பாக இருக்க வேண்டும், 10 ஆண்டுகளுக்குள் ஸ்தாபிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், புதுமை மற்றும் அளவீட்டுத் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும். 2026 சாதாரண ஸ்டார்ட் அப்புகளுக்கான ஆண்டு வருவாய் வரம்பு 100 கோடியிலிருந்து 200 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் கூட்டுறவு சங்கங்களும் இப்போது இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. பதிவு முழுவதுமாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு ஸ்டார்ட் அப் இந்தியா போர்ட்டல் அல்லது மொபைல் ஆப் மூலம் அலுவலகங்களுக்கு செல்லாமலேயே முடிக்கலாம். அங்கீகாரம் பெற்றவுடன் கிடைக்கும் மிகப்பெரிய நன்மை வரிவிலக்கு தான். முதல் 10 ஆண்டுகளில் தொடர்ச்சியான 3 ஆண்டுகளுக்கு லாபத்தை

மீது 100% வருமான வரி விலக்கு பெறலாம். மேலும் நியாய சந்தை மதிப்பை விட அதிகமான முதலீட்டுக்கு விதிக்கப்படும் ஏஞ்சல் டாக்ஸில் இருந்தும் விலக்கு உண்டு. இது புதிய முதலீட்டாளர்களை ஈர்க்க பெரிதும் உதவுகிறது. பணப்பற்றாக்குறை என்பது ஒவ்வொரு புதிய தொழில் நிறுவனத்தின் மிகப்பெரிய பிரச்சனை. இதை சமாளிக்க பல திட்டங்கள் உள்ளன. ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் 2.0 ₹10,000 crore ஒதுக்கீட்டுடன் செபியில் பதிவு செய்யப்பட்ட வெஞ்சர் ஃபண்டுகள் மூலம் மறைமுக முதலீடு செய்யப்படுகிறது. கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ், பிணையம் இல்லாமல் ₹20 crore வரை கடன் உத்தரவாதம். ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம், யோசனை அல்லது முன்மாதிரி நிலையில் உள்ள ஆரம்பகட்ட நிறுவனங்களுக்கு நேரடி மானியம். முத்ரா தருண் பிளஸ், 2026 கடன் வரம்பு 20 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. CGT MSE, சிறு குறு நிறுவனங்களுக்கு பிணையமில்லா கடன் ஆகியவை இத்திட்டத்தின் கீழ் உள்ள நிதியுதவி திட்டங்களாகும். காப்புரிமை வர்த்தக முத்திரை விண்ணப்பங்களுக்கு 80% வரை கட்டண சலுகை, விரைவான ஒப்புதல் நடைமுறை மற்றும் இலவச லீகல் ஃபெசிலிட்டேட்டர் ஆதரவும் வழங்கப்படுகிறது. தொழிலாளர் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான 9 சட்டங்களுக்கு தன் சான்றளிப்பு அதாவது செல்ஃப் சர்டிபிகேஷன் அனுமதி உண்டு. அரசு கொள்முதலில் GEM போர்ட்டல் மூலம் முன் அனுபவம் அல்லது வருவாய் நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. மேலும் தொழில் தோல்வி அடைந்தால் விரைவாக மூடிவிடும் வசதியும் உள்ளது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கம்ப்யூட்டிங், செமிகண்டக்டர், பயோடெக் போன்ற துறைகளுக்கென தனி டீப்டெக் ஸ்டார்ட் அப் வகையும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது. இவற்றுக்கு ₹300 crore வரை வரம்பும் 20 ஆண்டுகள் வரை அங்கீகார காலமும் வழங்கப்படுகிறது. WING, உமன் இன்னோவேஷன் அண்ட் கேம் சேஞ்சர்ஸ் மற்றும் ஸ்திரீ சக்தி திட்டங்கள் மூலம் பெண்கள் தலைமையிலான நிறுவனங்களுக்கு தனி நிதி மென்டர்ஷிப் ஆதரவும் அளிக்கப்படுகிறது. இன்று இந்தியாவில் 2 லட்சத்திற்கும் அதிகமான DPIIT அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப்கள் உள்ளன. ஸ்டார்ட் அப் இந்தியா என்பது வெறும் வரிவிலக்கு அல்லது நிதி உதவி மட்டுமல்ல, இது ஒரு தலைமுறையின் சிந்தனை மாற்றம். நான் யோசனை வைத்திருக்கிறேன் ஆனால் தொடங்க பயமாக இருக்கிறது என்று நினைத்த இளைஞர்களுக்கு இன்று ஒரு தெளிவான பாதை உள்ளது. இந்த திட்டத்தை புரிந்து கொண்டு சரியாக பயன்படுத்தினால் இந்தியாவின் அடுத்த பெரிய தொழில் புரட்சியை உருவாக்குபவர்கள் இங்கிருந்தே தோன்றுவார்கள். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஸ்டார்ட் அப் இந்தியா, புதிய தொழில் முனைவோரை உருவாக்குதல் திட்டம் குறித்து அறிந்து கொண்டோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

நேரம் இப்போ 12:08 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. இந்த ஹாய் ஸ்நேகிதில் அடுத்த 1 மணி நேரம் நீங்க என்னோட பேச போறது உங்க ஆர்ஜே பிரகதீஷ். சரி, இன்னைக்கு வந்து ஸ்நேகிதிகள்லாம் ரொம்ப ஆவலோட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீக்கெண்ட் ஆயிடுச்சு. சரி, வீக்கெண்டில் என்ன கேள்வி கேட்கலான்னு யோசிச்சுட்டு வந்திருக்கேன். வீக்கெண்டில் உங்களுக்கு நான் இதை மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்ற விஷயத்த நீங்கள் என்னோட கால் பண்ணி பகிர்ந்துக்க போறீங்க. சரி, எப்படி கால் பண்ணுறதுன்னா, இணைப்பு என்ன சொல்கிறேன், 2986-00-38 மற்றும் 2952-00-55 அப்படின்ற எண்ணுக்கு ஸ்நேகிதிகள் எல்லாருமே கால் பண்ணி நீங்கள் சொல்ல போகிற கொஷின் பதில் என்னென்னா, வீக்கெண்டில் உங்களுக்கு நான் இதை மட்டும் பண்ணணும்னு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு ஷேர் பண்ணுங்கள். சரி, நிகழ்ச்சி ஆரம்பித்தாச்சு. சரி, முதல் காலர் யாருன்னு பார்ப்போம் நம்ம. வணக்கம். வணக்கம், யாரங்கிருந்து பேசுகிறீங்க?

0: கலா சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சரி சொல்லுங்க.
1: வேலை இருந்தா சார், வேலைக்கு போறேன் சார். வேலைக்கு போறேன். அம்மா இப்படி வேலை இருப்பாங்க, கரெக்டா அதை வேலை முடிச்சுட்டு நான் வேலைக்கு போடுவேன். வந்து மறுபடியும் வருவேன், அம்மா நிற்பாங்க வேலை.
0: உங்களுக்கான நேரத்தை அப்படி செலவழிக்கிறீங்க? நீங்க வந்து வெளிய போண்டு போயிட்டு கிட்ட பேசிட்டு வருவேன் சொன்னீங்க, மத்த விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க அதுதான். நன்றிமா,
1: நன்றி.
0: அடுத்த கால். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: பெரும்பாக்கம் வனஜா.
0: வனஜாமா, நீங்க சொல்லுங்க. வீக்கெண்ட் ஆனா இந்த ஒரு விஷயம் நான் மெயினா பண்ணுவேன்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயம் பண்ணுவீங்க?
2: மெயினா பண்ணுவேன்னா வீட வந்து கொஞ்சம் க்ளீனா வச்சுப்பா சார்.
0: ம்,
2: வீட்டை கொஞ்சம் கீழே வச்சுப்பேன். அந்த அந்த அந்த மாதிரி வாரத்தில் ஒரு லீவு கிடச்சிதுன்னா என் பசங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஆமாம், இங்கே போகலாம், அங்கே டீ நகர் போகலாம், இல்லை சினிமாவுக்கு போகலாம், எங்கேயாவது போகலாம்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க சார். அப்போனா போனால் டீ நகர் எங்கெல்லாம் போனாக்கா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும், சரியா போயிடும்.
0: சரி, உங்களுக்கு என்ன விஷயம் பண்ணிக்கிங்க?
2: படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த இதுக்கு போவோம் சார் நாங்கள்.
0: சரிங்கம்மா, உங்களுக்குன்னு சொல்லிட்டு என்ன விஷயம் பண்ணுவீங்க? பசங்களுக்காக வெளியே போறீங்க, எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, உங்களுக்குன்னு என்ன விஷயம்?
2: எனக்கு நான் வந்து ரெஸ்ட் எடுப்பேன் சார், ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் லீவு கிடைக்கிறதுனால எங்கெல்லாம் கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருக்காமா அப்படின்னு
0: தான்
2: தோணும். ஏன் முடிச்சுட்டு டீ டீ பக்கத்துல உட்காந்து டீ பாக்குறது, இல்லைன்னா போன் பாக்குறது, அதான் சார் பண்ணுவேன்.
0: அருமை அருமைமா, நன்றிங்கம்மா.
2: நன்றி சார்.
0: அடுத்த காலர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: பொறுமையா செய்யலாம்னு கொஞ்சம் லெவல் பண்ணி வச்சிருப்பேன். அடுத்தது வந்து அந்த அடுத்த ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கும் அந்த வாரத்துக்கு தேவையான பொடி என்னாச்சும் வேணும்னா சாப்பாடு கலர்றதுக்கு அதே மாரி செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த வார நாள்ல வெளியில போறவங்களுக்கு வீட்டுக்கோ தேவையான அந்த சமையல் சும்மா ஒரு ரஃபா ஒரு இதுல எழுதி வச்சுப்பேன் கிச்சன்லயே.
0: அதாவது வாரத்தோட சுமைகளை குறைக்கிறதுக்கு வார இறுதி நாட்கள்ல வந்து முன்கூட்டியே ஒரு ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிடுறீங்க. சோ வீக்கெண்ட்ல கொஞ்சம் ரிலாக்ஸா ஜாலியா எல்லா வேலையும் பாக்கலாம் அப்படின்ட்டு
3: பண்ணி வச்சுட்டோம்னா அது பிரகாரம் கொஞ்சம் கடைபிடிச்சாலும் கொஞ்சம் அது நமக்கு ஒரு உதவியா ஒரு இதா இருக்கும்.
0: நினைக்கிறேன் ஸோ நம்ம காலர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இருந்த காலர்ஸ் எல்லாமே சூப்பராக சொன்னாங்க. நான் வந்து ரெஸ்ட் எடுப்பேன், நான் வந்து முன்கூட்டியே இருக்கிற வேலைகளிலேருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி வைப்பேன். ஸோ அந்த மாதிரி புது புது விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அடுத்த ஹாய் ஸ்நேகிதியில் அடுத்த காலர் யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியோட முதல் பாடல் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடல் தாமரையின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள். ரெயின்போ கேட்கலையா?
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும்

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள். ரெயின்போ கேட்கலையா?
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: எஸ் நேரம் 12:20 ஆகிட்டுருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதி. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் காலர்ஸ் கால் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, அடுத்த காலர் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். எஃப்எம் ரெயின்போ
1: சொல்லுங்க.
0: வணக்கம் சார். வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் சசிகலா பேசுகிறேன் சார்.
0: சசிகலா, சரி நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது வீக்கெண்டில் உங்களுக்கு இது இந்த ஒரு விஷயம் தான் நான் பண்ணுவேன்.
1: நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், வீட்டில் தான் இருக்கேன். எல்லா நாளும் வந்து வீட்டு வேலை பார்த்துட்டு இருப்பேன். மீதின அந்த வீக்கெண்ட்ல மட்டும் வீடெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி, எது எது எல்லாம் கலைஞ்சிருக்கிறது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு, எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வெளியில கிளம்பிடுவேன்.
0: ஓகே, சரி. அப்போ வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் நேரம் ஒரு ஸ்பேஸ் எடுத்துட்டு நீங்க உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. சரிங்கம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு.
1: Thank you sir.
0: அடுத்த கால். வணக்கம்.
1: பாடுங்க
0: பாப்போம்.
1: நம்ம பாரதி ராஜாவின் திரைப்படம் பார்க்கையிலே அடம்மாடி பல மனிதர்கள் மனங்களில் பட்டாம்பூச்சி பறந்திடுமே. அவர் படத்தில் வரும் பாடை கேட்டு பரவசம் இயற்கையும் அனைத்தும் பரவசம் அடைந்திடுமே. கிராமங்களை தேர்வு செய்து படங்களை தான் எடுத்திடுவார். அதில் நல்ல கருத்துகளை ஏராளமாய் புகுத்திடுவார். பார்க்கும் மக்கள் உள்ளத்திலே மாற்றங்களை ஏற்படுத்தி சாதி சமய ஒற்றுமையை வளர்ப்பதற்கு உதவியவர். புதுமுகங்களை நடிக்க வைக்க நிறைய பாடுபட்டாலும் அனைவரையும் உயர வைத்து மனமகிழ்ச்சி அடைவார். அவர் மக்கள் மனது என்றும் நிலைப்பாரே.
0: நன்றி, பாட்டெல்லாம் வேற பாடுவீங்க. ஸ்பெஷலா ஒரு நன்றி
1: சொல்லிக்கிறேன்.
0: பாட்டு எழுதுவீங்க கரெக்ட்டுங்களா?
1: ஆமா, பாட்டு எழுதுனா ரொம்ப பிடிக்கும். அத பாடுறதப்ப இருக்கிற ஆனந்தம் இருக்கே, நீங்க கோடி கொடுத்தாலும் எனக்கு அது பெரிய இதா விஷயமா
0: இருக்கு.
1: பாட்டு பாடினா ரெண்டு வாரத்தை பாராட்டுறீங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு மிகப்பெரிய கிரீடம்.
0: நன்றிங்க, நன்றிங்க,
1: நன்றிங்க.
0: அடுத்த காலம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
2: முகம்பாக்கம் டேங்க் பாயிண்ட் பூந்தமல்லி போஜராஜன் பேசுறேன்
0: சார். போஜராஜன் சார், இது ஹாய் ஸ்நேகிதியை பெண்களுக்காக நடத்த போற நிகழ்ச்சி. ஸோ அதனால ஆமா, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. நீங்க அடுத்த ப்ரோக்ராமுக்கு கால் பண்ணீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பேசுவோம், சரிங்களா? தப்பு தவற எடுத்துக்க வேண்டாம். அடுத்த காலர். வணக்கம்.
3: வணக்கம். பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவிமா, நீங்க சொல்லுங்க பாப்போம்.
3: எனக்கு இன்னொரு டாபிக் சொல்ல முடியுமா? நான் இப்பதான் வச்சேன்.
0: அப்படிங்களா? டாபிக் என்னன்னா, வீக்கெண்ட்ல நான் இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு மைண்ட்ல இருக்கிற முதல் விஷயம் என்ன? இந்த விஷயம் தான் பண்ணுவேன் மெயினா நீங்க யோசிக்கிறது என்ன?
3: லைப்ரரி போவேன்.
0: ஓகே,
3: அதுதான் எனக்கு மெயினா இருக்கும்.
0: சோ எல்லா எல்லா வீக்கெண்ட்ல லைப்ரரி போயிருவீங்க?
3: ஆமா.
0: சோ உங்க கலைதாகத்தை தடுக்கவே முடியாது யாரும்.

0: இல்ல, என் ரிட்டர்ன் புக்கு ரிட்டர்ன் பண்ணனும் எவ்ரி வீக்.
1: ரிட்டர்ன் பண்ண போறீங்களா, படிக்க போறீங்களா?
0: இல்ல, ரெண்டுமே
1: ஓ,
0: பண்ணுவாங்க
1: ரெண்டுமே.
0: உட்காந்து.
1: ஓகே,
0: எனக்கு
1: சரிங்க.
0: அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பேன் அதுக்கு.
1: ஸோ புக்கு, அதாவது இந்த படிப்புக்கு மற்ற மாதிரி விஷயங்களுக்கு தான் முதல் ப்ரையாரிட்டி. சூப்பருங்கம்மா,
0: ஆமா,
1: சூப்பர் சூப்பர்.
0: ஏன்னா வீக் டேஸ்ல உங்களுக்கு வேலை இருக்கும். ஆமா, என்னதான் படிக்கிறேன்னு சொன்னாலும் முடியாது.
1: அதாவது மீ டைம் நமக்காக செலவிடக்கூடிய நேரங்களில் இதுவும் ஒன்று, அந்த வீக்கெண்டு. ஸோ அதை வந்து
0: கண்டிப்பா
1: படிக்கிறதுக்காக.
0: 2 to 3 hours அது நமக்காகவே ஸ்பெண்ட் பண்ற டைம்.
1: சூப்பர். இந்த இந்த பழக்கம் எத்தனை வருஷமா இருக்குங்க உங்களுக்கு?
0: எனக்கு வந்து இல்ல, அதுக்கு முன்னாடி நான் விட்டு விட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 2 வருஷமா தான் தொடர்ந்து பண்றேன்.
1: சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். லைப்ரரிக்கு உங்க
0: தேங்க்யூ.
1: பயணம் இன்னும் தொடர என்னோட வாழ்த்துக்கள். ஸோ லைப்ரரிக்கு போறேன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அசர்ற மாதிரி நம்ம நிறைய இப்போ பேசின காலர் சொன்னாங்க. சரி, அடுத்த காலர் என்னென்னலாம் சுவாரஸ்யமாக சொல்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சூரரை போட்ட திரைப்படத்திலிருந்து காட்டுப்பயலை என்ற பாடல், தீப் ஆடிய பாடல், ஜிவி பிரகாஷின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நேரம் 12:31 ஆயிருக்கு. வெல்கம் பேக் டு ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் சரி, அடுத்த காலர் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். பல பேர் நம்ம காலர் சொல்லிகிட்டு இருந்தாங்க, சரி நான் லைப்ரரிக்கு போவேன், நான் அடுத்த வாரத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன், இன்னொருத்தவங்க வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவேன், இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண் 2986000038 மற்றும் 2952055544 என்ற எண்ணை கால் பண்ணி நீங்களும் உங்களுக்கு நீங்கள் வீக்கெண்டில் என்ன செய்வீங்கன்றது ஷேர் பண்ணலாம். சரி, அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? லாஸ்ட் காலரோட இணைப்பில் என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. சரி, நம்ம எதுவும் வெயிட் பண்ண வேண்டாம். சரி, நம்ம அடுத்த காலருக்கு முன்னாடி அமரன் திரைப்படத்திலிருந்து மின்னலே என்ற பாடல், ஹே மின்னலே, ஹரிச்சந்திரன் மற்றும் ஸ்வேதா மேனன் பாடிய பாடல், ஜிவி பிரகாஷின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25 காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: த ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

நேரம் 12:39 ஆயிட்டு நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. சரி, ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 2986000038 மற்றும் 2952055554. சரி, தொடர்பு கொண்டு என்ன தான் பேசலான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டாபிக் என்னென்னா, வீக்கெண்ட்

உங்களுக்கு நான் இது மட்டும்தான்ப்பா செய்வேன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் சிநேகிதிகள்லாம் உங்கள் மனசில் ஒரு விஷயங்கள் யோசித்து வச்சுருப்பீங்க, இதுதான் ரொட்டீனாகவும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் கால் பண்ணி பகிர்ந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்த காலர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாடல் கேட்டு வந்தால், மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து பூக்கள் பூக்கும் தருணம் என்ற பாடல், ஜிவி பிரகாஷின் இசையில், ஹரிணி ரூப்குமார் ராத்தோட் மற்றும் ஹென்ரியா இணைந்து பாடிய பாடல். தோ கேட்டு அடுத்து

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். ஏன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: பன்னெண்டு மணி 48 நிமிஷத்துல நம்ம ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஜெயந்தி பேசுறேங்க.
3: ஜெயந்திம்மா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு க்வெஸ்சன் தெரியுங்களா உங்களுக்கு?
4: வீக்கெண்ட்ல என்ன பண்ணணும்?
3: வீக்கெண்ட்ல என்ன பண்ணுவீங்க?
4: சார், எனக்கு மூணே மூணு இது. அதாவது வீக்கெண்ட்ல ஃபர்ஸ்ட் கிளீனிங், அதுக்கப்புறம் நல்லா ஸ்லீப்பிங், அதுக்கப்புறம் அவுட்டிங். என்னோட ஆசை,
3: அதாவது காலை, மதியம், இரவு, மூணுக்கு என்ன பிளான் சொல்றீங்க அப்படியே?
4: ஆமா, இப்போ டூ டேஸ் நமக்கு வீக்கெண்ட் லீவ் இருந்ததுன்னா ஒரு சாட்டர்டே, மோஸ்ட்லி ஈவினிங் வரைக்கும் ஆயிடும்
3: கிளீனிங்.
4: அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அவுட்டிங், வெளியே ஜாலியா போயிட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணி, அதுக்கப்புறம் பெல்பூரி அந்த மாதிரி சாட் ஐட்டம் நல்லா அப்படியே அந்த நெல்ல சாப்பிட்டுட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் சண்டே வந்து லேட்டா தூங்கி எழுந்திருக்கணும்.
3: லேட்டா தூங்கி
4: நாட்டுல எழுந்திருக்கிறது சண்டே வந்து நல்லா தூங்கணும், அட்லீஸ்ட் 9:00 வரைக்கும் தூங்கணும்.
3: சாப்பிட்டுட்டு
4: வெளியே ஏதாவது நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கணும்.
3: சூப்பர் சூப்பர்.
4: அப்புறம் சண்டே ஈவினிங் வந்து அடுத்த நாள்

0: ஒண்ணுமே அப்படின்ட்டு குழந்தைங்க மாதிரி நமக்கு கஷ்டமா இருக்கும்.
1: அதாவது வேலை சுமையை குறைச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே அந்த லீவுக்குள்ளேயே முடிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும். சூப்பர் சூப்பருங்கம்மா, கால் பண்ணதுக்கு நன்றி. ஸோ சூப்பராக சொன்னாங்க, இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி சொன்னாங்க. அதாவது நல்லா குக் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், க்ளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அவுட்டிங் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ ரெஸ்ட்டுன்றது எல்லாருக்குமே தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராமில் நல்லாவே தெரியுது நமக்கு. ஸோ குறிப்பாக பெண்களாக பிறந்தால் அவங்க எல்லா வேலைகளை, வீட்டு வேலைகளை இழுத்து போட்டு செஞ்சு அதுக்கு சொல்ல முடியாது. இப்போ நம்ம என்ன மாதிரி அவங்க கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு கிரெடிட்ஸ் கிடைக்கிறதுல, அந்த கிரெடிட்ஸ் வந்து நம்ம வந்து தினமும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ரோக்ராம்ல நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். சரிங்களா? சரி, இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காக்க காக்க திரைப்படத்திலிருந்து என்னை கொஞ்சம் மாற்றி என்ற பாடல். திப்பு மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடியால் தாமரை வரிகளில் ஹாரி ஜெயராஜ் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4.

நேரம் 12:57 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சரி, இந்த ஒரு மணி நேரம் உங்களோட பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், வீக்கெண்டில் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக சொன்னாங்க. சரி, ஓகே, அடுத்து 2 மணிக்கு ரெயின்போ மேனோட நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நிகழ்ச்சி நிறைவு பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து வெண்ணிலவு சாரணி என்ற பாடல், யுகபாரதியின் வரிகளில் ஜீவி பிரகாஷின் இசையில் கபில் கபிலன் மற்றும் ரக்ஷிதா சுரேஷ் இணைந்து பாடிய பாடல். கேட்டுக்கிட்டே இருங்க. இது FM ரெயின்போ 101.4.

0: நேரம் மதியம் 1 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். தொடர்வது ரெயின்போ பயோஸ்கோப் நிகழ்ச்சி.
1: ஸ்ரீ ராஜலட்சுமி பிலிம்ஸின் கனா கண்டே திரைப்பட ஒளிச்சித்திரம். நடிப்பு ஸ்ரீகாந்த், பிருத்விராஜ், கோபிகா, விவேக், வனிதா, கீதா லட்சுமி, லாவண்யா மற்றும் பலர். இசை வித்யாசாகர். இயக்கம் கே வி ஆனந்த். அமைப்பின் உதவி வி பிரசன்னா. வானொலி வடிவம் வி குமார். கனா கண்டேன் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
2: ஏய் பாஸ்கர், எப்படா இருக்க?
3: ஏய் நல்லா இருக்கடா, நீ எப்படி இருக்க?
2: என் ஃப்ரெண்ட்
3: வணக்கம்.
2: கூட படிச்சவன், இன்னும் படிச்சுக்கிட்டே
4: நல்லா இருக்கே.
2: நான் குழந்தையே இல்ல. எப்படா
4: பாஸ்கர்?
3: ஆ, ஒரு நிமிஷம்.
2: பெரிய படிப்பெல்லாம் படிச்சிட்டு இருக்க.
3: எப்படிமா இருக்கீங்க?
4: காலையிலே உன்னை எதிர்பார்த்தேன். அர்ச்சனா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு.
3: ஹாய்.
5: விடிஞ்சதுல முகூர்த்தம், ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? போ போ, மாடிக்கு போ, அங்கதான் சோறு போடுறாங்க.
3: பஸ் பிரேக் டவுன் ஆயிட்டா நான் என்ன பண்றது?
4: விடுப்பா, ஏற்கனவே அவ எங்கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கா. நீயே சொல்லு, கல்யாண பொண்ணு கழுத்துல நூல் மாதிரி ஒரு செயின் போட்டு நிக்கலாமா?
3: ஆசைப்படுறாங்களே, போட்டுக்க. மொறைக்காதம்மா, போட்டுக்க போட்டுக்க.
6: சனா, எவ்வளவு நேரம் தான் அலங்காரம் பண்ணிட்டு இருப்ப? உனக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, சலங்கு நேரமாச்சு.
7: மாமா ராசாத்தி, இனிமே மாணிக்கத்துக்கு மில்லுக்கு போறதுக்கு நேரம் இருக்குமா?
5: பாஸ்கர் ஒரு நிமிஷம், இது பாஸ்கர் என் கிளாஸ் மேட்.
8: வணக்கம்.
5: இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ்.
8: வாழ்த்துக்கள்.
5: அர்ச்சனா, பாத்து பாத்து வா மீனகா. அர்ச்சனா, நீ ரொம்ப அழகா இருக்க. அர்ச்சனா, என்ன கலர் சாரி கட்டிருக்க?
9: ஆரஞ்சுல மெரூன் பார்டர். எனக்கு எல்லாமே ஒரே கலர் தான்.
5: என்ன மீனகா, இன்னும் நீ ட்ரெஸ் மாத்தல?
9: லதா வரேன்னு சொல்லிருந்தா?
5: அவங்க எல்லாம் மெஹந்தி போட போயிட்டாங்க. டே சந்திரு,
10: அக்கா
5: அக்கா வந்து ரூம்ல கொண்டு போய் விடுறா.
10: சரி வாங்கக்கா.
9: அர்ச்சனா, ஏன் சைலண்டா இருக்க? என்னாச்சு?
7: பொண்ணு ட்ரெஸ் பண்ணிக்க ரூம் கதவு சாத்தின போது ஏற்கனவே மாப்பிள்ள உள்ள இருந்திருக்காரு. அப்ப கதவு திறந்துட்டு வெளியே வந்த கண்ணு தெரியாத பொண்ணு பயந்துட மாட்டாளா? அத போய் தப்பா புரிஞ்சுகிட்டு
5: அந்த ஆள் பச்சை போய் சொல்றான். கண்ணு தெரியாத பொண்ணு பின்னால
7: போய் புத்திசெல்லு கூட்டு போன்னு பார்த்தா நீனா அவ கூட சேர்ந்துட்டு போமா. காலைல கல்யாணத்தை வச்சுட்டு வந்துட்டாலும்
5: அசைங்க. ஒண்ணு தெரிஞ்ச எடுத்து பூசிக்க முடியுமா? என்னால அந்த பொறுக்கி கூட வாழ முடியாது.
11: விளையாடுறியா? காலையில கல்யாணம், இப்ப போய் கல்யாணத்தை நிறுத்த முடியுமா?
8: அர்ச்சனாக்கு இஷ்டம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம்.
11: பொண்ணு இருந்தா தானே கல்யாணம் நடக்கும். எங்க போய் ஒளிஞ்சுப்பாமா இவ? உன் வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிறியா சொப்னா?
12: ஐயோ, அவ்வளவுதான் எங்க அப்பா என் தலையை வெட்டியே போட்டுருவாரு.
11: உன் வீட்டுல
13: எங்க மாமியார் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க.
11: பாஸ்கர், நீ என்ன சொல்ற? பிரச்சனை தீர்ற வரைக்கும் அர்ச்சனா மெட்ராஸ்லயே இருக்கட்டும். என் கண் முன்னாலே என் பொண்ணோட வாழ்க்கை பாழா கூடாது. கூட்டு போ.
14: என்னடா மேரேஜ் முடிஞ்சு நாளைக்கு தான் வர்றதா சொன்னேன், இன்னைக்கு என்னடா ஒரே அதிசயமா இருக்குது. அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஒருத்தர் எந்திரிக்கிறான், ஆட்டோக்குள்ள இருந்து ஒண்ணு வருது, என்னடா நடக்குது இங்க?
8: அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அர்ச்சனா, சிவராமன் என் ஹவுஸ் ஓனர்.
5: என்ன
8: பாஸ்கர், உப்பு கரை.

0: பூவாத்து தண்ணி.
1: ஓமா
2: சாச்சே, கடல் தண்ணி.
1: கடல் தண்ணியா? அத வச்சு என்ன பண்ண போற நீ?
0: இது மாதிரி எனக்கு ஒரு செட்டப் பண்ணி தாடானா கேட்க மாட்டேங்கிறான்
2: பாரு. சிவா, இது பழைய டீசலினேஷன் மெத்தட். இது ரொம்ப காஸ்ட்லி. ஏன் ரிசர்ச் மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா கடல் தண்ணியை நல்ல தண்ணியா மாத்தி ஒரு லாரி தண்ணிய 20 ரூபாய் கொடுக்க முடியும். குடிச்சு பாரு.
1: ஸ்வீட்டா இருக்கே.
3: நீ இல்லாம யூனிவர்சிட்டியே போர் அடிக்குது. மேரேஜ் முடிஞ்சதா இல்லையா?
1: ஒரு நிமிஷம், பாஸ்கெட் குடுக்குறேன்.
2: யாரு?
1: யாரோ வசந்தா. மேட்
2: மேட் இல்ல ஏ மேடம். குட் மார்னிங் மேடம், நான் சென்னைக்கு வந்துட்டேன்.
3: அப்ப முதல்ல பேசினது யாரு? ஸ்வீட்டா ஒரு பொண்ணு குரல் கேட்டதே.
2: ஐயோ மேடம், அது என் ஃப்ரெண்ட். நாளைக்கு நேர்ல வந்து சொல்றேன்.
3: நாளைக்கா? இன்னும் ஹாஃப் அன் அவர்ல நீ யூனிவர்சிட்டிக்கு வர.
2: ஓகே அர்ச்சனா, நான் அர்ஜென்ட்டா யூனிவர்சிட்டி வரைக்கும் போகணும்.
1: டார்லிங் கூப்டா, போகாம இருக்க முடியுமா?
2: கடவுளே, அவங்க யாருன்னு தெரியாம பேசாத. என் ப்ரொஃபஸரும் கைடும், அவங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் ஓடிதான் ஆகணும். தர்மல் மெத்தட், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் மெத்தட் எல்லாம் ஓல்டு மெத்தட். நான் இங்க யூஸ் பண்ணிருக்கிறது குவாண்டம் குரோமோடைனமிக்ஸ். எக்ஸ்ட்ரீம்லி ஹை எனர்ஜி அப்ளை பண்ணா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கெமிக்கல் பைண்டிங், அதனால ஈஸியா பிரியாது. சால்ட் எல்லாம் கெமிக்கல் பைண்டிங்.
3: என்ன கூட்டம் இங்க? வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்?
4: சப்ஜெக்ட்ல ஒரு சின்ன டவுட் மேடம்.
3: வரதராஜன் சார், எச்ஓடி, வெத்தலி போட்டு சும்மா தானே உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட கேட்க வேண்டியது தானே? ஏன் வயசான உங்க கிட்ட டவுட் வராதா? கெட் அவுட் ஆஃப் ஹியர்.
2: மேடம் அங்க பாருங்களேன், values la 80% cross பண்ணிடுச்சு.
3: pressure got change பண்ணி பாரு. Bhaskar, I can't believe this. 86% க்கு மேல யாருமே போனது இல்ல. Sir, purity of water value 97% காட்டுது.
5: I don't think so. measuring electrodes தப்பா இருக்கும். meter change பண்ணி பாருங்க.
3: electrodes மாத்த.
5: yes madam.
2: madam. yes.
3: amazing.
2: you have done it.
3: yes. that's the result. that's my boy. great achievement.
1: பொறுப்பு
5: என்ன சம்பந்தம்?
2: Yes sir, என்னால உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண முடியும். For every quark that binds the proton, neutron and electron, there is an antiquark in the same way as the electron has an antiparticle, the positron. In this case, antiquarks have the color charges anti-red, anti-blue or anti-green. உங்களுக்கு இதுக்கு மேலயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் I'm ready sir.
5: என்னையா கையில வந்துட்டே புரிஞ்சிருச்சா?
6: Sir, ஊர்ல இருக்க புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வாமிட் எடுக்கிறேன் சார்.
5: புக்ஸா? இவன் பேசினதெல்லாம் என்ன பார்த்தா புக்ஸ்ல பிரிண்ட் ஆகும். இதெல்லாம் நம்ம சிலபஸ்ல வரதுக்கு 5-6 வருஷம் ஆகும்.
6: ஏதாவது அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணி உழைக்கிற வழி பாரு.
3: யாரையும் அப்ரிஷியேட் பண்ணது முஸ்லிம் ஒன்னு பாராட்டு.
2: குட் பிரசன்டேஷன். தேங்க்யூ சார். ஹாய் அர்ச்சனா.
1: முதல்ல டேட்.
2: சாரி
1: பாஸ்கர், ஞாபகம் இருக்கா? இது என் கல்யாண பத்திரிக்கை. கவிதை எல்லாம் வர எழுத ஆரம்பிச்சுட்ட. நமக்குள் நட்பு மட்டுமே இருந்தால் இந்த அழைப்பிதழ் என்னை கலவரப்படுத்துகிறதே. ஏன்? இழப்பா? பொறாமையா? தோல்வியா? போட்டியிடாமலேயே தோற்றுவிட்டேனா? கல்யாண பத்திரிக்கையை பார்த்தா உனக்கே கலவரம் வரணும். என்ன தோத்துட்ட? என்ன இழந்துட்ட?
2: சாரி அர்ச்சனா, உன் இன்விடேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எதுவும் தோணல. ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் என்னன்னு தெரியல, எதையோ என்கிட்ட பறிச்சிட்டு போற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் என் மனசுல பட்டதெல்லாம் நான் அதுல கிறுக்கிட்டேன். எவ்வளவு நம்பிக்கையோட கூட புறப்பட்டு வந்த நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்திட்டேன். சாரி.
1: உன்னை பார்க்க ஒரு நாள் பப்ளிக் லைப்ரரிக்கு வந்திருந்தேனே, ஞாபகம் இருக்கா பாஸ்கர்? நீ என்ன அதே அர்ச்சனாவா தான் பார்த்த, ஆனா அப்போ நான் வேற அர்ச்சனாவா மாறியிருந்தேன். முழிச்சிட்டு இருக்கிறப்ப மட்டும் உன் நினைப்பு இருந்தது போயிருக்கு.

0: தூக்கத்திலையும் உன் நினைப்பு என்ன துரத்த ஆரம்பிச்சிருந்தது. நேரில் சொல்ல தைரியம் இல்லை, அதனால மனசுல இருந்ததெல்லாம் ஒரு லெட்டர் எழுதி கொண்டு வந்திருந்தேன். பைத்தியக்காரி மாதிரி 3 மணி நேரம் உனக்காக காத்துட்டு இருந்தேன், நீ அசையல. நியூட்டனும் பித்தாகரஸும் உனக்கு புரிஞ்ச அளவுக்கு ஒரு பொண்ணோட மனசு புரியலையேன்னு கோபம் வந்துச்சு. அன்னைக்கு நான் கிழிச்சு போட்டது லெட்டர் மட்டும் இல்ல, என் காதலையும் தான். இடுப்புல கை போட்டு காதலோட இழுத்துப்பேன் வந்தேன். இல்ல இல்ல, தோல்ல கை போட்டு ஒரு ஃப்ரெண்டாவே இருன்னு நீ சொல்லாம சொன்னதா புரிஞ்சுக்கிட்டேன். இப்பெல்லாம் தெரியுத ஆம்பளைங்களுக்கு தைரியம் பத்தாதுன்னு.
1: வாங்குறங்க,
2: அப்படி போய் லெஃப்ட்ல போங்க.
1: ஸ்டூடண்டா? கம்பெனிகள் தாயா கூப்பிட்டு இருந்தோம். ஃபாரின் கம்பெனி அனுப்பிச்சு டெண்டர் ஃபைலுங்க, இது மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன். இதுல நீ சும்மா ஆராய்ச்சி பண்றீங்கிறதுக்கு உங்க ஃபைல் எங்க சொருக முடியும்? டோன்ட் வேஸ்ட் அவர் டைம் ப்ளீஸ்
3: சார். இது யூனிவர்சிட்டியில அப்ரூவ் ஆன ப்ராஜெக்ட்.
1: ஏ, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? பாத்தீங்களா எவ்வளவு ஃபைல் தாலி அவுக்காம இருக்குன்னு. இவ்வளவே நான் தான் அவுத்து கட்டணும், இல்லைன்னா ஏன் தாலி அந்துரும்? இதுல மினிஸ்டர் வேற வந்து நிப்பாரு. கொஞ்சம் இடத்த காலி பண்றீங்களா?
0: அங்க பாரு.
4: வணக்கம்
0: மினிஸ்டர்.
4: வடலூர் ஏரி தூர்வார
1: சம்பந்தமா?
0: ஏ பாஸ்கர், மினிஸ்டர் கிட்ட உன் ஃபைல கொடு. உனக்கு பேங்க் லோன் வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா?
1: Hi Archana, do you remember me?
0: Are you mother? நம்ம காலேஜ்ல படிக்கும் போது நீ தாடி இருந்துச்சு, இப்போ மிஸ்ஸிங். அதான் ஞாபகம் வரல. உன் டாட்டர் எப்படி? கியூட்டா இருப்பாளா இல்ல உன்ன மாதிரி?
1: ஐயோ கவலைப்படாதம்மா, என்ன மாதிரி மீச எல்லாம் கிடையாது, அவங்க அம்மா மாதிரி. You must be tall.
0: யார சொல்ற?
1: You're complete man.
0: எப்படி கரெக்ட்டா சொன்ன?
1: அதான் நம்பர் 11 ஷூ சைஸ். யார் அந்த லக்கி மேன்? எப்ப கல்யாணம் ஆச்சு?
0: பாஸ்கர், we are in love. இனிமே தான் கல்யாணம். இப்ப யுனிவர்சிட்டில பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காரு. நீ?
1: I'm a business consultant. Hello? Yeah. I'll be there in another 15 minutes. Okay.
0: Your cell phone is very cute.
1: You like it?
0: Yeah.
1: எங்க
0: தெரியல

0: எக்ஸ்ட்ரா மேரேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம். நான் கூட கையெழுத்து போட்டிருக்கேனே.
1: ஏய் வளடா.
0: ஏய் இப்படி கேனத்தனமா ஜோக் அடிக்கதா உன் பக்கத்துல வந்து உரசி உரசி நிக்கறனா? ஒரு கிஸ் கிஸ் அடிக்கணும் தோணலையா உனக்கு? ஆம்பளையா நீ?
1: ஏய் யார பார்த்து ஆம்பளைய கேட்ட? ஏய்
0: சிப்போடா.
1: ஏய் எங்க ஓடு நீ?
0: கல்யாணம் எல்லாம் முடிச்சிட்டு தாலி இப்ப கட்ட போற. உனக்கு பிஹெச்டி கிடைச்சதுக்கு அப்புறமா
1: சான்ஸே இல்ல.
0: என்ன ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா?
1: முடியாது.
0: அப்போ நேர 60 கல்யாணம் தானா?
1: உன்ன எவன் கல்யாணம் பண்ணிப்பான்?
2: ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும்.
0: உன் கால விழுந்த ஆசீர்வாதம் வாங்க முடியலேந்தாமா பாஸ்கருக்கும் வருத்தம். இரு நீ அவர்கிட்டயே பேசு. பாஸ்கர் அம்மா.
1: ஹலோ.
2: நான் நல்லா இருக்கேன் பா. நீ அர்ச்சனாவை பத்திரமா பாத்துக்கோ.
1: கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்.
2: தோர வந்துட்டான் போல இருக்கு, நான் வச்சிடுறேன்.
1: ஹாய்.
0: கம் கம் பாஸ்கர், மீட் மதன்.
1: உன் காலேஜ்ல உன்னோட சீனியர், ரைட்? கங்கிராட்ஸ் பாஸ்கர், யூ மேக் அ வெரி நைஸ் பேர். தேங்க் யூ. சாரி.
0: அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க எங்க?
1: ஷீஸ் நாட் வெல். விஷ் யூ அ வெரி ஹாப்பி மேரிட் லைஃப்.
0: இதெல்லாம் எதுக்கு? ஏற்கனவே பாஸ்கர்ட்ட ஒரு செல்போன் இருக்கு.
1: திஸ் ஃபார் யூ அர்ச்சனா. அன்னைக்கு நீ ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொன்னீங்க. தட்ஸ்
0: தேங்க் யூ.
1: ஹலோ.
3: யூ மஸ்ட் பீ பிஸி மேன், ரைட்?
1: யா, ஐ அம் ஆன் மை வே. ஐ அம் ரியலி சாரி, ஐ ஹேவ் டு லீவ்.
4: யா மதன், சாப்பிட்டு போலாம்.
1: இல்ல இல்ல, இன்னொரு நாள். வெல், see you பாஸ்கர்.
4: தேங்க்ஸ் ஃபார் கமிங்.
1: பை வசந்தா.
3: see you.
1: பை அர்ச்சனா.
0: பை. ஏய் மதனுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க மறந்துட்டேன், கொடுத்து பாரியா.
1: கூட. டோன்ட் யூ ஹேவ் பேஷன்ஸ்? அதுக்குள்ள எத்தனை ஃபோன் பண்ணிட்டேன்.
2: என்னால ரோல் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க
1: முடியாது. ஓ விஷயத்துக்காக ஈவினிங்ல இருந்து 2 மணி நேரம் சுத்துனேன். என் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுக்கு 5 மினிட்ஸ் வர முடியலையா?
2: நீ கூப்பிட்டதுக்காக கண்ட கண்ட இடத்துக்கு எல்லாம் என்னால வர முடியாது. ஏற்கனவே உங்ககிட்ட மாட்டி தவிக்கிறதே போதும்.
1: சரி, ஏன் கத்துற? குழந்தை தூங்குது இல்ல?
5: ஏதோ பம்ப் செட்டு, பர்னிச்சர் மாட்டு, அச் ஆபீஸ் வைக்கிறதுன்னு லோன் கேட்டிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம சாங்ஷன் பண்ணிருப்போம். ஆனா நீங்க உப்பு தண்ணிங்கிறீங்க, நல்ல தண்ணிங்கிறீங்க. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாம் எப்படி சார் 60-70 லட்சத்தை தூக்கி கொடுக்க முடியும்? இங்க பேங்க் ரூல்ஸ் பர்மிட் பண்ணலையே சார். ஐம் ரியலி சாரி.
1: ஹலோ.
0: ஹலோ மதன், ஆர் யூ பிஸி?
1: ஹாய் அர்ச்சனா. நோ நோ, அட் யுவர் டிஸ்போசல். டெல் மீ.
0: நாங்க ஒன்னு மீட் பண்ணுமே.
1: How about tomorrow evening? Let's say 9:30.
0: Okay.
1: We'll meet at the club.
0: Hi.
1: Hi.
6: We bring in the future.
1: Shalini, this is Bhaskar and that is Archana.
0: Hi.
1: இது ஷாலினி. Sit down, sit down.
0: Yeah.
1: எனக்கு
2: தலைவலிக்குது, நான் வீட்டுக்கு போனும்.
1: ஹலோ தேவ், அம்மா வந்து திவ்யா வீட்டுக்கு கூட்டு போ.
2: ஏய் வா.
1: Divya, say bye to Uncle and Aunty.
7: Bye, Aunty.
0: Bye.
7: See you, Uncle.
1: Bye. I'm sorry.
4: Hey, that's okay.
1: Anyway, so Archana, what can I do for you?
0: Project Vishima nitha bank poirundho. Mudiyadhu adhe idhun solranga.
1: Bhaskar, bank vidunga. Engitta India pura clients irukanga. Millionaires. Avanga kitta panam irukku, unga kitta supera oru project irukku. உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது ஏன் வேலை?
4: Thanks so much mother.
1: Don't mention it. பாம்பே, புனே, பெங்களூர் ஒரு ட்ரிப் அடிச்சு நிறைய கிளையன்ட்ஸ் கூட உங்க ப்ராஜெக்ட் பத்தி பேசின பாஸ்கர். அதுல மிஸ்டர் தினேஷ் தான் பெஸ்ட் சாய்ஸ். உங்க ப்ராஜெக்ட்க்கு ரொம்ப சூட்டபிளா இருப்பார்.
4: Thank you so much madan.
0: பாண்டிச்சேரி இங்க இருந்து எவ்வளவு தூரம் madan?
1: Just 1.5 hours drive.
8: madan சொல்ல மறந்துட்ட. வசந்தா மேடம் கூட இந்த ரூட்ல தான் எங்கயோ உத்தண்டி கிட்ட லேண்ட் இருக்குறதா சொன்னாங்க. அத வேணா என் ஃபேக்டரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னாங்க.
1: Hey, that's a very nice gesture.

0: பாஸ்கா, ஆல் ரைட்.
1: என்ன ஆகல?
0: எனக்கு ஒண்ணும் இல்ல. யார் அவங்க?
2: வெல், லாஸ்ட் வீக் ஒரு பிசினஸ் டீல். யார் பக்கம் நியாயம் இருந்ததோ அவங்கள நான் சப்போர்ட் பண்ணேன். நஷ்டப்பட்டவன் என்னை அடிக்க ஆரங்கலான் போயிருக்கேன். தட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் மை ப்ரொஃபஷன்.
3: மதன் உங்களை பத்தி எக்ஸலன்ட் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. ஐ எம் வில்லிங் டு டேக் தி ரிஸ்க். உங்க ப்ராஜெக்ட் பிஹெச்டிக்கு

0: ஓகே, லெட் மீ கம் டு தி பாயிண்ட். எங்க மெத்தட் படி ஒரு கேன் ப்ரொடியூஸ் பண்ணா 10 ரூபாய் லாபம் கிடைக்குது, ஆனா உங்க மெத்தட் ஃபாலோ பண்ணா 20 ரூபாய் லாபம் கிடைக்குது. பாருங்க, உங்க ப்ராஜெக்டை நான் எடுத்து நடத்துறேன், உங்களை கம்பெனி எப்படி ஆக்குறேன், வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் பிளஸ் பர்க்ஸ், கம்பெனி வீடு, ஏசி, கார். அது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா வேணும்னா கேளுங்க. இல்ல இல்ல இல்ல, ஐ கேன் கன்சிடர் இட். பாருங்க, வி கேன் மேக் அன் எக்ஸலன்ட் டீம்
1: சார். இது கவர்மெண்ட் கிட்ட இருந்தா இலவசமா மக்களுக்கு போய் சேரும், தண்ணி பிரச்சனையும் தீரும். மாடல் பிளான் நடத்தி காட்டினதான் கவர்மெண்ட் என்ன நம்ம. லேண்ட் வைக்க நீங்க உதவி செஞ்சீங்கன்னா 2 வருஷத்துல உங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவேன்.
0: நான் என்ன மதர் தெரிசாவா? ஐ அம் எ பிசினஸ் மேன் மிஸ்டர் பாஸ்கர். நான் 1 ரூபா போட்டு 2 ரூபா எடுக்கிறவன். கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்க முடியாது. பேசாம உங்களோட ப்ராஜெக்ட் ரைட்ஸ் எல்லாம் என் பேர்ல டோட்டலா மாத்தி கொடுத்துருங்க. 30 லாக்ஸ் தரேன், சிங்கிள் பேமெண்ட்.
1: இல்ல சார், கொடுத்தா இது கவர்மெண்ட்டுக்கு இலவசமா கொடுப்பேன். பணத்துக்காக விலை வச்சு விற்க நான் தயாரில்ல. ஐம் சாரி, இது மக்களுக்கு போய் சேரணும்.
2: Mr. B. Bhaskar, Doctorate in Chemical Engineering, Quantum Robot Engineering.
3: Yes!
4: Yes! Yes, Mr. Bhaskar!
5: What?
6: Hi, handsome.
3: Oh, hi, Vasanta. பாஸ்கர், வசந்தா பீச் பக்கத்துல ஒரு லேண்ட் இருக்கு, தரேன்னு சொன்னாங்களே.
6: ஆஃப் கோர்ஸ், இட்ஸ் தேர் பாஸ்கர். அத நீ எப்ப வேணாலும் உன் மாடல் பிளான்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
3: லேண்ட் கிடைச்சிருச்சுனா அதுக்கு மேல ஒரு 40 லட்சம் போதாது.
1: 40 லட்சமா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போறது?
3: யூ சீ, என்னால தினேஷ் மாதிரி அவ்வளவு பணம் ஒன் ஸ்ட்ரோக்ல புரட்ட முடியாது. இருந்தாலும் 10 லட்சமா தரேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 10 லாக்ஸ் என்னால உடனே ரெடி பண்ண முடியும். வாட் யூ சே?
5: ரியலி?
1: கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒன் கண்டிஷன், பக்கா அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்.
3: ஓகே, இஃப் யூ இன்சிஸ்ட். நாளைக்கே பணத்தை வாங்கிக்கலாம். ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு வந்துருங்க.
6: ஐ அப்ரிஷியேட் யுவர் ஜெஸ்டர் மதர்.
3: டோன்ட் மென்ஷன் இட்.
5: இந்த பக்கம்.
6: ஹாய் மதன்.
3: ஹாய் அர்ச்சனா. ஹாய் பாஸ்கர்.
1: ஹலோ மதன்.
3: சிட் டவுன், சிட் டவுன்.
5: இந்த கிளாப் ரொம்ப டிஃபரண்டா இருக்கு.
3: யூ லைக் இட்?
5: நோ நோ நோ நோ, புடிச்சிருக்குன்னு சொன்னா உடனே இந்த மாதிரி ஒன்னு வாங்கி கொடுத்துருவேன். சோ ஐ டோன்ட் லைக் இட்.
3: வெல் பாஸ்கர், as you wished, here is the agreement. நீங்க சொன்னபடி 2 காப்பி ரெடி பண்ணி வச்சிருக்கேன், படிச்சு பாருங்க.
1: தேங்க் யூ மதன். 24 மாசம் தான் டைம் கேட்டிருந்தோம்.
3: இட்ஸ் ஆல் ரைட் மேன், யூ கேன் டேக் யுவர் ஓன் டைம். நீங்க 60 மாசத்துல திருப்பி கொடுத்தா போதும்.
5: தேங்க்ஸ் மதன்.
1: அவ்வளவு நாள் தேவைப்படாது, கண்டிப்பா அதுக்கு முன்னாடி செட்டில் பண்ணிடுவேன்.
3: வெல், ஐ ஹவ் ஆல்ரெடி சைன்ட் தி அக்ரிமென்ட்.
1: Okay, Madan. நாங்க வரோம்.
3: Okay. All the best. உங்க மோட்டல் பிளான்
1: ஐடியா. Bye.
5: Bye, Madan.
3: Bye, Archana.
7: சார், வைத்தி சார் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு.
3: Oh, yeah. Thanks for reminding me. Good morning, ma'am. வைத்தி சார் இருக்காரா?
5: அவர் வீட்ல இல்ல.
3: மேடம், சார் வரேன்னு சொல்லி இருந்தாரு, வெயிட் பண்ணி பார்த்தா வரல.
5: அவரு ரொம்ப பிஸியா இருக்காரு.
3: யா, ஆஃப் கோர்ஸ். அவரு பிஸியான ப்ரொடியூசர், பல கோடி ரூபாய் சம்பாதிச்சாரு. இப்ப நஷ்டப்பட்டு பல பேர்கிட்ட கடன் வாங்கி நானும் ஹெல்ப் பண்ணேன். இப்ப வெளியில தலை காட்ட முடியாம கஷ்டப்படுறாரு. அதான் நானே நேர்ல வந்து பாக்கலான்னு வந்தேன்.
5: அவர் இப்ப ஊர்ல இல்ல.
3: சரி, எனக்கு கொடுக்க வேண்டிய பணமாவது ரெடியா இருக்கா மேடம்?
5: இங்க பாருங்க, தனியா இருக்க பொம்பளை கிட்ட இப்படி கலட்ட பண்றது நல்லா இல்ல. முதல்ல உங்க நாயை கூப்பிட்டு வெளியில போங்க.
3: ஐயோ, நாயின்னு சொல்லாதம்மா. சோல்ஜர் வைத்தி சார் இருக்காரான்னு தேடிட்டு இருக்கு.
5: நான் தான் அவர் இல்லன்னு சொல்றேன். தயவு செஞ்சு இப்ப போயிடுங்க, அவர் இருக்கும்போது வாங்க. ஐயோ, ஏய், சீச்சீச்சீ, என்ன அசிங்கம் பண்ற?
3: என்ன தயானி?
7: சாரி சார், ரொம்ப அர்ஜென்ட். தனியா இருக்கிற லேடிஸ் வேற சொல்றாங்க, ஹால் வரைக்கும் வந்ததுக்கே டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க கிட்ட போய் பாத்ரூம் எங்க எப்படி சார்
3: உள்ள இருந்தீங்க? சோல்ஜரால கண்டுபிடிக்க முடியல, தயா இருந்த இடத்துல இருந்து
8: கண்டுபிடிச்சிட்டாங்க.
3: கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதுக்கு பாண்டிச்சேரி ரோட்ல ஆள வச்சு அடிக்க பார்த்தது நீங்க தானே சார்?
8: உங்ககிட்ட நான் வாங்குது 75 லட்சம், ஆனா திருப்பி கொடுத்தது 95 லட்சம். இன்னும் கடன் பாக்கி அப்படியே இருக்கு சொன்னா
3: என்ன அர்த்தம்? சார் சொல்றது கரெக்டா?
7: அதெல்லாம் இல்ல சார், அவர் கொடுத்த பணம் வட்டிக்கே பத்தல.

0: என்ன விளையாடுறீங்களா?
1: தயா சாரோட விளையாட வேணுமா வந்திருக்கோம். கூட்டிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் பணத்தை செட்டில் பண்ணிடுங்க வைத்திய சார். அப்புறம் என்னை அடிக்கிறதுக்கு இந்த குண்டா சனப்புற வேலையெல்லாம் வச்சுக்காங்க.
2: இப்படி போட்டு அடிக்கிறீங்களே, நாங்க போலீஸ்க்கு போனா என்ன நடக்கும் தெரியுமா?
1: போலீஸுக்கு போனா நான் சமாளிச்சிருவேன். ஆனா உங்களோட பலான பலான போட்டோஸ் எல்லாம் வெளியில விட்டா பத்திரிகைக்காரங்களையும் போலீஸ்காரங்களையும் நீங்க சமாளிப்பீங்களா வைத்தி சார்? லாஸ்ட் சான்ஸ், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை செட்டில் பண்ணுங்க.
2: இப்படி அநியாயம் பண்றீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா?
1: இதெல்லாம் என்கிட்ட இருந்து கையெழுத்து போட்டு பணம் வாங்குறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் மேடம். ஹாய் அர்ச்சனா.
3: வா மதன்.
1: ஹாய் பாஸ்கர்.
4: ஹலோ மதன்.
1: இன்னும் பூஜை ஆரம்பிக்கலையா?
4: இல்ல இனிமே தான்.
5: போலாம்
6: கூட ப்ராப்ளம்
7: தான். பேர் கனகா, அதோ அந்த குப்பத்துல தான் இருக்கேன்.
3: அப்படியா? சரி வா.
8: ஆளுங்களுக்கு கூலி கொடுக்கணும். நாளா லேட் ஆயிடுச்சு சார்.
4: ஐயோ, அது ஏன் நிப்பாண்டீங்க? நம்ம அந்த சிமெண்ட் வாங்க ஆர்டர் கொடுத்தோமே, அதை கேன்சல் பண்ணிடுங்க. அந்த பணத்துல முதல்ல வர்க்கர்ஸ்க்கு செட்டில் பண்ணிடுங்க.
8: ஓகே சார். அடுத்தது 10 ரூபா இருந்தாதான் சார் வேலை நிக்காம நடக்கும்.
4: 1ஆம் தேதி தான் பணம் வரும். ஒரு 10 நாளைக்கு வேலையை நிப்பாட்டிடுங்களேன்.
8: சரி சார்.
7: 10 ரூபா.
4: அவர் சொல்ற 10 ரூபாய்க்கு பக்கத்துல 5 சைஃபர் இருக்கணும். அதனால இந்த பணத்தை நீயே பத்திரமா வச்சுக்கோ, சரியா? ஓ,
1: கம் இன்.
3: ஹாய்.
1: ஹாய், குட் மார்னிங்.
4: ஹாய் மதன். இந்தாங்க
1: ஸ்வீட்.
3: ஹாக்ஸே உனக்கு தான்
1: பர்த்டே.
4: போன
1: மாசம் கொடுத்த 10 லட்சத்துக்கு 1.5 லட்சம் வட்டி, இப்ப கொடுக்கற 10 லட்சத்துக்கு வட்டி 1.5 லட்சம் அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டேன். 1 லாக் ஃபார் தி பிசினஸ் எக்ஸ்பென்சஸ்.
4: வாட் டு யூ மீன்? அப்போ மாசத்துக்கு 15% வட்டி?
1: வெளியில விசாரிச்சு பாருங்க பாஸ்கர்.
3: அப்படியா?
1: Let me see. 60 days. 60 naal. 30 naal mudinjiruchu. Ina 30 naal da irukku.
4: Idu cheating. Na agreement la kaiyatha potta po 60 maasam potrundathu.
3: Madan, I can't believe this.
1: Ye excited agra. 60 naal la panatha thirupi kodukalena enna? Un project rights enak eludhi kodutra pore.
4: Adukku vera ala pore.
1: Hey hey hey. Wait. Agreement la appadi thaayidhu. Idu unga kaiyathu thane Bhaskar.
4: போலீஸ்
1: தள்ளிப்போ.

0: ஹலோ, உங்க அக்ரிமெண்ட் செக் பண்ணீங்களா பாஸ்கர்?
1: டேய், ஆளை வச்சு எல்லாத்தையும் எரிச்சிட்டா நான் இதுக்குள்ள பயப்பட
0: மாட்டேன்டா. அக்ரிமெண்ட் காப்பி எரிஞ்சிருச்சா? அர்ச்சனா கிட்ட கேட்டீங்களா? ஒருவேளை அவசரத்துல ஹேண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணாம வந்திருக்க போறான்.
1: டேய், போலீஸ் கேட்கும் போது அப்ப இதே பதில் சொல்டா.
0: போலீஸ் வரட்டும், உங்க வீட்டுல ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணட்டும். அக்ரிமெண்ட் யார் எரிச்சதுன்னு கண்டுபிடிக்கட்டும்.
1: டேய்,
0: பேங்க்ல இருந்த கடன் வாங்கின மாதிரி நினைச்சிட்டீங்களா பாஸ்கர்? அங்க கெடுவுக்குள்ள பணத்தை கேட்டலனா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்ல, சட்டத்தை மீறி நடவடிக்கை
1: எடுப்பேன். என்ன யாமா நினைச்சியா? என் வீட்டுல தீ வைக்க எனக்கும் அழிக்க தெரியும்டா.
0: உடைச்சதுதான் உடைச்சிங்க, சிம்பிளா உடைச்சிடக்கூடாது. ஆல் எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ். அது இது டோட்டல் டேமேஜ் 2 லட்சம், பழைய பாக்கி 12.5 லட்சம், இப்ப எல்லாத்தையும் சேர்த்து 14.5 லட்சம், 14.5 லாக்ஸ். இன்னையில இருந்து இதுக்கும் வட்டி ஏறிட்டே இருக்கும்.
1: போட்டுக்கோடா, இதுக்கும் சேர்த்து போட்டுக்கோடா.
0: திரும்பி இங்க வரணும்.
2: என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி முட்டாள்தனமா நடந்துகிட்ட? படிச்சவன் தானே நீ? நம்ம போலீஸ்க்கு தானே போயிருக்கணும். அதை விட்டுட்டு அவன் ஆபீஸ்க்கு போய் அடிச்சு உடைச்சிட்டு வந்திருக்க. உனக்கும் ரவுடிக்கும் என்ன வித்தியாசம்? போல
3: நீங்க என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. But I need the project at any cost.
0: நிச்சயமா உங்களுக்கு
3: தான்.
0: ஹலோ,
1: ஏ மதன்,
0: சொல்லுங்க பாஸ்கர்.
1: அர்ச்சனா எங்கடா?
0: உனக்கு அர்ச்சனா வேணுமா, அவ போன் வேணுமா?
1: உன் குழந்தை, உன் குழந்தை திவ்யா இப்ப எங்கிட்ட தான் இருக்கு.
0: ஓ காட், குழந்தை கடத்திட்டியா?
1: ஏய், அர்ச்சனா எங்கடா?
0: உனக்கு எதுக்கு இந்த கடத்துற வேலை இல்ல? உன்னால ஒரு எறும்பையாவது நசுக்க முடியுமா?
1: அர்ச்சனா,
0: அர்ச்சனா கிடைக்கலனா குழந்தை என்ன பண்ணுவ பாஸ்கர்? உனக்கு தெரியல, நான் சொல்லி தட்டுமா? ஒன் டே வெயிட் பண்ணு. அர்ச்சனா கிடைக்கலனா அடுத்த நாளும் அர்ச்சனா கிடைக்கலனா முழங்க வரைக்கும் அனுப்பிவே. அப்பவும் அர்ச்சனா திரும்பி வரலனா குழந்தையோட காலை பீஸ் பீஸ் ஆகிடு. கடைசியா மொத்தமா துண்டு போட்டு கோணியில கட்டி என் வீட்டு வாசல்ல கொண்டு வந்து
1: போட்டுடு.
0: அது குழந்தைய கடத்துறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் பாஸ்கர்.
1: பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல.
4: அவர் உயிரை காப்பாத்தணும்னா ஆபரேஷனுக்கு 5 லட்சம்.

0: தேவைப்பட்டது. மதன் கிட்ட பணம் வாங்கினேன், மாட்டிக்கிட்ட. இப்போ அவரை உயிரோட வச்சிருக்கிறது மதனோட பணம் தான். அதனால என்ன இன்னும் பிடிலேயே வச்சிருக்கான். அவன் எப்ப கூப்பிட்டாலும் நான் போகணும். ஒருத்தனுக்கு அம்மாவா இருக்கலாம், அக்கா தங்கையா இருக்கலாம், ஆனா பொண்டாட்டியா இருக்கணும்னா அதுவும் புருஷன் உயிரோட இருக்கும் போது. என் வேதனைய அனுபவிச்சு பார்த்தாதான் புரியும். நான் போய் சொல்றது போறாதுன்னு இவளையே நம்ப வச்சிட்டு இருக்கேன்.
1: இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். வாங்க போலீஸ்க்கு போலாம்.
0: ஏற்கனவே என் ஹஸ்பண்ட் பாதி உயிர் போயிடுச்சு. இந்த விஷயம் வெளியே வந்தா ஒட்டிட்டு இருக்கிற மிச்ச உயிரும் போயிடும். நான் வரல, என்ன விட்டுருங்க.
2: அர்ச்சனான்னு எனக்கு தங்கச்சி இல்ல அப்படி யாரும் இங்க வரலையா ஊர்ல இருக்கிறவன் பொண்டாட்டி எல்லாம் ஓடி போனதுக்கு எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ற அம்மா அர்ச்சனா வாமா வா வா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா பாஸ்கர் நல்லா இருக்காரா நல்லா இருக்கா வா கை கால் கழுவிக்க அம்மா கண்டவங்களை வீட்டுல காலெடுத்து வைக்க கூடாது டேய் அவ உன் தங்கடா ஆயும் வயிறுமா வந்திருக்கா அவளை போய் எனக்கும் சித்து கருமாதிரி முடிச்சாச்சு எதா இருந்தாலும் வாசலோட பேசணும் தோழன் இது அப்பா வீடு
3: உனக்கு எங்க வாழறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. ஓ சொத்துல பங்கேட்டு வந்திருக்கியா? சொத்துல பிரிச்சுட்டு போகல நான் வரல. இன்னைக்கு இப்ப அவசரத்துக்கு பத்து லட்சம் தேவைப்படுது. உன்னை மயக்க ஏத்துட்டு போனானே இப்ப பணம் கேட்டு துரத்தி அமைச்சிருக்கானா? அவன் தான் கோவக்காரன் உனக்கு தெரியும்ல. நான் அவனை சமாதானப்படுத்துறேன் வா நீ டாக்டர் கிட்ட போயிட்டு இருக்க. இல்ல சொத்துல பங்கேட்டு இல்ல இந்த புடி உங்க அப்பா மண்டைய போட்ட போயிட்டு போன கடல்ல உன
0: அவசரமோ?
1: அவளுக்கு வக்காலத்து வாங்கிருந்தா உன்னை இப்ப இங்கே தலைமுடுவா. அவ கூட போயிடு. என்ன என்ன யோசிக்கிற? கிளம்பு கிளம்பு, அவ கூட கிளம்பு.
0: வேண்டாமா, எனக்காக நீ நடு ரோட்டுக்கு வர வேண்டாம். கிளம்பிட போறியோன்னு அவசர அவசரமா ஓடி வந்தேன். இந்த நேரத்துல உன்னை பிறந்த வீட்டுல வச்சு கொண்டாடணும். உனக்கும் எனக்கும் தான் அந்த குடும்பம் இல்லையே, இதையாவது எடுத்துக்கிட்டு போ.
2: என்னம்மா இதெல்லாம்?
0: நல்லா பாரு.
2: எதுமா இவ்வளவு பணம்?
0: இதெல்லாம் உன் அண்ணனோட பணம் இல்ல, என் அம்மா எனக்கு போட்டனாக உனக்கு கொடுக்கறதுக்காக நான் வச்சிருந்தேன். நீ தான் அதெல்லாம் மூட்டை கட்டி எங்கிட்டயே கொடுத்துட்டு போயிட்டியே. அதெல்லாம் தான் இப்ப பணமா மாறி இருக்கு. அவசரத்துக்கு உதவலன்னா அப்புறம் இதெல்லாம் எதுக்குமா? உனக்கும் பாஸ்கருக்கும் பிரச்சனை ஒண்ணும் இல்லையே,
2: அதெல்லாம் சந்தோஷமா தான்
0: இருக்கும். உடம்ப பாதுகாமா. அவராம செக்அப்க்கு போனும்.
2: சரிம்மா,
0: தப்புக்கண்ண எழுந்துக்க கூடாது, வயித்த பிடிச்சுக்கோ, மாடிப்படி பார்த்து இறங்கணும். ஆள் போக்கடா பழ பக்கத்துல வச்சுக்கோ. உடம்ப பத்திரமா பாத்துக்கோமா, ஜாகிரத பார்த்து.
1: ஹா இன்ஸ்பெக்டர், யூ ஆர் மிஸ்டர் மணவாளன் ரைட்? ஹவ் ஆர் யூ? So, how can I help you?
3: சார் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அவர் வீடு பூந்து நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எரிச்சிட்டதா சொல்றாரு.
1: I can explain everything, Inspector. படிச்சு பாருங்க. 60 நாள்ல பணத்தை திருப்பி கொடுக்கறதா அக்ரிமெண்ட். பாஸ்கரன் கழுத்து போட்டிருக்காரு. இல்ல இன்ஸ்பெக்டர், இது திருமூல் பண்ண காப்பி. ஏன் அக்ரிமெண்ட் காப்பியில 60 மாசம் கிளியரா இருக்கு?
3: இது நீங்க போட்ட கையெழுத்து தானே?
1: ஆனா இது ஃபோர்ஜரி.
3: இது யார் கையெழுத்து சொல்லுங்க.
1: என்னது?
3: Thank
1: you.
3: உங்க அக்ரிமெண்ட் காப்பில அப்படி இருந்தா அதை எவிடன்ஸா கொண்டு வாங்க?
1: அததான் எரிச்சுட்டானே. இன்ஸ்பெக்டர், பாஸ்கருக்கு ஏதோ பண பிரச்சனை. அவர் அக்ரிமெண்ட் அவரே எரிச்சுட்டு ஏன் காப்பி தில்லுமுலன்னு சொல்றாரு?
3: ஏய் ஃப்ராட், இருங்க இருங்க இருங்க. நீங்க சொல்றபடி அக்ரிமெண்ட் காப்பி எரிஞ்சிருந்தா எரிஞ்சன்னிக்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்கல?
1: உங்களுக்கு இன்னும் டைம் வேணும்னா நம்ம பேசி இருக்கலாமே பாஸ்கர்.
3: அப்புறம் அவங்க வைஃப் கூட மிஸ்ஸிங்க.

0: அத பத்தியும் உங்ககிட்ட விசாரிக்கணும்னு சொன்னாரு.
1: பாஸ்கர், give me a break man, it hurts. எனக்கு சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்ஸ்பெக்டர். இவர் வைஃப் அர்ச்சனா நானும் காலேஜ் டேஸ்ல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஷீ இஸ் a very nice girl. எங்கள போய் சந்தேகப்பட்டுகிட்டு ஃபோன் பாஸ்கர். என்ன பேச்சு? ஹலோ
2: பாஸ்கர், அர்ச்சனா அங்க வந்து சேர்ந்துட்டாளா?
1: அர்ச்சனா அங்கே வந்திருந்தா?
2: ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன், என்ன பிரச்சனை கூட நான் கேட்கல.
0: வாங்கிக்கோங்க.
1: You forgot your coffee.
3: இங்க பார், இவ்வளவுதான் முடியும். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் தொடச்சு கொண்டு வச்சுட்டேன், இதுக்கு மேல என்கிட்ட பணம் இல்ல.
1: ஏமா, அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்கிறது நீங்க, கோர்ட்டுக்கு கூப்பிட்டா கூண்டுல ஏற போறது நீங்க. நீங்க என்ன சொல்றீங்க?
3: ஏய், உனக்கு சொன்னா புரியாதா? உன்னோட டார்ச்சர் தாங்காம தான் இவ்வளவு பணத்தை கொண்டு வச்சிருக்க. இதுக்கு மேல கிட்ட பணம் கிடையாது, உன்னால என்ன செய்ய முடியும் செஞ்சுக்கோ.
1: கூல் டவுன் பைக்கு சார், கூல் டவுன். கம் கம் கம் கம் கண்ணா, டாடி கிட்ட சொல்லுடா, மதனங்களை விளையாட்டா நினைச்சிடாதீங்க. இன்னொரு வாரத்துக்குள்ள அவன் கேட்டிருக்கிற பணத்தை செட்டில் பண்ணிடுன்னு சொல்லு. சொல்றியடா கண்ணா, சொல்றியா? நீ அப்பாவுக்கு புரிய வச்சிருக்கிற இந்த கைய எடுத்துடுவேன்னு சொல்லு. மறக்காம சொல்லிடுவியா? ஹாய் அர்ச்சனா, அங்க கூட குட்டி பாப்பா வளருது இல்ல? This man is so irresponsible. சொன்ன தீதிக்குள்ள பணத்தை கொடுக்காம இழுத்தடிச்சிட்டு இருக்கார். I had no choice, you know. வா அர்ச்சனா, உட்கார். என்ன இது, கையில கோணி பையோட வந்திருக்க? எவ்வளவு இருக்கு?
2: 10 லட்சம்.
1: நீதி?
2: அவ்வளவுதான் முடியும்.
1: பாஸ்கர் இந்த ஆபீஸுக்குள்ள போய் உடைச்சு போட்டதை மாத்துறதுக்கே 2 லட்சம் ஆச்சு. உன் கணக்குல பாக்கி 14.5 லட்சம் அர்ச்சனா.
2: நீ படிச்சிருக்க, பணம் இருக்கு, அப்புறத்துக்கு சீப்பா இப்படி ஒரு வாழ்க்கை. ஒரு ஃப்ரெண்ட கூட ஏமாத்துற அளவுக்கு ஏன் இப்படி பணம் பணம் அலையிற?
1: பணம், I just love the smell of currency.
2: ஊர்ல எங்க அம்மா நகையெல்லாம் வித்து கொடுத்த பணம், இதுக்கு மேல கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்ல.
1: Then keep it. இதுக்கு மேல கூட போட்டு தர. பாஸ்கரோட ப்ராஜெக்ட் ரைட்ஸ் என் பேர்ல எழுதி கொடுத்துட்டு சொல்லு.
2: அது கனவுல கூட நடக்காது.
1: What do you want me to do then?
2: இந்த பணத்தை எடுத்துக்கோ.
4: 1500 ஸ்கொயர் ஃபீட்.
5: ஓகே.
4: கிரவுண்ட்ல இருந்து சீலிங் லெவல் வரைக்கும் 66 ஃபீட்.
5: பிஎம்பி அப்ரூவ் ஆயிடுச்சா?
4: எல்லா அப்ரூவ் வாங்கியாச்சு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம்.
2: பாஸ்கர், இல்ல விடு. பணம் இல்லாம வேலையெல்லாம் பாதியிலே நின்னு போச்சு. இது பாஸ்கரோட லைஃப் டைம் கனவு. இது முடியணுமேனு சி.
4: ஐ அண்டர்ஸ்டாண்ட். பாத்து பாத்து,
6: எப்பனா ஃபேக்டரி ஓடும்?
4: தோ சீக்கிரமா ஆரம்பிச்சிருவோம்.
5: இதோ இங்க மார்க் பண்ணிருக்கேன். இதானே உங்க
4: ப்ராஜெக்ட் சார்?
5: முதல்ல இந்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காட்டிருக்கலாமே.
4: அப்ப ப்ராஜெக்ட் காட்டி தான் லோன் கேட்டோம். என்ன எந்த பேங்க் நம்பறதுக்கு தயாரா இல்ல? மேடம் தான் பெரிய மனசு பண்ணி அவங்க நிலத்து மேல லோன் வாங்கிக்க சொல்றாங்க.
2: ஏய், எதுக்கு இந்த தலமேல ஐஸ் வைக்கிற?
5: ஓகே, அப்ப லோன் கொடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல.
4: தேங்க்ஸ் சோ மச் சார். கம்,
5: தேங்க்ஸ் சார்.
2: ஹே, ஆச், காட் இட்.
7: என்ன வேணும் உனக்கு?
1: நேத்து ரசீட் கொடுத்தனே, வச்சிருக்கல?
7: அதான் நீ தடி வாங்கனே வாழு சொல்லலையா? பத்திரமா என்கிட்ட தான் இருக்கு. ஏன்
1: அப்பா, நீ கொண்டு வந்து கொடுத்த பணத்தை பேங்க்ல கட்டுறதுக்காக அதை அப்படி எடுத்துட்டு போன. அங்க போனா

0: ரத்னம் ஃபேக் நோட்ஸ் னு சொல்லிட்டாங்க.
1: என்னது?
0: ஃபேக் கரன்சி, கள்ளப்பணம். உடனே போலீஸை கூப்பிடணும்னு மேனேஜர் சொன்னார். நல்ல வேலை மேனேஜர் பழக்கமானவர். எனக்கு கொடுத்தது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு சார், டீசண்டான ஃபேமிலி. அவங்கள எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் கிழித்துட்டு போனா உயிரே விட்டுருவாங்கன்னு கெஞ்சி கூத்தாடி இந்த பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கு.
1: இது நான் கொடுத்த பணம் எல்லாம் வயசு தானே கொடுத்தேன். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன்.
0: போலீஸுக்கு போன் பண்றியா? பண்ணு. போலீஸ் வரட்டும், என்ன கேட்கட்டும், நான் உன்ன கை காட்டுவேன். நான் கொடுத்த ரசீப் தான் எவிடன்ஸா இருக்குல்ல, உன்ன கேட்பாங்க. உங்க அம்மாவை காட்டு, நாம ரெண்டு பேரும் சேஃப். போலீஸ் உங்க அம்மாவை எழுதிட்டு போய் விசாரிக்கட்டும்.
1: இப்ப நான் என்ன பண்ணணும்?
0: Now you have come to the point. ரெண்டு சாய்ஸ் அர்ச்சனா. மொதல் சாய்ஸ், நான் பணத்தை கொடுத்துடுறேன், நீ ரசீதை கொடுத்துரு. இந்த பணம் எங்க இருந்து வந்ததுன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம்.
1: இல்லனா
0: அது வெறும் பேப்பர் அர்ச்சனா. அதை வச்சுட்டு நான் என்ன ட்ரேட் கேம் விளையாட முடியும்? Sometimes it hurts, but I still have to do it. நானே போலீஸ கூப்பிடுறேன்.
1: வயித்துல அடிச்சுட்டு புடிங்கிட்டு போறல்ல, இதுக்கெல்லாம் நீ அனுபவிக்காம போக மாட்டேன்.
0: அர்ச்சனா, வில்லேஜ் புத்திய காட்டுறேன், சாபம் எல்லாம் கொடுக்கறேன். வாசனை வருது என்ன? வத்த குழம்பா?

0: அர்ச்சனா. ஹாய்
1: மேடம், காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா?
0: இல்ல இல்ல, எதுவும் வேண்டாம். ஏன் அர்ச்சனா, நல்லா இருக்க?
2: ஒண்ணும் இல்ல.
0: எப்படி இருந்த பொண்ணை இப்படி ஆக்கிட்ட? 2 வருஷம் வெயிட் பண்ணிருக்கலாம்ல.

0: என்ன என்ன சொல்ல வந்தியே?
1: ஒண்ணும் இல்ல.
0: சலோ ப்ளீஸ், ஒரு 10 நிமிஷம் அப்படி உட்கார. சரி சரி, போதும், வாங்க, டைம் ஆயிடுச்சு, வாங்க, நிறைய வேலை இருக்கு, வாங்க வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க.
2: சென்னையில் இன்று கடன் தொல்லையால் ஒரு குடும்பமே தற்கொலை செய்து கொண்டது. அண்ணா நகரில் பூட்டப்பட்ட ஒரு வீட்டிலிருந்து துர்நாற்றம் வருவதாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் காவல்துறையில் புகார் தெரிவித்ததால் அந்த கதவு உடைத்து திறக்கப்பட்டது. இந்த குடும்பத்தின் தற்கொலைக்கு காரணமானவர் யார் என்பது மர்மமாக உள்ளது. இது குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து புலன் விசாரணை.

0: ஃப்ளோ வால் ஃபுல் ஓபனா செக் பண்ணுங்க.
1: ஃபுல் ஓபன் சார்.
0: மணி, டெம்பரேச்சர் செட்டிங் கரெக்டா இருக்கா பாருங்க.
1: கரெக்டா இருக்கு சார்.
0: விஸ்வா
2: சார்,
0: இன்லெட் பிரஷர்லாம் ஓகேவா பாருங்க.
2: ஓகே சார்.
3: மதனுக்கு
0: இதுக்கு என்ன சம்பந்தம்? அவனுக்கு தான் என்ன செக்யூர் பண்ணியாச்சு.

0: படுத்த.
1: ஒரு வார்த்தை கிட்ட சொல்லிருக்கலாம். நீ
0: சொல்லிருந்தா அவனை கொலை பண்ணிருப்பா.
1: பண்ணிட்டா போடா.
2: ரொம்ப டயர்டா இருப்பாங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். கூட இருந்து பாத்துக்கோங்க.
3: நீ போய் உட்காரு, நான் பேசிட்டு வந்துறேன்.
2: அப்புறம் அந்த மெடிசின்ஸ் எல்லாம்.
4: குட் மார்னிங், மிஸ் அர்ச்சனா பாஸ்கர் அங்க இருக்காங்க. ஹாய் அர்ச்சனா, ஹவ் டு யூ ஃபீல் நவ்? மை டீப்பஸ்ட் கண்டோலன்ஸ். பொம்பளைங்களுக்கு பிரெக்னன்சி சுகம் சுனி அர்ச்சனா. ஏன் இப்ப சுமையா நினைச்சிட்டேன்?
5: என்ன சார்
4: பிரச்சனை? பாஸ்கர் சந்தோஷப்படுவார் நினைச்சேன். ஆனா
5: சந்தேகப்பட்டாரா?
4: சோ அந்த குழந்தை வேணா அர்ச்சனை அபோஷன் பண்ணிட்டேன். அது தெரியாம விசாரிக்க வந்துட்டேன். என் மேல பாஞ்சிட்டாரு.
5: என்ன மனுஷன் நீ?
4: அவன் நம்பாதீங்க இன்ஸ்பெக்டர். சரி வைங்க பார்த்தா. ஓகே,
5: நீங்க ஒரு கம்ப்ளைன்ட் கொடுங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்.
4: இல்ல சார், நான் எந்த கம்ப்ளைன்ட் கொடுக்கல. இது எங்களுக்குள்ள ஒரு பர்சனல் ப்ராப்ளம். வீல் டேக் கேர் ஆஃப் இட். உமேல ஏன் தெரியுமா கம்ப்ளைன்ட் கொடுக்கல? நீ உள்ள போய் உட்கார்ந்துட்டா நம்ம டிரான்சாக்ஷனை யார் முடிப்பாங்க? நீ அடிச்சா 100 சாட்சி இருக்கும். ஆனா நான் அடிச்சா 1 சாட்சி கூட இருக்காது.
3: நீ அடிச்சா சாட்சிதான் இருக்காது, ஆனா நான் அடிச்சா எலும்பே இருக்காது.
4: அடிச்சுக்கோ பாஸ்கர், இன்னும் வேணா 2 அடிச்சுக்கோ. ஆனா அக்ரிமெண்ட் படி 4 நாளுக்குள்ள பணத்தை வட்டியோட செட்டில் பண்ணிடு, இல்ல நான் ப்ராஜெக்ட் ரைட்ஸ் என்னோட போனஸ் ஆஃப் ஃபேக்டரி. மிஸ்டர் தினேஷ் சொல்லுங்க.
6: பாஸ்கரோட ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுதா? டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்க மினிஸ்டர்ஸ்லாம் வராங்களா? மதன், ஒரு பாயிண்ட் மாத்திரம் கிளியரா புரிஞ்சுக்கோ. எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணும். ₹40 செலவழிச்சா கூட பரவாயில்ல. ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் இட். ஒன்னால இது கூட பண்ண முடியலன்னா சொல்லிடு. எனக்கு வேற சோர்ஸ் இருக்கு, வேற ஆளுங்க இருக்காங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்?
4: ஹலோ பாஸ்கர்.
7: ஸ்டாப் ஸ்டாப்.
4: மதன், இல்ல பொரி பண்றது ஸ்டாப் பண்ண சொன்ன. நீ ஜெயிஸ்ட
8: தினேஷ்
4: இப்ப கோட் பண்ற அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? 1 crore. சொல்லுங்க பாஸ்கர்.
8: ஒரு கோடி சந்தோஷம் தானே?
4: சந்தோஷம் தான்.
8: என்ன
4: பண்ணிட்டு இருக்க? வந்த வேலை முடிஞ்சிருச்சு.
8: என்ன தெரியல?
4: அத நீயே வந்து செக் பண்ணிக்கோ.
8: என்ன பாஸ்கர், நீ 1 crore தரதுக்கு ரெடியா இருக்க? கேவலம் 10 lakh rupees அக்ரிமெண்ட் தரதுக்காக ஆபீஸ் பூட்ட உடைச்சிருக்க.
4: சரியா பாரு மதன், ஓ மீன் தொட்டில தான் கிடக்கும்.
8: மதன் மதன்,
4: காய வைக்காத, மொத்தமா கொண்டு போய் ஓ மீன் தொட்டிலே போட்டு நடச்சிரு.
8: ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன்.
4: ஹே, என்ன உளற? இன்னுமா கையில வச்சிருக்க? புஷ். என்ன சுட்டாதான் சில பேருக்கே புரியுது. சிம்பிள் கெமிஸ்ட்ரி மதன். ஒயிட் பாஸ்பரஸ் ஈரமா இருக்கிற வரைக்கும் சாதுவா இருக்கும், காஞ்ச உடனே அது வேலையை காட்டிடும். ஓ வண்டியில ஈரம் காயறதுக்கு இன்னும் 2 seconds தான் இருக்கு.
9: வணக்கம் சார்.
10: வணக்கம்.
9: வாங்க சார், உங்க கையால

0: சுவிட்ச் ஆன் பண்ணுங்க.
1: அதுக்கு விழாவெல்லாம் வைக்கணுமா தம்பி?
2: சும்மா மிலாசியான கையெல்லாம் ஆன் பண்ணுங்க.
3: ஹலோ பாஸ்கர், பிரச்சனை உனக்கும் எனக்கும். எதுக்கு அனாவசியமா மினிஸ்டரையும் பத்திரிகைக்காரங்களையும் ரிஸ்க் எடுக்க வச்சிருக்க? சுவிட்ச் ஆன் பண்ணி பாரு பாஸ்கர். நாளைக்கு ஹெட்லைன்ஸ்ல எல்லாரோட போட்டோவும் வரும்.
0: ஏய் என்னடா மிரட்டற?
3: உன்னதா கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாதே பாஸ்கர். உன் சூப்பர்வைசர் சேகருக்கு வெறும் 10,000 போதும் சொன்ன இடத்துல பாம்பு வைக்கிறதுக்கு.
4: சார் வேண்டாம் வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் சார். சின்ன ப்ராப்ளம் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், நான் கூப்பிடுறேன். வெளில போய் வெயிட்
5: பண்ணுங்க
4: சார், 10 நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். மேம் டெக்னிக்கல்
5: ப்ராப்ளம், இதெல்லாம் பாத்துட்டு கூப்பிடுறது இல்லையா?
4: சாரி சார், 10 நிமிஷம் சார், சரி பண்ணிடுறேன்.
5: ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருந்தோம், கூட்டம் வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம். அது
3: டெக்னிக்கல் பாஸ்கர் மினிஸ்ட்ரி பத்திரிகைக்காரங்களையும் காப்பாத்திட்டு
4: எங்கடா போ? எனக்கு வேண்டாம், உனக்கும் வேண்டாம். இந்த ஃபேக்டரி வெடிச்சு தூள் தூளா போட்டோம்.
3: நோ பாஸ்கர், எனக்கும் வேணும் உனக்கும் வேணும்.
0: நீ வைக்காமலே வச்சிருக்கேன்னு சொன்ன, நான் உண்மையிலேயே வச்சிருக்கேன்டா.
3: சார், நம்ம வர்க் தான் நடந்துட்டு இருக்கு.
6: சரி சரி, டிவி ஆன் பண்ணு, டிடி நியூஸ் பாரு. என்ன இந்த பிரச்சனை மாட்டி விட்டுறாத.
7: வைத்தி என்பவர் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி சமாளிக்க முடியாமல் சமீபத்தில் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்டது அனைவருக்கும் தெரியும். திரு வைத்தி அதிக வட்டிக்கு மதன் என்பவரிடம் கடன் வாங்கியிருக்கிறார். கடன் தொகை வெகு சீக்கிரமே 10 மடங்காக வளர்ந்துவிட்டது. அசலுக்கு மேல் வட்டி கொடுக்கும்படி மதன் அவரை கொடுமைப்படுத்திய காட்சி சிடி மூலமாக கிடைத்துள்ளது. ஆகவே வைத்தியின் குடும்பத்தின் தற்கொலைக்கு மதன் என்பவர்தான் காரணம் என்று உறுதியாக சொல்ல முடியும்.
3: பின்வாங்கினாலும்
8: நேயர்கள் இதுவரை கேட்டது
9: திருகும் மூச்சுக்குள் அடுத்திருக்கும் இடப்பக்கம் வலப்பக்கம்
8: ஸ்ரீ ராஜலட்சுமி பிலிம்ஸில் கனா கண்டே திரைப்பட ஒளி சித்திரம். நடிப்பு ஸ்ரீகாந்த், பிருத்விராஜ், கோபிகா, விவேக், வனிதா, கீதா லட்சுமி, லாவண்யா மற்றும் பலர். இசை வித்யாசாகர். இயக்கம் கே வி ஆனந்த். அமைப்பின் உதவி வி பிரசன்னா. வானொலி வடிவம் வி குமார். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்போ 2:01 ஆகிட்டுருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ மெலோடிஸ். ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் ஆர்ஜி பிரகதீஷ். ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியின் முதல் பாடல் தெற்குத்திக்கல்லன் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல், கங்கை அம்மரின் வரிகளில் இளையராஜமணி செயல். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 2:10 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் இதுக்கு முன்னாடி தாய்ப்பாசம் திரைப்படத்திலிருந்து என்னோடு கண்ணன் என்ற பாடலை எஸ்வி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி சேர்ந்து பாடிய பாடல் வாலியின் வரிகளில் சந்திரபோஸ் இசையில் கேட்டோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சுதந்திர நாட்டின் அடிமைகள் என்ற திரைப்படத்திலிருந்து என் அன்னை தேசமே என்ற பாடல் சித்ராவின் குரலில், புலமைப்பித்தனின் வரிகளில் MS விஸ்வநாதன் குரலில். கேட்டு இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ 101.4.
1: தக்கத்தி தாக்கத்தி தரக்கத்தி தரக்கத்தி.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, Room Number 27, All India Radio, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
3: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
4: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
5: She is a fantasy. Shana-na-na, oh, oh.
3: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
6: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.
7: நேரம் 2:20. இன்று பிற்பகல் 2:30 NCRT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சத்யா திரைப்படத்திலிருந்து வலையோசை கலகலவென தொடங்கும்.

நேரம் 2:25 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி நிறைவு பாடலா ராசாவே உன்னை நம்பி என்ற திரைப்படத்திலிருந்து காலை நேர ராகமே என்ற பாடல், சித்ராவின் குரலில் கங்கை மரன் வரிகளில் இளையராஜாவின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

மரிய வில்சன் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்க காரணம் தெரிவிப்பதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்குகிறது. ஸ்லோவேக்கியா ஓபன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லியூக் மெண்டோன்கா 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகாஷ் பால் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பெல்ஜியம் இடையேயான 7வது இடத்திற்கான ஆட்டம் இன்று பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சரும பாதுகாப்பு மற்றும் சரும பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் தோல் நோய் மருத்துவர் டாக்டர் சங்கரி அவர்கள். உடன் உரையாடுகிறார் பரமேஸ்வரி அவர்கள். வணக்கம் டாக்டர்.
2: ஹாய்
1: மேம். ஸ்கின்னோட இம்பார்ட்டன்ஸ் என்ன மேம்?
2: ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ லார்ஜஸ்ட் ஆர்கன் ஆஃப் அவர் பாடி. அண்ட் அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன், பிளஸ் இட் ஆல்சோ ரீடெயின்ஸ் த மாய்ஸ்சர் கண்டென்ட். அண்ட் இட் ஹஸ் வேரியஸ் அதர் ரோல்ஸ் லைக் பர்ஸ்பிரேஷன், ஸ்வெட்டிங், இந்த மாதிரி டெம்பரேச்சர் ரெகுலேஷன், சின்ன சின்ன ஃபங்க்ஷன். ஸ்கின்னோட மெயின்லி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன். அண்ட் அகத்தில் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதாவது உள்ள, அதாவது நம்மளோட இன்டர்னலி ஏதாவது நம்மளுக்கு இஷ்யூஸ் இருந்தா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல தான். சோ அதை வச்சு நம்ம வந்து ஏதாவது நம்மளுக்கு வந்து மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஏதாவது ஆர்கன்ஸ் நடக்குதுன்னா கூட நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்.
1: ஓகே டாக்டர். டாக்டர் இப்ப நிறைய பேருக்கு ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஸ்கின் டிசீஸோட டைப்ஸ் என்னென்ன இருக்கு டாக்டர்?
2: ஸோ ஸ்கின் டிசீசஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப் டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபெக்டிவ் சொல்லலாம், இன்ஃபெக்ஷன்ல வந்து பாக்டீரியல் ஃபங்கல் இருக்கு, பாரசைட் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் இன்ஃபிளமேட்டரி டிசீசஸ் சொல்லலாம், அதுல வந்து சோரியாசிஸ், எக்ஸிமா, இந்த மாதிரி அதுலயும் நிறைய சப் டைப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஜெனட்டிக் ஸ்கின் டிசீசஸ் இருக்கு, ஹெரிடிட்டரி ஸ்கின் டிசீசஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சப் டைப்ஸ் இருக்கு.
1: ஓகே டாக்டர். டாக்டர் இப்ப நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா முகப்பரு. முகப்பரு எதனால வருது? ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு முகம் முழுக்க பருப்பருவாவே இருக்கும், அது வந்து கிள்ளி விட்டாங்கன்னா ஃபுல்லாவே பரவிடும். எதனால முகப்பரு வருது, அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன டாக்டர்?
2: முகப்பரு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன், அது அண்ட் இன்ஃபிளமேஷன். நம்ம ஃபேஸ்ல இருக்கிறது வந்து செபேஷியஸ் கிளாண்ட்னு ஒரு கிளாண்ட் இருக்கு. அந்த கிளாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயில் ப்ரொடியூஸ் பண்ற கிளாண்ட். ஸோ அந்த கிளாண்ட் சப்போஸ் ஆப்ஸ்ட்ரக்டட் ஆகுது, இல்ல அது வந்து ஏதோ லெவல்ல பிளாக்கேஜ் இருக்கும் போது ஒழுங்கான செக்ரீஷன் நடக்காத போது உள்ள இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியே வருது. பிளஸ் அது கூட வந்து நம்ம பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆகும் போது அது வந்து ரொம்ப பெரிய பாயில் மாதிரியே வந்து ஸ்கின்ல வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். சோ மெயின் ரீசன் ஃபார் திஸ் பிம்பிள் ஆர் த ஆக்னே வந்து பாத்தீங்கன்னா ஆயில் செக்ரீஷன், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இதுதான் வந்து சயின்டிபிக்கான ரீசன். பட் இதுக்கு ஆட் ஆன் ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒழுங்கா ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஹைஜீன் ஒழுங்கா ஃபாலோ பண்ணாததுனால கூட இது வரும். ரெண்டாவது வந்து ஜெனட்டிக்காவே சில பேருக்கு வந்து ஆக்னே டெண்டன்சி இருக்கும். சோ இப்ப நம்ம கிளினிக்லயே ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு 13-year-old கிட் வராங்கன்னா இன்வேரியபிளி அவங்க அப்பா அம்மா கூட தான் வருவாங்க. சோ அவங்க முகம் பார்த்தே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இந்த குழந்தைக்கு வந்து ஏன் இந்த அளவுக்கு சிவியரான ஆக்னே இருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் வந்து ஜெனட்டிக் தான் நம்ம சொல்லிக்கலாம். ரெண்டாவது ஒரு சில ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ்னால கூட ஆக்னே வரும். தைராய்டு ஹைப்போர் ஹைப்பர் தைராய்ட்னால வரலாம். பிசிஓடி ப்ராப்ளம் விச் இஸ் வெரி காமன் இன் யங்ஸ்டர்ஸ், இதனால கூட ஆக்னே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடல்ட் ஆன்செட் ஆக்னே, அதாவது ஒரு பர்டிகுலர் டீனேஜ்ல ஆக்னே வந்திருக்காது, அது ஒரு 35 or 40 அப்புறம் வர ஆக்னே கூட இருக்கு. அது அகைன் வந்து ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கும். ஒரு சில மெடிசன்ஸ்னால கூட ஆக்னே வரதுக்கு சான்சஸ் இருக்கு.
1: ஓகே டாக்டர். டாக்டர் அந்த முகப்பரு எப்படி எல்லாம் தடுக்கலாம் டாக்டர், வராம

0: அப்படி வந்துட்டாலும் அதுக்கான சிகிச்சை முறைகள்
1: என்னென்ன இருக்கு? ஆக்னி ஆர் பிம்பிள் முகப்பரு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 டீனேஜர்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா 8 பேருக்கு இருக்கும் தான். தட் இஸ் அ சைன் ஆஃப் பியூபர்ட்டி, எல்லாருக்குமே தெரியும். அந்த ஹார்மோன் சேஞ்சஸ், ஆயில் செக்ரேஷன் நடக்கும் போது ஆக்னி வரும் தான். பட் இதுல வந்து நிறைய கிரேட்ஸ் இருக்கு, மைல்டு, மாடரேட், சிவியர் இருக்கு. இப்போ மைல்டா இருக்குன்னா எல்லாருமே வந்து ஒரு ஸ்கின் டாக்டர் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா ஆக்னி வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டயட் தான். சோ நம்ம டயட்ல வந்து நிறைய இந்த ஆயில் ப்ரொடியூசிங் ஃபுட், ஆர் ஐ வுட் சே ஹை கிளைசெமிக், அதாவது நிறைய கேலரி கண்டெய்னிங் ஃபுட் வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து ஆக்னியோட இன்சிடென்ஸுமே கம்மி ஆயிடும். அதே மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் லைக் டூ மச் ஆஃப் பன்னீர், நிறைய வந்து ஹை ஃபேட் பன்னீர், அதே மாதிரி வந்து ரொம்ப இந்த கொழுப்பு சத்து இருக்கிற பால், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டீங்கனாலுமே இன்ஃபிளமேஷனாலே கூட ஆக்னி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்னி வந்திருக்கோம், நம்ம டயட் தான் நம்ம வந்து ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது வந்து வாட்டர் இன்டேக், ப்ராப்பர் ஹைட்ரேஷன் பண்ணாலுமே நம்மளோட ஆக்னி இன்சிடென்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். மூணாவது வந்து ப்ராப்பரான ஒரு ஹைஜீன், ஃபேஸ் ஹைஜீன் வந்து மெயின்டைன் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து ஃபேஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கணும். இது சின்ன சின்ன பேசிக் நம்ம பண்ணாலே ஓரளவுக்கு வந்து ஆக்னி வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அது மீறியும் நம்மளுக்கு சப்போஸ் ஆக்னி வந்துச்சுன்னா அப்போ ஒரு சில பேசிக் மெடிக்கேஷன்ஸ் இருக்கு, சோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணியும் கண்ட்ரோல் ஆகாத போது தான் நம்ம வந்து சரி ஏதாவது ஹார்மோனல்னால இந்த ஆக்னி வருதுன்னு அப்பதான் நம்ம வந்து இவால்வேட் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி டேப்லெட்ஸ் நம்ம வந்து கொடுப்போம்.
0: ஓகே டாக்டர். டாக்டர், அதே போல நிறைய பேருக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னா இருக்கும், ஒரு சிலருக்கு ட்ரை ஸ்கின்னா இருக்கும், அதுக்காக நிறைய வந்து இந்த ஃபேர்னஸ் கிரீமோ இல்ல வந்து ஃபேஸ் வாஷோ மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவாங்க. சஜஷன் டாக்டர்ஸ் கிட்ட போகாமலேயே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச நெய்பர்ஸோ சஜஸ்ட் பண்றதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்றதால ஸ்கின்னுக்கு ஏதாவது டேமேஜ் வர வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்?
1: சி, கண்டிப்பா டேமேஜ் வரும் தான். பிகாஸ் ஒன்னு விஷயம் என்னன்னா இப்போ நிறைய இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ்னால வாரத்துக்கு ஒரு புது புது ஃபேஸ் வாஷ் வந்து டீனேஜர்ஸ் ஆகும் சரி, அது பெரியவங்களும் சரி பார்த்து வந்து சோசியல் மீடியா பிரஷர்னாலே நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டிக் டு ஒன் ப்ராடக்ட் அண்ட் உங்க ஸ்கின் ஆயிலியா இல்ல ட்ரையா இல்ல காம்பினேஷனா இதை பார்த்து நம்ம ப்ராப்பரா நம்ம ஸ்கின்னுக்குன்னு ஒரு பிஹெச் இருக்கும், அது பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணாலே போதும். வி டோன்ட் ஹாவ் டு யூஸ் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி. அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருக்கும், சில பேருக்கு வந்து ஆக்னி நிறைய இருக்கும், ஆயில் செக்ரேஷன் நிறைய இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி சில இன்கிரீடியன்ஸ் கண்டெய்னிங் ஃபேஸ் வாஷ் வந்து போறது பெட்டர். அண்ட் அட் த சேம் டைம் வந்து அதோட கான்சென்ட்ரேஷன் நம்ம பாக்குறோம். இப்போ ஒரு பர்டிகுலர் இன்கிரீடியன்ட் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்னி பிம்பிள் இருக்குன்னா அதுக்கு வந்து சாலிசிலிக் ஒரு காம்பனன்ட் இருக்கு, அது கண்டெய்னிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். பட் அதையுமே நம்ம கான்சென்ட்ரேஷன் பார்த்துட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும்.
0: ஓகே டாக்டர். டாக்டர், அதே போல நிறைய பேருக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ, கை வந்து ஒரு கலர்ல இருக்கோ, இல்ல ஃபேஸ்ல ஒரு சில இடத்துல மட்டும் அந்த மாதிரி பிக்மெண்டேஷன் இருக்கோ, அது வர்றதுக்கான காரணங்கள் என்ன டாக்டர்?
1: இந்த பிக்மெண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப காமனா இருக்கு. 10 இயர் ஓல்டு கிட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் இன் பிக்மெண்டேஷன் இருக்கு. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கழுத்து மட்டும் கருப்பா இருக்கும், அப்புறம் வந்து இந்த ஆம்பிட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிரைவேட் ஏரியாஸ் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டார்க்னஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுக்கு வந்து எஸ்பெஷலி இந்த கிட்ஸ்க்கு இப்பெல்லாமே நிறைய வருது. இது நம்ம இவால்வேட் பண்ணி பார்த்தோம்னா மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட்டா இருக்கும். ஓவர் வெயிட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன். செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இது தவிர்த்து இப்ப ஒரு 30-40 இயர் ஓல்டு நார்மலா இருக்காங்க, பிக்மெண்டேஷன் வராங்கன்னா விட்டமின் B12 டெபிஷியன்சில கூட பிக்மெண்டேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு சில கிரீம்ஸ், இந்த ஓவர் த கவுண்டர் ஃபேர்னஸ் கிரீம்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்டீராய்டு கண்டெய்னிங் கிரீம், அப்புறம் ஹைட்ரோக்யூனோன், இதெல்லாம் வந்து இன்கிரீடியன்ஸ். இந்த ரெண்டு இன்கிரீடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது டெர்மட்டாலஜிஸ்ட் தெரியாமையோ இல்ல அவங்களுக்கு கன்சல்ட் பண்ணாமலோ நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? இந்த மாதிரி கிரீம்ஸ் யூஸ் பண்ணி அதை டக்குன்னு விடும்போது ரீபவுண்டா பிக்மெண்டேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் அதர் ரீசன் பீங் ஓவர் எக்ஸ்போஷர் டு சன்லைட்னால கூட வரலாம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நெத்தியில மட்டும் தனியா பிக்மெண்டேஷன் இருக்கும். இந்த பிக்மெண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஹெட் பாம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஹெட் ஏக் ரிலீவ் பண்றதுக்கு. அந்த ஹெட் பாம்ஸ்ல இருக்க ஒரு சில கவுண்டர் இரிட்டன் காம்பனன்ட் வந்து பிக்மெண்டேஷன் இன்டியூஸ் பண்ணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்வெட் ஆகும்போது அழுத்தி அழுத்தி வந்து நெத்தியை வந்து தொடைப்பாங்க. சோ அதனால அது பேர் ஃபிரிக்ஷனல் மெலனோசிஸ்னு சொல்வோம். அதனால பிக்மெண்டேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு பிக்மெண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹேஸ் இட்ஸ் ஓன் ரீசன். சோ லைக் வி நீட் டு சி எந்த இதனால வருதுன்னு பார்த்து இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும்.
0: ஓகே டாக்டர். சரும பாதுகாப்பு மற்றும் சரும பிரச்சனைகள் குறித்த இந்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25 காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, Room Number 27, All India Radio, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. டாக்டர், நிறைய பேருக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வெயில் டைம்ல எல்லாம் இருக்கும் போது, நிறைய பிஜி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான காரணங்கள் என்ன, அதை எப்படி டாக்டர் தவிர்க்கலாம்?
1: இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னா நீங்க கேக்குறது வந்து படர்தாமரை மாதிரி. இந்த படர்தாமரை வந்து பாத்தீங்கன்னா நாங்க டீனியா கார்பரிஸ் சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டேஜியஸ் இன்ஃபெக்ஷன், அதாவது ஒரு பர்சன் கிட்டே இருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து வரும். அது டைரக்ட் கான்டாக்ட்ல வரணும்னு அவசியம் கிடையாது, அவங்க துணி யூஸ் பண்ணாலும் வரும். அதுக்கப்புறம் வந்து இப்ப அவங்க ஒரு ரெஸ்ட் ரூம் போறாங்கன்னா அடுத்த பர்சனுக்கு வரத்துக்குமே சான்சஸ் இருக்கு. சோ ஷேரிங் ஆஃப் த க்ளோத்ஸ், ஷேரிங் ஆஃப் டவல்ஸ், யூசிங் காமன் ரெஸ்ட் ரூம்ஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கேன் ஈஸிலி ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு தி அதர். அதுக்கு தான் இந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட சொல்ற வேண்டிய விஷயம் என்னன்னா, டோன்ட் ஷேர் யோர் க்ளோத்ஸ். கிளாத்திங்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணக்கூடாது, டவல்ஸ் ஷேர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரே வாஷிங் மிஷின்ல எல்லா துணியுமே வந்து ஒன்னா போடுவாங்க. இப்ப யாருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கோ அவங்க துணியும் இல்லாத இன்ஃபெக்ஷனுக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் போது, இதனாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு எஸ்பெஷலி இந்த ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இஸ் வெரி வெரி காமன். இதை அவாய்ட் பண்ணோம்னா டெஃபினெட்லி நாட் டு ஷேர் த கிளாத்ஸ். அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி நம்ம யூஸ் பண்ணும் போது சானிடைஸ் பண்ணி போறது பெட்டர். இது ரொம்ப பிராக்டிக்கலான டிப், ஃபாலோ பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல, பட் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர்.
0: ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ ஒருத்தவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வருது அப்படின்னா எதை வச்சு டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணலாம்? இப்போ இது வந்து ஸ்கின் வந்து ப்ராப்ளமா இருக்கு, டேமேஜா இருக்கு அப்படின்னு சொல்றது எப்படி டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணலாம்?
1: அது கண்டிப்பா நம்ம டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட தான் போகணும். பிளஸ் நம்மளுக்கே டெய்லி நம்ம பாக்குற ஒரு ஃபேஸ்ல இருக்க சப்போஸ் ஸ்கின்ல ஏதாவது இஷ்யூனா நம்மளுக்கு அது டெய்லி பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் என்ன ப்ராப்ளம்னு. இதுக்கு ஸ்கின்னுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா எந்த டெஸ்ட்டுமே கிடையாது. இந்த ஸ்கின் வந்து இப்படி இருக்கு, அது வந்து சி ஸ்கின் இஸ் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ அது வந்து நம்மளுக்கே தெரியும் ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் வரும்போது. அதை தாண்டி நம்மளால அதை அட்ரஸ் பண்ண முடியலனா தான் நம்ம டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட பேஷண்ட்ஸ் வந்து வருவாங்க. ஸோ

0: I'll just are the best person to identify the skin diseases.
1: Okay, doctor. Doctor, skin disease can treatment edathu specified a iruka?
0: Diseases na it depends. Ungalku or fungus infection irukku, ipa padathamare pathi pesnona, namma we give antifungal tablets and creams. Adhe bacterial infection na antibacterial cream namma kudupom. Genetic skin problem ku perusa nammalku vandu cure nu edhume kadaiyadhu. Namma vandu adha control na panna mudiyum.
1: Adhe pole nariya per indha facial vandu every month vandu usually pandranga la doctor. Adhiliye nariya variants irukku. Fruit facial irukku.
0: இருக்கும் வாய்ப்பே இல்ல. சரிங்களா, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அப்பதைக்கே ஒரு க்ளோ, ஒரு ஃபங்க்ஷன் வருதா ஒரு 4-5 நாள் முன்னாடி பண்ணீங்கன்னா அது ஒரு வாரம் ஒரு 10 நாள் அந்த க்ளோ இருக்கும். தவிர்த்து அது வந்து பிக்மெண்டேஷன் போறதுக்குன்னு எந்த ஃபேஷியலுமே வேலை செய்யாது. சரிங்களா, எது வேணா இருக்கட்டும், அந்த க்ளோ வந்து ஒரு வாரம் தான் மேக்சிமமா இருக்கும். நம்ம ட்ரீட்மெண்ட் போனோம்னா நம்ம இந்த டீப் பிக்மெண்டிங் பிக்மெண்டேஷன் ரெடியூசிங் கிரீம்ஸ் சீரம்ஸ் அந்த மாதிரி கொடுப்போம், பிளஸ் இன்டர்னலி வாட் எவர் ஹேஸ் டு பி டன் வி கரெக்ட் இட்.
1: ஓகே மேம். டாக்டர், அதே போல இப்ப இருக்க நிறைய கேர்ள்ஸ் வந்து நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. மேக்கப் ஐட்டம்ஸ் அதிகமா யூஸ் பண்றதால ஸ்கின் டேமேஜ் ஆகுமா, இல்லனா உண்மையாவே அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுமா டாக்டர்?
0: மேக்கப் ஐட்டம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டீங்க. ரைட், எவ்ரி ஃபீமேல் ஐ திங்க் ஹாஸ் காட் த ரைட்ஸ் டு டூ த மேக்கப். அது வந்து அவங்கவுங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். பட் லெஸ் இஸ் மோர், அதாவது 10 layer 20 layer போடுறதுக்கு அவங்கவுங்க ஸ்கின்க்கு என்ன சூட்டபிளோ, லைக் பேசிக்கா ஒரு மாய்ஸ்சரைசர் ஒரு சன்ஸ்கிரீன் அண்ட் வெளியில போறச்ச ஒரு ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ வந்து போட்டுக்கலாம். அது கூட நல்ல பிராண்டடா வாங்கி அதுல பெரிய கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாம பார்த்து வாங்குறது. மூணாவது எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பாத்துட்டு அந்த மாதிரி சூஸ் பண்றது இட் இஸ் பெட்டர். ஆக்னே ப்ரோன் ஸ்கின்க்கு வந்து மேக்கப் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன் கிரீம்ஸ் கன்சீலர்ஸ் எல்லாம் போயிட்டு அவங்களோட கிளான்ஸ் வந்து பிளாக் பண்ணிடும். சோ யார் யூஸ் பண்ணாலுமே எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஒரு மினிமலா யூஸ் பண்றது எப்பயுமே வந்து சேஃப் தான்.
1: டாக்டர், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு மெடிக்கல் ஷாப்ல கிரீம் வாங்கி யூஸ் பண்ணலாமா, அது நல்லதா?
0: இப்போ பெரும்பாலும் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்டி ஃபங்கல் கிரீம்ஸ் தான் கொடுப்போம். ஆனா இந்த மெடிக்கல் ஷாப்ல வாங்கி இல்ல பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல இந்த மாதிரி சொல்லி வாங்குற கிரீம்ஸ் என்ன இருக்கும்னா இன்வேரியபிளி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீராய்டு இருக்கும். அந்த ஸ்டீராய்டு என்ன பண்ணோம்னா அப்பத்திக்கு உங்களுக்கு ஒரு மொமெண்டரி ஒரு ரிலீஃப் கொடுக்கும், பிகாஸ் ஸ்டீராய்டு இஸ் அன் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி. சோ அந்த இச்சிங் அந்த இன்ஃபிளமேஷன் எல்லாம் குறைக்கும். ஆனா அது வந்து ஃபங்கஸ் என்ன பண்ணணும்னா தோலிலிருந்து ரத்தத்துக்குள்ள புஷ் பண்ணிடும். அந்த ப்ராப்பர் ஃபங்கஸ் வந்து அது வந்து ஸ்போர் அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபங்கஸ் இருக்கு, அந்த மாதிரி மாத்தி விட்டு அது வந்து உள்ள தள்ளி விட்டுடும். சோ அப்ப என்ன ஆகும்னா பர்சன் ஹூஸ் ஹேவிங் அ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து சரியாயிடுச்சு நினைப்பாங்க. பட் அந்த ஸ்டீராய்டு கிரீம் விட்ட உடனே ஒரு 2-3 வாரத்திலேயே என்ன ஆகும்னா திருப்பியும் வந்து அது வந்து இன்னும் ஒரு ஃபுல் ப்ளோன் ஸ்டேஜ்ல வரும். சரிங்களா, சோ இட் டஸ் மோர் ஹார்ம் தென் குட். இந்த மாதிரி ஸ்டீராய்டு கிரீம் போட்டா என்ன ஆகும்னா அது வந்து ஸ்டீராய்டு வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறி யூஸ் பண்ணோம்னா தோலே வந்து சாட்டிடும். பிகாஸ் ஸ்டீராய்டு வந்து ஒரு 10 layer ஸ்கின் இருக்குன்னா அதுல வந்து 5-6 layer வந்து ஸ்டீராய்டு வில் ஈட் அவே. சோ இட்ஸ் பெட்டர் தட் யூ டோன்ட் யூஸ் திஸ் ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன். ப்ராப்பரா டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா ஆன்டிஃபங்கல் கிரீம் கொடுப்பாங்க, கண்டிப்பா ஆன்டிஃபங்கல் டேப்லெட்ஸும் எடுக்கணும். சோ அது வந்து 2 வாரம் இருக்கும், 4 வாரம் இருக்கும், 6 வாரம் இருக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் தி சிவியாரிட்டி ஆஃப் த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்.
1: ஓகே டாக்டர். சரும பாதுகாப்பு மற்றும் சரும பிரச்சனைகள் குறித்த தோல் நோய் மருத்துவர் டாக்டர் சங்கரி அவர்களுடனான இந்த உரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல்.

0: சரும பாதுகாப்பு மற்றும் சரும பிரச்சனைகள் குறித்த தோல் நோய் மருத்துவர் டாக்டர் சங்கரி அவர்களுடனான இந்த உரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், இந்த டாண்ட்ரஃப்லாம் வந்து ஸ்கின் டேமேஜ் பண்ணுவோன்றாங்களே, அதெல்லாம் உண்மையா டாக்டர்?
2: கண்டிப்பா டாண்ட்ரஃப்னால நம்மளோட ஸ்கின்னும் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஸ்கேல்ப்ல வர டாண்ட்ரஃப் ஃபங்கஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு டிராவல் பண்ணும். ஃபேஸ் மட்டும் இல்லாம நம்மளோட பேக் ஷோல்டர்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீட் பாயில்ஸ் மாதிரி வரும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நிறைய பேக்ல வந்து ட்ரங்கல் ஆக்னி இருக்கு, நிறைய ஆக்னி வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அதோட மெயின் ரீசனே வந்து பாத்தீங்கன்னா டாண்ட்ரஃப் தான். சோ நம்ம ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸ்லி ட்ரீட் பண்ணும் போது ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நிறைய இந்த ஆயிலி ஃபுட்டு சாப்பிடாம ப்ராப்பர் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் கலர்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எப்பயுமே ஒரு ஸ்கின் டிசீஸா இருக்கட்டும், இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும், இல்ல அலர்ஜியா இருக்கட்டும், ஃபுட்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டூஸ் அண்ட் டோன்ஸ் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அது நம்ம இன்டர்னலி நம்ம அது வந்து சரி பண்ணாதான் எக்ஸ்டர்னலி நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து சரி வரும்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், அதே போல நிறைய பேருக்கு இந்த வேர்க்குரு வரும் இல்லையா டாக்டர்? வேர்க்குரு வந்து உடம்பு ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா வேர்க்குரு வந்துகிட்டே இருக்கும், அது வந்து ஒரு மாதிரி மார்க் மார்க்காவே மாறிடும். அதுக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர்? அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்?
2: வேர்க்குரு வந்து இப்போ சம்மர் சீசன், சம்மர்னு சொல்ல முடியாது, நம்ம சென்னையில் ஆல் டைம் சம்மர் தான். ஸோ இந்த மாதிரி வேர்க்குருக்கு வந்து ஆக்சுவலி வந்து இது மைல்டா இருந்துச்சுன்னா தானாவே போயிடுங்க. நம்ம ப்ராப்பரா வந்து ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணும், தண்ணி நல்லா குடிக்கணும். ரெண்டாவது வந்து காட்டன் ட்ரெஸ் போடணும், லூஸ் கிளாத்திங்ஸ் ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸஸ் போடாம நல்லா ப்ராப்பரா வென்டிலேட்டட், அதுக்காக ஏசியில தான் இருக்கணும்னு சொல்ல வரல, ப்ராப்பரா ஒரு ஏரேட்டட் பிளேஸ்ல ப்ராப்பரா ஒரு ஃபேன் இருக்கிற இடத்துல இருந்தாங்கன்னா பெட்டர். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, விட்டமின் சி கண்டெய்னிங் ஃபுட்டு, இந்த லெமன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைனாப்பிள், இந்த மாதிரி விட்டமின் சி கண்டெய்னிங் ஃபுட் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும்னா நம்மளுக்கு வந்து இந்த வேர்க்குரு வரது வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணியும் சப்போஸ் வந்துருச்சு வேர்க்குருனா, ஃபர்ஸ்ட் இஸ் யூ லீவ் இட், 2-3 days தானா செட்டில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் எண்ணெய் போட்டுருவாங்க, பவுடர் போட்டுருவாங்க. ஆக்சுவலி வந்து நிறைய ஆட்ஸ் இதுதான் காமிப்பாங்க. இது என்ன பண்ணும்னா, நம்ம வேர்வை வர கிளாண்ட் வந்து ஆக்சுவலி வந்து தடுக்க விட்டுடும். ஓகே, இட்ஸ் கோன் டு பிளாக் த கிளாண்ட்ஸ், ஆக்சுவலி இட் வில் டூ மோர் ஹார்ம் தென் குட். சோ இந்த ரெண்டு விஷயமே பண்ணாம இருக்கிறது நல்லது. சரி, அப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேலமீன், இது ஒரு இன்கிரீடியன்ட், இது வந்து ஒரு பிங்க் கலர்ல ஒரு லோஷன் மாதிரி இருக்கும், காமனா எல்லா கடையிலுமே மெடிக்கல் ஷாப்லயுமே கிடைக்கும். இது வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே இது வந்து ஓரளவுக்கு வந்து உங்க வேர்க்குரல இருந்து ரிலீஃப் வந்துடும். அதை தாண்டியும் கிடைக்கலன்னா தான் நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஸ்டீராய்டு வித் ஆன்டிபாக்டீரியல் கிரீம்ஸ் கொடுப்போம். பட் பெரும்பாலும் நம்ம லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா தண்ணி குடிச்சிட்டு ப்ராப்பரா வந்து ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணி துணியெல்லாம் கொஞ்சம் நான் சொன்ன மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கனாலே 95% ஆஃப் த வேர்க்குரு வில் கம் டவுன்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், நிறைய பேர் இந்த தண்ணியில வேலை செஞ்சா சேத்து புண்ணு வரும்னு சொல்றாங்க, இது வந்து எல்லாருக்குமே தண்ணியில நின்னுட்டு வேலை செஞ்சா சேத்து புண்ணுன்றது வருமா? அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்ன டாக்டர்?
2: சேத்து புண்ணு வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி வந்து இடுக்குல வருது. இப்ப ரெண்டு விரலோட இடுக்குல தான் யூஸ்வலியுமே வந்து சேத்து புண்ணு வரும். ஏன் வருதுன்னா, வாட்டர், அந்த வாட்டர் வந்து அந்த வெப் ஸ்பேஸ்ல போய் வந்து தங்கிடுறது. இது வந்து எல்லாருக்கும் வரது இல்ல, சில பேருக்கு என்ன ஆகும்னா அந்த வெப் ஸ்பேஸ்ல வந்து ப்ராப்பரா வந்து காத்தோட்டம் இருக்காது, அங்க நிறைய ஃபேட் அக்யூமுலேஷன் இருக்கறதுனால, காத்தோட்டம் இருக்கறதுனால தண்ணி அங்கே தங்கிட்டு இருக்கும், அந்த தண்ணி கூட வேர்வே இருக்கும். அப்ப என்ன ஆகும், நம்ம ஸ்கின்ல இருக்க நேச்சுரல் ஃபங்கஸ்க்கு வந்து இந்த தண்ணி வந்து ஒரு கேக் மாதிரி அது போய் நல்லா இட் வில் த்ரைவ் ஆன் த வாட்டர் அண்ட் தட் கிவ்ஸ் ரைஸ் டு திஸ் சேத்து புண்ணு. சோ இது வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு சேத்து புண்ணு வர ஒரு டெண்டன்சி இருக்கு இல்ல வந்துட்டு போயிருக்குன்னா, அவங்க தண்ணியில போறாங்கன்னா அது சட்டுன்னு வெளியில வரச்சு அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பரா கிளாதிங் ஒரு காட்டன் கிளாத் வச்சு ட்ரையா வச்சிருக்கணும். பிளஸ் ஒரு சில ஆன்டி ஃபங்கல் டஸ்டிங் பவுடர்ஸ் இருக்கு, இன்கிரீடியன்ட் மட்டும் சொல்றேன், இந்த குளோட்ரிமசோல் கண்டெய்னிங் இல்ல டர்பினாஃபின் கண்டெய்னிங் டஸ்டிங் பவுடர்ஸ் வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லயுமே இருக்கும், அது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது டெய்லி நைட் நைட் போடும் போது உங்களுக்கு அந்த சேத்து புண்ணு வர இன்சிடென்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஆகும். அது மீடியம் வந்திருக்கு, இந்த பவுடர் போட்டும் சரி வரலன்னா அப்ப நம்ம ஆன்டி ஃபங்கல் டேப்லெட்டோ இல்ல கிரீமோ வந்து நாங்க கொடுப்போம்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், இப்ப சிக்கன் பாக்ஸுக்கு மார்க்ஸ் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இன்கேஸ் வந்துட்டாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன டாக்டர்?
2: சிக்கன் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம யூஸ்வலி வந்து நம்ம பாட்டி வைத்தியத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வேப்பில தண்ணி போட்டு தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஓகே. பட் அது தவிர்த்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி மார்க்ஸ் வராம இருக்கிறதுக்கு ஆன்டி பாக்டீரியல்

0: மெட்டீரியல் கிரீம்ஸ் அதை யூஸ் பண்ணும். பெரும்பாலும் ஏன் மார்க்ஸ் வருதுன்னா எப்ப வந்து அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து பாக்ஸ் அந்த குட்டி குட்டி பாயில்ஸ் வந்து பாக்டீரியா ஆட் ஆகுதோ அது ப்ராலிஃபரேட் ஆகும் போதுதான் அது வந்து பஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு அது ஆறும் போதுதான் மார்க்ஸ் ஆகும். சோ அது வராம இருக்கிறதுக்கு ஸ்டார்டிங்லே பேஷன்ஸ் வந்து ஆன்டி பாக்டீரியல் கிரீம்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மார்க்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணலாம். மேற்கொண்டு அந்த மார்க் வந்துச்சுன்னா அது தானாவே 3 வாரம் இல்ல 4 வாரத்துல போயிடும். இல்ல நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாம அப்படியே நம்ம வந்து எதுவுமே பண்ணாம வந்துட்டோம், மார்க்ஸ் ரொம்ப சிவியரா இருக்கு, ரொம்ப டார்க்கா இருக்குன்னா ஒரு சில கிரீம்ஸ் இருக்கு, டீப் பிக்மெண்டிங் இன்கிரீடியன்ஸ் இருக்கு, கோஜிக் ஆசிட் அந்த மாதிரி நிறைய லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆல்பா ஆர்பியூட்டின் கண்டெய்னிங் கிரீம்ஸ் இது எல்லாமே போடும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மார்க்ஸ் வந்து செட்டில் டவுன் ஆயிடும்.
1: ஓகே டாக்டர். டாக்டர் அதே போல இப்ப நிறைய பேர் அந்த ஒபிசிட்டில இருந்து ரெடியூஸ் ஆகும் போது அந்த ஸ்ட்ரெச் மார்க் வரும் இல்லையா டாக்டர், அந்த ஸ்ட்ரெச் மார்க்க கண்ட்ரோல் பண்றதுக்கு எதனா கிரீம்ஸ் இருக்கா இல்ல வேற எதனா ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர்?
0: ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு கிரீம்ஸ் பெருசா ஒண்ணுமே கிடையாது, அப்படியே பண்ணாலும் தி டோன்ட் ஒர்க். சோ இப்போ பிரெக்னன்சி ரிலேட்டட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ்ல வந்து மேபி ஆஃப்டர் த பிரெக்னன்சி ரெட்டினால் பேஸ்ட் கிரீம் கொடுப்போம் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல, அது வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் மோஸ்ட்லி வி டூ ப்ரொசீஜர்ஸ், மைக்ரோ நீட்லிங் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்ணோம்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம்.
1: ஓகே டாக்டர். டாக்டர் அதே போல அந்த காலத்துல எல்லாம் ஃபேஸுக்கு வந்து அந்த பைத்தம் மாவு அந்த மாதிரி எல்லாமே போடுவாங்க, இப்ப வந்து நிறைய ஃபேஷியல்ஸ் எல்லாமே வந்துருச்சு, உண்மையாவே அந்த பைத்தம் மாவு எல்லாம் போட்டா ஃபேஸ் வந்து முகப்பொலிவு வருமா டாக்டர்?
0: சி நீங்க அந்த பவுடர் சொல்றீங்க பாத்தீங்கன்னா பேசன் பவுடர்னு சொல்லுவோம், இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து டைம்ல இதெல்லாம் யூஸ் பண்ணி லேடிஸ் எல்லாம் வீட்லயே உட்காந்தாங்க, தேவர் நெவர் எக்ஸ்போஸ் டு த அவுட் சைட் வேர்ல்ட். பட் இது இப்ப அப்படி கிடையாது, எவ்ரிபடி இஸ் கம்மிங் அவுட், வி ஆர் சிட்டிங் இன் தி ஏசி ஃபார் அ லாங்கர் டைம், கெட்டிங் எக்ஸ்போஸ் டு பல்யூஷன். சோ இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் வந்து பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா தான் யூஸ் பண்ணும். இப்ப இந்த பேசன் பவுடர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் அ டெர்மடாலஜிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா வாரத்துல ஒரு 2 நாள் யூஸ் பண்ணலாம், ஏன்னா இது வந்து ஒரு ஸ்க்ரப், ஆக்னே ப்ரோன் பேஷன்ஸ் யாருமே வந்து இது நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம ஸ்க்ரப் பண்ணும் போது ஆல்ரெடி இருக்க ஆக்னே வந்து உடஞ்சி அதனாலே வந்து இன்ஃபிளமேஷன் ட்ரிகர் ஆகி இன்னும் நிறைய ஆக்னே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பவுடர் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் வந்து அளவா யூஸ் பண்ண நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. பட் யூ ஷுட் நோ ஹவு டு யூஸ் இட். வாரத்துல 2 வாட்டியா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதே பேசன் பவுடரும் 2 வாட்டி போடுவாங்க. சோ அது வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து அவாய்ட் ப்ராப்பரா யூஸ் பண்ணா ஓகே, ஒரு கைடன்ஸோட யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ என்ன பண்றாங்கன்னா லெமன் கட் பண்ணி அந்த லிக்விட வந்து நம்ம ஃபேஸ்ல போடுறாங்க, அந்த சாரை வந்து ஃபேஸ்ல போடுறாங்க. அது போட்டு நிறைய பேஷன்ஸ் வந்து அலர்ஜியோட என் கிளினிக் வந்திருக்காங்க. சோ தயவு செய்து இதெல்லாம் ஹோம் ரெமடிஸ் வந்து எல்லாருக்கும் எல்லாம் சூட் ஆகாது, 10 to 8 பேருக்கு சூட்டபிளா இருக்கு சான்சஸ் இருக்கு, மீதி 2 பேருக்கு அலர்ஜியில தான் வந்து முடியுது. சோ நீங்க ஒரு ஹோம் ரெமெடி ட்ரை பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், ப்ராப்பரா உங்க ஸ்கின்னுக்கு சூட்டபிளா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், 3வது ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணிட்டு தான் அது எப்பயுமே யூஸ் பண்ணணும்.
1: ஓகே டாக்டர். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. டாக்டர், லேசர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு நல்லது, எந்த அளவுக்கு ஆபத்தானது டாக்டர்?
2: சி, லேசர் ட்ரீட்மெண்ட் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து நம்ம பிக்மெண்டேஷனுக்கு லேசர் யூஸ் பண்ணுவோம், லேசர் ஹேர் ரிடக்ஷனுக்கு லேசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஆக்னே ஸ்கார்க்கு லேசர் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாமே சேஃப் தாங்க. இஃப் இட் இஸ் டன் பை எ ப்ராப்பர் குவாலிஃபைட் பர்சன், கண்டிப்பாக வந்து இது சேஃப் தான். யாருக்கு பண்ணணும் யாருக்கு பண்ணக்கூடாதுன்னு டெர்மட்டாலஜிஸ்ட்டுக்கு ப்ராப்பராக வந்து தெரியும். அவங்க சொல்கிற அட்வைஸ் பிரகாரம் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்குங்க.
1: ஓகே டாக்டர், பிளாஸ்டிக் சர்ஜரி நிறைய பேர், நிறைய ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பண்றாங்க. காமன் பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்றது வந்து ஃபேஸை வந்து மாடிஃபை பண்றதா தான் தெரியும். அந்த மாதிரி பண்ணும்போது அதுல ஏதாவது ஆபத்துகள் இருக்கா, இல்ல அந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு எப்பவுமே வந்து இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கணுமா டாக்டர்?
2: பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பாத்தீங்கன்னா முன்னர்க்க காலத்துல செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் இருந்தது, பட் இப்ப அப்படி கிடையாது. எவ்ரி காமன் பர்சன் இஸ் எக்ஸ்போஸ் டு பிளாஸ்டிக் சர்ஜரி. த அட்வான்ஸ்மெண்ட் இட் இஸ் நவு இட்ஸ் ஓபன், இப்ப எவ்ரிபடி இஸ் மோர் ஆக்சசபிள் டு இட். அண்ட் இதுல வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு, இன்வேசிவ் ஒன்னு இருக்கு, நான் இன்வேசிவ்னு ஒன்னு இருக்கு. இன்வேசிவ்னா மோர் லைக் அ சர்ஜரி, அண்ட் நான் இன்வேசிவ்னா வி யூஸ் சம்திங் கால் போட்டாக்ஸ், ஃபில்லர், ஸ்ட்ரெட்ஸ்.

0: இதெல்லாமே பிரிட்டி சேஃப் தான். பட் அகெயின் நம்ம யார்கிட்ட பண்றோமோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பர்டிகுலர் பிளாஸ்டிக் சர்ஜனோட டெர்மட்டாலஜிஸ்ட் யார் பண்றாங்களோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கு. அங்கங்க சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன் வரதுக்கு சான்சஸ் அதே, சைட் எஃபெக்ட்ஸும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் அதை ஹேண்டில் பண்ற திறமையும் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ்க்கு இருக்கு. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி சர்ஜரியோ இல்ல ஒரு இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணோம்னா அது ஒரு குவாலிஃபைட் பர்சன் கிட்ட பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அது.
1: ஓகே டாக்டர். டாக்டர், இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கும் ஸ்கின்னுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா டாக்டர்?
0: கண்டிப்பா, நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன், உள்ள ஏதாவது இன்டர்னலி ஏதாவது நம்ம இஷ்யூ இருந்தா அது ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு விஷயம் வந்து ஸ்கின்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிசீசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து ஒரு இண்டிகேஷனா எடுத்துட்டு வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்னல பிக்மெண்டேஷன், இப்ப நெக்குக்கு இருக்கும் போது, ஆம்பிட்ஸ்ல இருக்கும் போது நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தைராய்டு ப்ராப்ளம். அதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரூல் அவுட் பண்ணும். ரெண்டாவது வந்து ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம், இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம முன்னாடி கண்டுபிடிக்கலாம். இது ஒன்னு. ரெண்டாவது, ஒரு சில பேருக்கு வந்து லிவர்ல ஏதாவது இஷ்யூ இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து ஒரு லைக்கன் பிளானஸ் லைக்கனா டெர்மடைட்டிஸ் மாதிரி ஒரு ரியாக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி கிட்னில ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா ஹோல் பாடியில வந்து நான் ஸ்பெசிபிக் ஒரு இச்சிங் இருக்கும், ஒரு அரிப்பு வந்து உண்டாகும். அது வந்து எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா சரியாகாது. அப்ப நம்ம டெஸ்ட் பண்ணும் போது யூரியா கிரியாட்டின் எல்லாம் இருக்கும். அப்படியே நாங்க வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் அதே மாதிரி டயபெட்டிஸ், லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிஸ் அண்ட் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ்ல உங்களுக்கு ஒரு சில ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து காமனா வரும். மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இச்சிங். ஸ்கின் ஹோல் பாடி இச்சிங் இருக்கும் போது ஒரு 50 இயரோ ஒரு 40 இயரோ 60 இயருக்கு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம காமனா தான் யோசிப்போம், ட்ரைனஸ்னால ஒரு இச்சிங் தான் யோசிப்போம். பட் அது ஒரு 2-3 வாரத்துல கண்ட்ரோல் ஆகாத போது நம்ம வந்து உள்ள ஏதாவது இஷ்யூ இருக்கா நம்ம டெஸ்ட் எடுக்க பாக்கும்போது கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும் அது. சோ கண்டிப்பா ஸ்கின் இஸ் அ இண்டிகேட்டர் ஆஃப் an இன்டர்னல் ஆர்கன், அதோட ஃபங்க்ஷனிங் வந்து கண்டிப்பா வந்து எடுத்து கொடுக்கும்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், அதே போல ஒரு சிலவங்களுக்கு ஃபேஸ் பிரைட்டா இருக்கும், கை கால் ரெண்டுமே வந்து வேற வேற கலர்ல இருக்கும், அதோட காரணங்கள் என்ன டாக்டர்?
0: இது ரொம்ப ரேர் தாங்க. அன்லெஸ் அன்டில் தட் பர்சன் ஹஸ் யூஸ்ட் சோ many skin brightening or lightening creams for the face, இது வந்து ஹோல் பாடிக்கு அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது. இந்த முகத்து மட்டும் உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னா எதிர ஒன்னு மேக்கப் போட்டிருப்பாங்க, இல்ல ரெண்டாவது அவங்க ஃபேஸ மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லா வெள்ளையா ஒரு கிரீம் வந்து முகத்துக்கு போட்டிருப்பாங்க. இதுதாங்க மெயின் ரீசன். மற்றபடி இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் கலர் வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரும். இந்த ACTH ஒரு ஹார்மோன் இருக்கு, அதுல ஏதாவது ஃபிளக்சுவேஷன் இருந்தா, ஸ்டீராய்ட் ஹார்மோன்ஸ் ஏதாவது ஃபிளக்சுவேஷன் இருந்தா இந்த மாதிரி அன்இவன் பிக்மெண்டேஷன் இல்ல அன்இவன் ஸ்கின் டோன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் பெரும்பாலும் நீங்க சொல்றது வந்து இப்பத்திக்கு சின்னாரியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீம்ஸ் நிறைய அன்வான்டா ஃபேஸ்க்கு போட்டுட்டு அதை மட்டும் கிடையாது. நம்மளோட ஸ்கின் வந்து எந்த அளவுக்கு ஹெல்தியா இருக்கு, கிளீனா இருக்குன்னு நம்ம வந்து பாத்துக்கணும். அதுக்கு வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் தாங்க. இந்த கிரீம், சீரம், இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் 4-5 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு தூக்கம், கண்டிப்பா அதுக்கு பேரே வந்து பியூட்டி ஸ்லீப்னு சொல்லுவோம். அட்லீஸ்ட் ஒரு 7-8 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் மேண்டேட்டரி. இந்த ஸ்லீப்ல கூட வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டி மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப். இப்போ நிறைய பேர் ஐடில இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, 2-3 மணிக்கு தான் தூங்குற காலையில அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நாட் ஹெல்தி. மேக் ஷோர் யூ ஸ்லீப் பை 10:30 to 11. ஏன்னா இதுதான் நம்மளோட சர்க்காடியம் ரிதம், ஒரு பயாலஜிக்கல் கிளாக்னு நம்மளுக்கு ஓடிட்டு இருக்கு. அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் டியூரேஷன் தான். சோ 10:30 முக்காவாசி படுத்துடணும். நைட் ஷிப்ட்ல இருக்காங்கன்னா அதுக்கு நம்ம ஒண்ணு போய் பண்ண முடியாது. பட் ஹூஎவர் இஸ் ஆன் த ஜென்ரல் ஷிப்ட் ஆர் நார்மலா இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு 10 பத்திரிக்கைலாம் படுத்துக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உணவு, தட் இஸ் அவர் டயட். டயட் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம, கலர்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இல்லாம, ரொம்ப ஆயிலி ஃபுட் இல்லாம, ஃப்ரூட்ஸ், கலர்ட் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த கேரட், பீட்ரூட், போமோகிரானேட், விட்டமின் சி கண்டெய்னிங் ஃப்ரூட், நட்ஸ், சீட்ஸ் இதெல்லாம் நம்ம எடுத்தோம்னா இதனாலேயே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கும். சோ ஜென்ரலா என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வருவாங்க, ஸ்ட்ரெஸ்னா டென்ஷன் மட்டுமே கிடையாது. லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ், நாட் ஹேவிங் அ ப்ராப்பர்

0: ஸ்லீப், நாட் ஹேவிங் அ குட் டயட் ஆன் டைம், டூ மச் ஆஃப் டிராவல், ஓவர் திங்கிங், இது எல்லாமே பாடிக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தான். இதோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்லோவா ஸ்கின்ல வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-25 இயர் ஓல்டு பொண்ணு பையனுக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சுருக்கம் வருது. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் லைஃப் ஸ்டைல் தான். அப்புறம் அஞ்சாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ், எனி ஃபார்ம் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் ஆச்சு கம்பல்சரியா பண்ணணுங்க. இந்த அஞ்சு விஷயம் இஃப் அ இண்டிவிஜுவல் இஸ் டூயிங் ப்ராப்பர்லி கண்டிப்பா உங்களோட ஸ்கின் வந்து நல்லா ஹெல்தியா இருக்கும்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், ரிங்கிள்ஸ் எதுக்காக டாக்டர் வருது?
0: ரிங்கிள்ஸ் வரதுக்கு மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்டர்லைங் சப்போர்ட், அதாவது கொலாஜன் எலாஸ்டிக் டிஷ்யூன்னு சொல்லுவோம், அது கம்மி ஆகும் போது நம்மளுக்கு வந்து ரிங்கிள்ஸ் வரும். ரெண்டாவது நம்மளோட ஹைட்ரேஷன் ஒழுங்கா இல்லனா, சோ ஹைட்ரேஷன் கொடுக்க வேண்டிய ஏஜென்ட் ஒரு ஹைலரானிக் ஆசிட் ஒன்னு இருக்கு, தவிர்த்து நிறைய இருக்குது. சோ அதெல்லாமே கம்மி ஆகும் போது நம்மளோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா ரிங்கிள்ஸ் வரும். கொலாஜன் ஏன் கம்மி ஆகுதுன்னா, ஒன்னு நேச்சுரலாவே ஏஜ் ஆகும் போது லைக் எவ்ரி 10 இயர்ஸ்க்கு வந்து நம்ம கொலாஜன் வந்து கம்மி ஆகும். இது தவிர்த்து நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஸ்மோக்கிங், ஆல்கஹால்லையும் கொலாஜன் வந்து கொஞ்சம் கம்மி ஆகும். சோ இதெல்லாமே ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ரிங்கிள்ஸ் ஓரளவுக்கு வந்து அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் மாய்ஸ்சரைசிங் த ஸ்கின், எவ்வளோ அளவுக்கு நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணமோ இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி அந்த அளவுக்கு ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா இருக்கும். ரிங்கிள்ஸ் ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
1: ஓகே டாக்டர். சரும பாதுகாப்பு மற்றும் சரும பிரச்சனைகள் குறித்த தோல் நோய் மருத்துவர் டாக்டர் சங்கரி அவர்களுடனான இந்த உரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: கொண்டு போனீங்கனாலும் இங்க எல்லாமே தூளு. சரும பாதுகாப்பு மற்றும் சரும பிரச்சனைகள் குறித்த தோல் நோய் மருத்துவர் டாக்டர் சங்கரி அவர்களுடனான இந்த உரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ற விஷயம் பாத்தீங்கன்னா கண் கருவளையம். அது எப்படி டாக்டர் தடுக்கலாம்?
2: லைஃப் ஸ்டைல் தாங்க. ரொம்ப நேரம் இந்த செல்போன் பாக்குறது. சோ ஸ்மார்ட் போன் வந்து நம்ம எல்லாருமே ஸ்மார்ட்டா தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? ரொம்ப நேரம் அதுல வந்து முழுகி இருக்க கூடாது. ரெண்டாவது, இப்ப சிஸ்டம்ஸ்ல நிறைய பேர் ஒர்க் பண்றாங்கன்னா ப்ளூ லைட் ஃபில்டர்ஸ் நிறைய கிளாசஸ் இருக்கு, அது யூஸ் பண்ணிக்கலாம். சோ மெயின் ரீசன் ஃபார் த அண்டர் ஐ பிக்மெண்டேஷன் இஸ் லேக் ஆஃப் ஸ்லீப். ஜெனட்டிக்காவும் இருக்கும் அண்ட் ஹீமோக்ளோபின் டெஃபிஷியன்சில இருக்கும், தைராய்டு டிசார்டர்ஸ்லயும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து போட்டுட்டு ப்ராப்பரா வாஷ் பண்ணனா கூட பிக்மெண்டேஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. தீஸ் ஆர் த மெயின் ரீசன்ஸ்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், சோரியாசிஸ்னா என்ன டாக்டர்?
2: ஓகே, சோரியாசிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோஇம்யூன், ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாக்கு இருக்கணும்னு அவசியமே கிடையாது, ஃபேமிலியில யாருக்காச்சும் இருந்திருக்கலாம். இப்ப சப்போஸ் ஒரு ஃபேமிலியில ஒரு அப்பாவோ அம்மாக்கோ ஒரு சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா அடுத்த ஜெனரேஷன் நெக்ஸ்ட் அவங்க குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா 10% சான்சஸ் இருக்கு. சோ 90% சான்சஸ் இல்ல, பட் 10% சான்சஸ் இருக்கு. அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர் ட்ரிகர் ஆகிறதுக்கு ரீசன், மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான். சோ அதை நம்ம ஒழுங்கா பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஜெனட்டிக் ட்ரிகரை வந்து ஓரளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணலாம். சோ இட்ஸ் அன் ஆட்டோ இம்யூன், ஒரு இன்ஃபிளமேட்டரி டிசீஸ். அதுல வந்து ஸ்கின்னோட ப்ராலிஃபரேஷன் வந்து அளவுக்கு மீறி அதிகமா நடக்குது. இப்ப ஜென்ரலி நம்மளோட ஸ்கின்னோட டேர்ன் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இன் 21 to 28 days நடக்கும். பட் இதுல வந்து எவ்ரி 3 days வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னோட டேர்ன் ஓவர் வந்து ஜாஸ்தி ஆகும்போது டெட் ஸ்கின் அக்யூமுலேஷன் நிறைய இருக்குது.
1: ஓகே டாக்டர். டாக்டர், ஃபேஸ் வாஷ் பண்றதுக்குன்னு ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் இருக்கா?
2: ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு 3 times ஃபேஸ் வாஷ் பண்ணலாங்க. இதுதான் நார்மல் கவுண்ட், 2 to 3 times. திஸ் இஸ் அ நார்மல் கவுண்ட். எவ்வளோ செகண்ட்ஸ் வாஷ் பண்ணோம்? இப்போ 30 seconds இஸ் மோர் தென் எனஃப். மெனி பேஷண்ட்ஸ் எங்கிட்ட வரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய ஆயில் செக்ரேஷன் ரிமூவ் பண்ணதுக்கு 5 to 2 minutes வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. 30 seconds வாஷ் இஸ் மோர் தென் எனஃப். டபுள் கிளென்சிங்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் ரொம்ப ஆயிலியா இருக்கும்போது, இல்லை நம்ம ரொம்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை நைட் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஆப்வியஸ்லி நம்ம செக்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கும்போது, அப்போ டபுள் கிளென்சிங்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், டோனரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன டாக்டர்? அதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா எங்ககிட்ட சொல்லுங்களேன்.
2: டோனர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரிஞ்சன்ட், பேசிக்கலி இட் இஸ் அன் ஆல்கஹால். சோ என்கிட்ட கேட்டீங்கன்னா டோனர்ஸ் வந்து நம்ம ஸ்கின்க்கு தேவையே இல்லை. டோனர்ஸ் வந்து அப்பத்திக்கு உங்களுக்கு என்ன பண்ணும்னா, நம்மளோட அந்த போஸ் ஸ்கின்ல இருக்க போஸை வந்து ஷ்ரிங்க் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு அப்பியரன்ஸ் வந்து தெரியும், பட் இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் திங். ஸோ டோனர் இஸ்

0: ஐ வுட் சே இட்ஸ் அ யூஸ்லெஸ் ப்ராடக்ட் தான். சரி, ஜஸ்ட் கிளென்ஸ் பண்ணி ஒரு மாய்ஸ்சரைசர் பண்ணாலே போதும். முன்னாடி டோனர் வந்து ஒரு பிஹெச் பேலன்ஸ் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இப்ப இருக்க மாய்ஸ்சரைசர்ஸே வந்து பாத்தீங்கன்னா பிஹெச் பேலன்ஸ்டா தான் இருக்கு. சோ டைரக்ட்லி ஆஃப்டர் கிளென்சிங் வி கேன் கோ வித் அ மாய்ஸ்சரைசர்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், அதே போல நிறைய பேர் வந்து இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு வெளியே எல்லாம் போவாங்க, அப்படி இன்கேஸ் அது போடாம போனா கையில வந்து டேர்ன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி டாக்டர் அந்த டேர்னை வந்து கண்ட்ரோல் பண்றது? அப்படி இன்கேஸ் அப்படி டேர்னிங் ஆச்சுனாலும் அதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்ணலாம்?
0: ஓகே, சி டேன் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பாடிஸ் ரெஸ்பான்ஸ் டு அ சன்லைட். சன்லைட் பாடி பொறுத்த வரைக்கும் அது இன்ஜுரி மாதிரி தான். ஸோ சன்லைட் நம்ம ஸ்கின்ல படும் போது நம்மளோட பாடியோட ஸ்கின்னே வந்து அது ப்ரொடெக்டிவா வந்து ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ரியாக்ஷன் தான் டேன். ஓகேங்களா, ஸோ இந்த டேன் கம்மி பண்றதுக்கு தான் இப்ப வந்து எக்கச்சக்க சன்ஸ்கிரீன்ஸ் வந்து வந்துட்டு. பட் இந்த சன்ஸ்கிரீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன சன்ஸ்கிரீன் எடுத்தாலுமே SPF 30 இருக்கட்டும் 50 இருக்கட்டும் இட் இஸ் ஒன்லி கோன் டு கிவ் யூ 95% ப்ரொடெக்ஷன் தாங்க. அதை தாண்டி பெரிய ப்ரொடெக்ஷன் எதுவுமே கிடையாது. இப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க நான் சன்ஸ்கிரீன் போட்டுட்டு தான் போறேன், ஆனா இருந்தாலும் டேன் ஆகுதுன்னா ஆகும் தான். ஏன்னா ஆஸ் ஐ டோல் யூ 100% ப்ரொடெக்ஷன் கொடுக்கவே போறதில்ல. ஒன்னு, நீங்க வந்து ரொம்ப பீக் ஆஃப் சன்லைட் டைம்ல நீங்க வெளியில போகக்கூடாது. இல்ல நீங்க சன்ஸ்கிரீன் போட்டீங்கன்னாலுமே 95% ப்ரொடெக்ஷன் தான். பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிசிக்கல் கிளாத்தால கவர் பண்ணிட்டு போறது. give you 100% protection. இதெல்லாம் பண்ணியும் மோஸ்ட்லி பிசிக்கல் கிளாத் போட்டீங்கன்னா டேன் வராது. பட் சப்போஸ் சன்ஸ்கிரீன் மட்டும் போட்டுட்டு போறீங்க, டேன் ஏதோ வந்துருச்சுன்னா தென் வி ஹாவ் இந்த மாதிரி டேனை வந்து ரெடியூஸ் பண்ற மாதிரி ஒரு சில இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அது வந்து AHA BHA கண்டெய்னிங் லோஷன்ஸ் கொடுப்போம். அது 3-4 months போடலாம். சப்போஸ் அது போட்டும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா வி டூ கெமிக்கல் பீல்ஸ். கெமிக்கல் பீல் வந்து ஆசிட் மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அது வந்து டாக்டர்ஸோட கைடன்ஸ்ல தான் நம்ம வந்து இட்ஸ் அ டீப்பர் டெலிவரி சிஸ்டம். ஸோ அது வந்து என்ன பண்ணோம்னா இட்ஸ் அன் ஆசிட். ஸோ அது உள்ள போயிட்டு அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து இன் கிளினிக் ப்ரொசீஜர் தான், 1-3 weeks அந்த மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து கெமிக்கல் பீல் ஃபார் டேன் வந்து ஹேண்ட்ஸ்க்கு பண்ணலாம், லெக்ஸ்க்கு பண்ணலாம், நெக்குக்கு பண்ணலாம், ஃபேஸ் கூட பண்ணிக்கலாம்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹேர் கலரிங் அண்ட் ஹேர் டை, அது யூஸ் பண்ணா ஃபேஸ்ல டேமேஜ் வருமா டாக்டர்? ஏதாவது ஸ்கின்னுக்கு டேமேஜ் வருமா?
0: சி, ஹேர் கலர் வந்து பாத்தீங்கன்னா தெர் இஸ் இன்கிரீடியன் கால் பாராஃபினிலின் டயமீன் அண்ட் PTD. எல்லாருக்கும் தெரியும் அது அம்மோனியா இருக்கு, பட் நிறைய பேருக்கு வந்து இந்த PTD அப்புறம் வந்து PPDயோட விஷயம் தெரியாது. ஸோ ஒரு ஹேர் டை சூஸ் பண்ணீங்கன்னா அம்மோனியா ஃப்ரீ மட்டும் இல்லாம PPDயும் PTDயும் ஃப்ரீயா இருக்கணும். அதாவது இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸுமே இருக்கக்கூடாது. டை இஸ் ஆல்வேஸ் அ டை, சரிங்களா? அது என்னதான் பண்ணாலுமே கெமிக்கல் ஃப்ரீயா இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் கெமிக்கல் இருக்க தான் போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து டை அவாய்ட் பண்றது நல்லது. இல்ல நம்ம டை யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு கட்டாயம் இருந்துச்சுன்னா மாதிரி PTD PPD இல்லாத ஒரு ஹேர் டை யூஸ் பண்ணிக்கலாம். அதோட அப்ளிகேஷன் டைம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். 50 minutes 60 minutes இல்லாம ஒரு 10 minutes அந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் ஹோல் ஹேருக்கு அப்ளை பண்ணாம வெறும்னே ரூட் டச் அப் அந்த மாதிரி மட்டும் பண்ணோம்னா நம்ம ஓரளவுக்கு சேஃபா யூஸ் பண்ணிக்கலாம். பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு சில டைஸ்ல இதெல்லாமே இருக்கும், மக்கள் தெரியாம இதெல்லாம் யூஸ் பண்ணும் போது நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சில பேருக்கு ஹேர் டை போட்டுட்டு என்ன ஆகும்னா அலர்ஜி வரும். அந்த அலர்ஜி எப்படி இருக்கும்னா ஸ்கேல்ப் ஃபுல்லா தண்ணி தண்ணியா அப்படியே கொட்டும். இது வந்து இமிடியேட் ஒரு அலர்ஜி ரியாக்ஷன். ரெண்டாவது காம்ப்ளிகேஷன் என்ன வரும்னா ரொம்ப வருஷமா யூஸ் பண்ற ஹேர் டை பேஷன்ஸ்க்கு என்ன ஆகும், நெத்தியில மட்டும் டார்க் ஆகும். அப்புறம் இந்த ஃபோர் ஹெட் கிட்ட கண்ணு கிட்ட இருக்க ஏரியா மட்டும் ஒரு பிளாக் பேண்ட் மாதிரி தெரியும். சோ இது எல்லாமே வந்து லைக்கெனாய்டு டெர்மடைட்டிஸ் சொல்லுவோம். சம்டைம்ஸ் இந்த ஹேர் டை ஓவர் லாங் ரன் யூஸ் பண்ணோம்னா கேன்சரும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு.
1: ஓகே டாக்டர். டாக்டர், அதே போல ட்ரை ஸ்கின், ஓவர் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க அடிக்கடி கோகோனட் ஆயில் யூஸ் பண்றது நல்லதா டாக்டர்?
0: சி, கோகோனட் ஆயில் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கோகோனட் ஆயில் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கும் போது எங்கிட்ட கேட்டீங்கன்னா ஆயில் வந்து ஒரு பர்டிகுலர் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரியர் தான் ஃபார்ம் பண்ணும், அது உள்ள போய் உங்க ஸ்கின் வந்து நரிஷ் பண்ணாது. அதே ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்துட்டீங்கன்னா அதோட மாலிகூல்ஸ் வந்து ஆயிலோட மாலிகூல்ஸோட கொஞ்சம் வந்து சைஸ் வந்து சின்னதா இருக்கும். ஸோ தே கேன் கோ டீப்பர் அண்ட் தே கேன் பெனிட்ரேட் த ஸ்கின். ஸோ ரொம்ப ட்ரையா இருக்கும் போது நீங்க ஆயில் பாத் மேபி எடுத்துக்கலாம், பட் யூ ஷுட் ஆல்வேஸ் கோ வித் ஹை அண்ட் மாய்ஸ்சரைசர். தோல் உள்ள போய் பெனிட்ரேட் பண்ணி அந்த ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ற ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் தான் இருக்கு, ரேதர் தான் த ஆயில். நான் ஆயில் தப்புன்னு சொல்ல மாட்டேன், யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் கோ வித் மாய்ஸ்சரைசர். ரெண்டுமே சைமல்டேனியஸா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். பட் ஆல்வேஸ் கீப் மாய்ஸ்சரைசர் ஆல்சோ இன் ஹேண்ட்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், எக்ஸிமா அப்படின்ற அந்த கண்டிஷன் பத்தி என்னன்னு கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க டாக்டர்.
0: எக்ஸிமா வந்து பாத்தீங்கன்னா அகைன் இட்ஸ் அன் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் தான். ஸோ நிறைய பேர் எக்ஸிமா சோரியாசிஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, பட் எக்ஸிமா சோரியாசிஸ் வந்து வேற வேற ப்ராப்ளம் தான். எக்ஸிமா ப்ரிடாமினெட்லி வரது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னோட ட்ரைனஸ்னால தான். ஓகேங்களா, ஸோ நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ட்ரைனஸ் கொஞ்சம் கம்மி பண்ணும்போது எக்ஸிமாவோட டெண்டன்சியுமே கம்மி ஆயிடும். அண்ட் இப்போ வந்து நிறைய பேருக்கு ஹேண்ட் எக்ஸிமான்னு

0: அது நிறைய டைப்ஸ் இருக்கு. ஹியர் அண்ட் டியர் டெர்மடைட்டிஸ் பாம்ஃபிலிக்ஸ் மோர் தென் 10 டைப்ஸ் ஆர் தேர். இது வந்து எப்ப அக்ரவேட் ஆகும்னா கமிங் இன் டு கான்டாக்ட் வித் கெமிக்கல்ஸ் லைக் டிட்டர்ஜென்ட் வாஷ் லிக்விட் ஃபுளோர் கிளீனர் பாத்ரூம் கிளீனர் இந்த மாதிரி சானிடைசர் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் கான்டாக்ட்ல இந்த எக்ஸிமா வந்து ஜாஸ்தி ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த கெமிக்கல்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு. ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் வாஷ் வந்து இருக்கக்கூடாது. அதே ஹேண்ட் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும். ஸோ ஐ டெல் மை பேஷண்ட்ஸ் டு யூஸ் பேபி ஷாம்பூஸ் டு வாஷ் தேர் ஹேண்ட்ஸ் ஸோ தட் அந்த கெமிக்கல் கண்டென்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணலாம். அதே மாதிரி காலிலையும் எக்ஸிமா வரலாம். ஸோ மெயின் கம்ப்ளைண்ட் பேஷண்ட்ஸ்க்கு என்னன்னா இச்சிங் தான் இருக்கும். ஸோ இச் பண்ணுவாங்க, திருப்பி வந்து அது வந்து ஒரு புண்ணு மாதிரி ஆகும். அண்ட் ஸோ இது வந்து இட்ஸ் லைக் அ விஷியஸ் சைக்கிள். ஸோ நம்ம வந்து சைக்கிள் பிரேக் பண்றதுக்கு வந்து அந்த ட்ரைனஸ் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து வி ஹாவ் டு யூஸ் அ குட் மாய்ஸ்சரைசர். அண்ட் எக்ஸிமா பேஷண்ட் கண்டிப்பா ஒரு நாளைக்கு 3-4 டைம்ஸ் மாய்ஸ்சரைசர் போட்டாங்கன்னா எக்ஸிமா வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
1: ஓகே டாக்டர். டாக்டர் டீ காயம் எல்லாம் பட்ட அந்த ஸ்கின் கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிடும்ல டாக்டர், அது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நார்மலா?
0: See, it depends. அந்த இன்ஜுரி வந்து எந்த அளவுக்கு ஆழமா இருக்குன்னு நம்ம பாக்கணும். சூப்பர்ஃபிஷியல் ஒரு இன்ஜுரினா நம்ம ஒரு சில கிரீம்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் அதுவே டீப்பா போயிட்டு தழம்பு மாதிரி வந்திருக்குன்னா அது வெறும் கிரீம்ஸ் போட்டு சரி பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான்.
2: சரும பாதுகாப்பு மற்றும் சரும பிரச்சனைகள் குறித்த தோல் நோய் மருத்துவர் டாக்டர் சங்கரி அவர்களுடனான இந்த உரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், குழந்தைங்களுக்கு நிறைய இந்த டைப்பர் ரேஷஸ் எல்லாம் வருதுல, அது எப்படி டாக்டர் கண்ட்ரோல் பண்ணலாம்?
2: டைப்பர் ரேஷ் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுக்கு ரொம்ப காமனான ரீசன் வந்து குழந்தைக்கு டைப்பர் ரேஷ் ஏன் வருதுன்னா, ஃப்ரீக்வெண்ட் டைப்பர் நம்ம சேஞ்ச் பண்ணாத போது என்ன ஆகுதுன்னா, அந்த டைப்பர்ல பேபியோட யூரின் ரொம்ப நேரம் ஊறும் போது அது ஸ்கின்னோட ரியாக்ட் பண்ணி அது ஒரு ரியாக்ஷன் வந்து ட்ரிகர் பண்ணும். திஸ் இஸ் அ மோஸ்ட் காமன் ரீசன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இல் ஃபிட்டிங் டைப்பர்ஸ், சரிங்களா, சைஸ் கொஞ்சம் ரொம்ப டைட்டான டைப்பர் போடும் போது கூட ரேஷஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இது வராம இருக்கணும்னா நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டா டைப்பர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். ரெண்டாவது வந்து ப்ராப்பர் ஃபிட்டிங் டைப்பர்ஸ் போட்டுக்கணும். மூணாவது டைப்பர் ரேஷ் கிரீம்ஸ் இருக்கு, ஜிங்க் ஆக்சைட் கண்டெய்னிங் கிரீம்ஸ், இதெல்லாம் போட்டுட்டு டைப்பர் போடுறோம்னா குழந்தைக்கு ஓரளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், மோஸ்ட்லி உமன்ஸ் எல்லாமே பேட்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அங்க ரேஷஸ் எல்லாம் வருமா டாக்டர்?
2: திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஆக்சுவலி நிறைய ஃபீமேல்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, எஸ்பெஷலி அந்த மந்த்லி சைக்கிள் வரும்போது மட்டும் அவங்களுக்கு வந்து தை ஏரியால ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஒரு சென்சேஷன் இருக்கும், இச்சிங் இருக்கும். ஸோ இது நான் பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்வேன்னா, அந்த டைம்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு லெகிங்ஸ் அவாய்ட் பண்ணணும். நம்ம வந்து லூஸான பேண்ட்ஸ் போடணும், டைட் ஜீன்ஸ் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ரெண்டாவது வந்து காட்டன், உங்களோட உள்ளாடைகள் வந்து காட்டனா இருக்கிறது வந்து பெட்டர். அண்ட் தேர்ட் திங் இஸ், உங்களுக்கு அந்த மாதிரி ரேஷ் வருதுன்னா பேடோட சைஸ் வந்து ஒரு சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்றது பெட்டர். ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் பண்ணிக்கணும். அண்ட் யூ கேன் யூஸ் அ ஆன்டி ஃபங்கல் டஸ்டிங் பவுடர் ஆன் அண்ட் ஆஃப்.
1: ஓகே டாக்டர். மேம், பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து வேக்சிங் பண்ணாங்க, கை கல்லல் ரேசர் வச்சு யூஸ் பண்றாங்க, நிறைய வந்து அந்த கிரீம்ஸ் யூஸ் பண்ணி வேக்சிங் பண்றாங்க. வேக்சிங் பண்றது நல்லதா மேம்?
2: வேக்சிங் பண்றது பண்ணாதது வந்து இட்ஸ் அ வெரி பர்சனல் சாய்ஸ் தான். சோ ஜென்ரலாவே ஒரு பர்டிகுலர் பார்ட் ரொம்ப ஹேரியா இருக்குன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா ரேசர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பண்றதுல தப்பே கிடையாது, பட் அந்த ரேசர்ஸ் கூட நம்ம சூஸ் பண்ணணும், ப்ராப்பரான ரேசர் எடுக்கணும். அண்ட் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபோமிங் ஏஜென்ட், ஒரு ஃபோமிங் வாஷ் வச்சு அப்பதான் நம்ம வந்து ரேசர்ஸ் யூஸ் பண்ணணும். டைரக்டா நியூட் ஸ்கின்ல போடக்கூடாது. ரெண்டாவது, நம்ம வந்து அது ரேசிங் முடிச்ச உடனே அந்த இடத்துக்கு வந்து நம்ம ப்ராப்பரா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். அண்ட் ரேசர் வந்து ஷுட் பி இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஹேர் க்ரோத், ரிவர்ஸ் டைரக்ஷன்ல பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாமே பேசிக் திங்ஸ் அபவுட் த ரேசர். இல்ல எனக்கு ரேசர் வேணாம், ஆனா நெக்ஸ்ட் மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் வேக்சிங் போறேன்னு சொன்னீங்கன்னா வேக்சிங் போங்க. பட் என்னன்னா, ப்ராப்பரான இடத்துல தான் நம்ம வந்து வேக்சிங் பண்ணிக்கணும். சப்போஸ் வேக்சிங் நிறைய பேருக்கு வந்து ஒத்துக்காது, ஓவர் ஹீட் இல்ல நிறைய வந்து அது வந்து ரொம்ப வந்து டீப்பா போச்சுன்னா என்ன ஆகும்னா, உள்ள இருக்க அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் டேமேஜ் ஆறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது வந்து ஒரு அலர்ஜி ரியாக்ஷனாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5

0: நாள் கழிச்சு வரும். இப்ப நிறைய பிரைட்ஸ் என்கிட்ட பேஷண்ட்ஸா வருவாங்க, வேக்சின் பண்ணிருப்பாங்க, பட் கரெக்டா அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா முதுல பயங்கரமான ஒரு அலர்ஜி வரோட வருவாங்க. இந்த அலர்ஜி வந்து வேக்ஸுக்கு வரலாம், இல்ல அந்த வேக்சிங் வந்து ரொம்ப டீப்பா பண்ணிருந்தாங்கன்னா இன்க்ரோயிங் ஹேர்னால கூட இந்த மாதிரி அலர்ஜி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ ஒரு முக்கியமான ஈவெண்ட் பக்கத்துல வச்சுக்கின்னு வேக்சிங் பண்ணாதீங்க. ரெண்டு மூணு வாரம் முன்னாடியே வேக்சிங் பண்றது வந்து பெட்டர்.
1: ஓகே மேம். மேம் அதே போல நிறைய பேருக்கு ஸ்கின்ல வந்து ரவுண்ட் ரவுண்டா ஒயிட் கலர் ஒயிட் கலர் பேச்சஸ் மாதிரி வரும், அதுக்கான காரணங்கள் என்ன மேம்? அந்த பேச்சஸ் எதனால வருது?
0: நீங்க சொல்றது வெண்படை பத்தி தான் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அழுக்கு தேமல் வந்து பாத்தீங்கன்னா முகத்துல வரும், கழுத்துல வரும், அதுக்கப்புறம் செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ்ல வரும். இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது வந்து ஓவர் ஸ்வெட்டிங்னால வரலாம். ப்ராப்பரான வென்டிலேஷன் இல்ல, நம்ம காட்டன் ட்ரெஸ் போடாம ரொம்ப டைட் ட்ரெஸ் போட்டிருக்கோம்னா அதுல ஃபங்கஸ் ப்ராலிஃபரேட் ஆயிட்டு இது வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இட்ஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அது கண்டேஜியஸ் கிடையாது. ஒருத்தவங்ககிட்டே இன்னொருத்தவங்களுக்கு எல்லாம் வராது, அண்ட் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிஃபங்கல் டேப்லெட், ஆன்டிஃபங்கல் க்ரீம் கொடுத்தோம்னா ஒரு 6-8 வாரத்துக்குள்ள தானாவே அது வந்து போயிடும். அது வந்து ரொம்ப ஒரு ஆர்டினரியான ஒரு இன்ஃபெக்ஷன் தான். இதுவே வந்து பாத்தீங்கன்னா வெண்படை, வெண்படை வந்து பாத்தீங்கன்னா மெலானின் ப்ரொடக்ஷன் இல்லாத போது, மெலனோசைட் டிஸ்ட்ராய் ஆகும் போது வர ஒரு கண்டிஷன் தான். சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ இம்யூன் ஜெனடிக் டிசீஸ், அதாவது நம்ம கலர் ப்ரொடியூசிங் செல்ஸ்க்கு அகேன்ஸ்டாவே நம்ம உடமே வந்து பாத்தீங்கன்னா தாக்கிட்டு உட்காந்துருக்கு. இதுதான் மெயின் ரீசன். எனக்கு மெயின் ட்ரிகர் வந்து பாத்தீங்கன்னா ஜெனடிக் தான். கண்டிப்பா ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா ஃபேமிலி யாருக்காச்சும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோயின்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் ஜஸ்ட் அ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி கலர் ப்ரொடியூசிங் செல்ஸ். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நம்மளோட மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஒரு சில கிரீம்ஸ் இருக்கு, ஒரு சில டேப்லெட்ஸ் இருக்கு, அது வந்து சுத்தி இருக்க மெலனோசைட்டை தான் கலர் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு தூண்டி விடும். தவிர்த்து சென்டர்ல கலர் போனது வந்து நம்மளால பெருசா அங்க இருக்க செல்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. பட் அப்கோர்ஸ் இதே ப்ராப்ளம் குழந்தைங்களுக்கு வருதுன்னா அதுல ஒரு நல்ல ஒரு ப்ராக்னோசிஸ் இருக்கு. ஏன்னா பக்கத்துல இருக்க செல்ஸ் வந்து நல்லாவே வந்து வேலை செஞ்சுட்டு கலர் வந்து ஃபுல்லாவே வந்து நார்மல் ஸ்கின் கலர் வந்து எடுத்துட்டு வரும். இட் ஆல் டிபெண்ட்ஸ் அந்தந்த பர்சனோட எதிர்ப்பு சக்தியை பொறுத்து தான் ட்ரீட்மெண்டோட ரெஸ்பான்ஸ் வந்து டிபெண்டா இருக்கு. பிளஸ் ஒரு சில ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டியுமே அதுக்கு வந்திருக்கு, நீட்லிங் சொல்வோம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோலோகஸ் கிராஃப்டிங் இருக்கு, மெலனோசைட் கிராஃப்டிங் மாதிரி நிறைய நாவல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து வந்திருக்கு. இப்போ அக்கி, தமிழ்ல சொல்றது வந்து அக்கி. இது வந்து பெரும்பாலும் சின்ன வயசுல சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கும். அது வந்து என்ன ஆகும்னா அந்த வைரஸ் வந்து போயிட்டு அங்கங்க நம்மளோட நர்வ்ல போய் டெபாசிட் ஆயிடும். சோ அது வந்து ஒரு அடல்ட்ஹுட்ல என்ன ஆகும்னா நம்ம பாடியோட எதிர்ப்பு சக்தி எப்ப கம்மி ஆகுதோ அப்போ அந்த பர்டிகுலர் நர்வ்ல இருந்து மட்டுமே அந்த வைரஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி குட்டி பாயில்ஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அது வரதுக்கு முன்னாடி ஒரு பெயின் இருக்கும். ஏன்னா நான் சொன்னல இது வந்து நர்வ்ல போய் டெபாசிட் ஆற ஒரு வைரஸ். சோ அந்த வைரஸ் போய் நர்வ்ல வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது மெயின் சிம்டம் வந்து பாத்தீங்கன்னா பெயின் தான். சோ இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மென்ட் வந்து சிக்கன் பாக்ஸ் மாதிரி தான் நம்ம கொடுப்போம். அதே ஆன்டி வைரல் கொடுப்போம், அதே ஐசோலேஷன்ல இருக்கணும், பெட் ரெஸ்ட்ல இருக்கணும், ஃபுட் எல்லாமே ஒரு 1-10 days வந்து வெஜிடேரியன் ஃபுட்டா எடுத்துக்கணும், பத்திய சாப்பாடு சொல்லணும், அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா பெட்டரா இருக்கும். பட் மெயின் கம்ப்ளைண்ட் இந்த ஷிங்கிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெயின். இந்த வலி பாத்தீங்கன்னா 3 வாரத்திலிருந்து 3 மாசம் வரை கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அந்த பர்டிகுலர் பர்சனோட பெயின் த்ரெஷோல்ட் எப்படி இருக்குன்னு பாக்கணும், எந்த அளவுக்கு அந்த நர்வ் டேமேஜ் ஆயிருக்கு.
1: ஸ்கின் கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதனால சைட் எஃபெக்ட்ல கேன்சர் வர வாய்ப்புகள் இருக்கா?
0: சில கிரீம்ஸ் லைக் இப்ப கூட ஒரு 1 இயர் முன்னாடி பாம்பேல ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்தது. ஒரு ஃபேமிலியில அம்மா பொண்ணு 3 பேருமே வந்து ஒரு ஃபேர்னஸ் கிரீம் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மர்க்யூரி இருந்திருக்கு. சோ இந்த மர்க்யூரினால கிட்னி ஃபெயிலியர் நடந்திருக்கு. சோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து காமன். கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா மேபி ஹைட்ரோக்யூனோன் கண்டெய்னிங் கிரீம்ஸ் வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணா ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் சொல்ற வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரி அன்னேம்டு கிரீம்ஸ் இந்த பார்லர்லயோ இல்ல வந்து இந்த ஃபேர்னஸ் கிரீம்னு ஒரு லேபிள் மட்டும் போட்டு என்ன இருக்குன்னு தெரியாம யூஸ் பண்ற மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா அன்னேம்டு ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிட்டு அது யார் குடுக்கறாங்க, அது உண்மையான ஜெனியூனான ப்ராடக்ட் இருக்கா, சேஃபான ப்ராடக்ட் இருக்கா, இதை பார்த்து யூஸ் பண்ணணும். வெள்ளை ஆகிறதுக்கு பிரைட் ஆகிறதுக்கு இப்ப மக்கள் வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டீராய்டு மர்க்யூரி ஹைட்ரோக்யூனோன் இந்த கண்டெய்னிங் காம்போனன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவாய்ட் பண்றது பெட்டர். அப்கோர்ஸ் ஹைட்ரோக்யூனோன் நாங்க அஸ் அ டாக்டர் கூட கொடுப்போம் பிக்மெண்டேஷன் கம்மி பண்றதுக்கு, பட் எங்க டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-8 வாரம் கொடுப்போம், அவ்வளவுதான். அதை தாண்டி நாங்க கொடுக்க மாட்டோம். என்ன மாதிரி ஹைட்ரோக்யூனோன் கொடுக்கணும், என்ன பெர்சன்டேஜ்ல கொடுக்கணும், அது வந்து ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட் எங்களுக்கு தான் அது பெட்டர் ஐடியா இருக்கும். ரேதர் தேன் த இப்ப இன்ஃபுளுசர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ற

0: வராங்க. இது வந்து டெஸ்ட் பண்ணாம ப்ராப்பரா நாலேஜ் இல்லாம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, என்னோட அட்வைஸ் அதுதான்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், அதே போல இப்ப சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சீரம் எல்லாமே யூஸ் பண்றாங்க, அது எல்லாமே எந்த அளவுக்கு நல்லது டாக்டர்?
0: சி, 10 லேயர் போடுறது 12 லேயர் போடுறதுலாம் நம்மளுக்கு எல்லாம் தேவையே இல்ல. இப்போ ஒரு ஆக்னே இருக்குன்னா சாலிசிலிக் ஆசிட் சீரம் போடலாம், பிக்மெண்டேஷன் இருக்குன்னா மேபி ஒரு நயாசினமைடோ கோஜிக் ஆசிட் போடலாம், இல்ல ஆர்ஃபா பியூட்டின். இந்த மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் கண்டிஷனுக்கு ஒரு ஒரு மாலிக்யூல் இருக்கு, அது எவ்வளவு பெர்சன்டேஜ்ல யூஸ் பண்ணும் அதெல்லாமே வந்து ஒரு கைடன்ஸோட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா எங்கேயுமே நாங்க போக மாட்டேன்னா கம்மியான இருக்க கான்சென்ட்ரேஷன்ல வாங்கிக்கோங்க, அதுவும் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும்.
1: ஓகே டாக்டர், எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து ரொம்ப புதிய தகவல்களையும் நிறைய உங்களுடைய அனுபவங்களையும் எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ.
1: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் சரும பாதுகாப்பு மற்றும் சரும பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளித்தவர் தோல் நோய் மருத்துவர் டாக்டர் சங்கரி அவர்கள், உடன் உரையாடியவர் பரமேஸ்வரி அவர்கள்.
2: தள்ளுமா, போன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா, ரிமோட் எங்க? யாரு?
3: நான் தான் உன் கண்ணு. உன்ன நினைச்சா பாவமா இருக்கடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ, நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
2: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
3: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, என் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
2: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
3: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதா? நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
4: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும், தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை, மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம், செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
7: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
8: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 469 அதிகரித்துள்ளது. ஷெட்யூல்டு வகுப்பினருக்கான நலத்திட்டங்களின் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கான அம்சங்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டின் நிதிச் சேவையில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தனியார் பேருந்துகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு போக்குவரத்துக் கழகத்தின் இலவச பயண திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். ஆக்கிரமிப்பாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்க காரணம் தெரிவிப்பதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தமிரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்குகிறது. ஸ்லோவேக்கியா ஓபன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் டியூக் மெண்டோன்கா 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பப்பார்கர் தாய்லாந்தின் குவானன் பாந்தத்தான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்திய

எஸ் நேரம் 4:03 ஆயிட்டுங்க. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் வந்து ஒரு படத்தில் இருக்க ஒரு டயலாகை சொல்லுவேன், அந்த படத்தில் இருக்க டயலாக் என்ன படம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்னைக்கு ப்ரோக்ராம் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில். லிசனர்ஸ், நீங்கள் இணையறதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 2986003038 மற்றும் 2952055544. சரி, இன்றைக்கி ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் முதல் காலர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முதல் பாட்டு என்னன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். முதல் பாடல் ஐ படத்திலிருந்து, திரைப்படத்திலிருந்து மெரசல் ஆயிட்டன் என்ற பாடல், அனிருத் ரவிச்சந்திரன் பாடிய பாடல், கபிலின் வரிகளில் ஏஆர் மணிசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 91.4.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை. மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம். செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி

நேரம் இப்போ சரியாக 4 மணி 10 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. நீங்கள் எழுந்திருக்கும் நிகழ்ச்சியை ஃபன் பண்ணலாமா? ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி ஃபன் பண்ண போகிற விஷயம் என்னென்னா, நான் நடுவில் இருக்க ஒரு சினிமாவில் இருக்கிற ஒரு டைலாக் சொல்லுவேன், அந்த டைலாக் என்ன படத்தை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் சொல்லணும். இதுதான் இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியோட முக்கியமான சாராம்சம்னு சொல்லலாம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 2986000038 மட்டும், 2952055454 அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த ஃபன் பண்ணலாமா கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ முதல்ல டைலாக் சொல்லிடுவோம், சரி யோசிச்சுட்டு கூட நீங்கள் கால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது என்ன திரைப்படம் சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிங்க. காஞ்சி போன நதியெல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும், அந்த நதியே காஞ்சி போயிட்டா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். சரி, இந்த டைலாக் வந்து என்ன படத்துலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியின் 2வது பாடல் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து கற்க கற்க என்ற தொடங்கும் பாடல், தாமரையின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ FM 101.4.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: ஆர்எஸ் நேரம் 4:22 ஆயிட்டு இருக்க. ஃபன் பண்ணலாம் நிகழ்ச்சியின் முதல் காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: ஐயோ முதல் காலரா?
0: ஆமா, நீங்க தான் முதல் காலர்.
1: ஐயோ
0: என்ன நல்ல விசேஷம். ஐயோ
1: சென்னை
0: நும்பலன்
1: பாடல் வரியா சார்?

0: பழைய படம் வச்சிருக்கேன். காஞ்சி போன நதியெல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா சொன்ன அவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கு உங்க மேல.
1: அது பிரமிழாப்பா அந்த பாட்டுக்கு நடந்தப்பா வருவாங்க சோதனை மேல் சோதனை பாட்டுல.
0: சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க பாருங்க. வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த காலர் வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: எர்ணாவூர்ல இருந்து மாலா சார்.
0: மாலா, மாலாமா சொல்லுங்க. நான் உங்களுக்கான வசனம் சொல்றேன் இப்போ, சரிங்களா? ரெண்டு கையும் ரெண்டும் காலனால இந்த காலின்றவன் புலச்சிக்குவான் சார். இது என்ன படம்?
2: 16
0: அடுத்த காலர் வணக்கம். வணக்கம் சார். கண்ணன் சார், உங்களுக்கு பதில் தெரியுங்களா? முள்ளும் மலரும். சூப்பர் சூப்பர் சார். எடுத்து முதல் பால்லயே சிக்ஸ் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, நீங்க முதல் பால்லயே எனக்கு சொல்லிட்டீங்க.
3: நன்றி
0: நன்றிங்க நன்றிங்க சார். அடுத்த காலர் வணக்கம். வணக்கம்
4: வணக்கம். கோவிந்த் சார்.
0: சார் கேக்குதுங்களா?
4: சொல்லுங்க சொல்லுங்க.
0: சார் யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: குளிர்கோவி.
0: ஓகே சார், உங்களுக்கான வசனம் நீங்க சொல்லட்டுங்களா? ஓகே, நமது தேவையே பிறருடைய நன்மை தான். மக்களுக்காக நம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், நமக்காக சேர்த்து கொள்ளும் மிக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டால் பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது. சார் கேக்குதுங்களா? சார் இப்பதான் சொன்னேன், நமது தேவையே பிறரது நன்மைதான். மக்களுக்காக நம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், நமக்காக சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டால் பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது. வணக்கம்.
5: வணக்கம் சார், பிரகாஷ் குலசேவாக்கு.
0: சார் பிரகாஷ் சார், நீங்க அந்த வசனம் கேட்டிங்களா?
5: சார் நான்
0: 80s 90s 80s 90s. சரி, உங்களுக்காக ஒண்ணு, அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது.
5: படையப்பா.
0: படையப்பா, சூப்பர் சூப்பர் சார்.
5: தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ. ஸோ நம்ம காலர்ஸ் எல்லாம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்துக்குமே வந்து ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்மளும் வந்து அடுத்த காலர்கிட்ட பேசும்போது ஒரு டஃப்பான குவஸ்டினோட ரெடி பண்ணிட்டு வரலான்னு எனக்கு தோணுது. சரி, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 24 திரைப்படத்திலிருந்து மெய்நிகரா நில் என்ற பாடல். ஸ்ரீ ஸ்ரீராம் ஜோனிதா காந்தி இணைந்து பாடிய பாடல். மதன் கார்கியின் வரிகளில் ஏஆர் மணி செயல். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 4:31 ஆயிட்டிருக்கு. நீங்கள் இணைந்திருப்பது அதே தான் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி. 4:31 ஃபன் பண்ணலாமா தான். சரி, இன்றைக்கி ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நம்ம என்ன பண்ணி ஃபன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் இருக்க சில வசனங்களை சொல்லுவோம், முக்கியமான வசனங்களை சொல்லுவோம். அது என்ன நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதுதான் இன்றைக்கி கேம் ஷோவோட சாராம்சம். சரிங்களா, அடுத்த காலர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நமது தேவையே பிறரது நன்மைதான். மக்களுக்காக நம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். நமக்கென்று சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டால் பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது. ரஜினி படம் இல்லம்மா, அவர் படம் இல்லைங்கம்மா. திரும்ப சொல்லட்டுங்களா? நமது தேவையே பிறரது நன்மைதான். மக்களுக்காக நம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். நமக்கென சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டால் பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது. பழைய படம். நான் ஹீரோ சொல்லட்டுங்களா, குழு தட்டுங்களா?
1: எம்ஜிஆர்
0: ஹீரோ அந்த படத்துல.
1: எம்ஜிஆர்?
0: ஆமா.

0: தனி தனித்துறை தனித்துறை
1: தனிப்பிறவி கிடையாது. அதாவது அந்த படத்தோட பாதி சீன் வந்து கடற்கரையிலேயே இருக்கும்.
0: கடற்கரை கடற்கரை இல்லங்க, இங்க ரிக்ஷாக்காரனாங்க.
1: இல்ல இல்ல
0: அப்படியா?
1: சரிங்க, அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுக்கலாங்களா?
0: சரிங்க சரி,
1: நன்றி நன்றி.
0: நன்றிங்க நன்றிங்க.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் சார்.
1: சார் நீங்க சொல்லுங்க, நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டிங்களா?
2: இன்னும் இல்ல சார், இன்னும் வரல. இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன்.
1: அதாவது நமது தேவையே பிறரது நன்மைதான். மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். நமக்கென சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக்கொண்டால் பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது.
2: ஓகே,
1: க்ளூ கூட கொடுத்துட்டேன் நானு. எம்ஜிஆர் ஹீரோ அந்த படத்துல.
2: இந்த படத்துல ஹீரோ?
1: ஆமா.
2: என்ன பாட்டு?
1: பாட்டு கிடையாது, இது படத்தோட வசனம்.
2: என்ன சார்?
1: பாட்டு கிடையாது, இது படத்தோட வசனம். இது என்ன படம் சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். கடற்கரையில் அமைஞ்சிருக்கும் எம்ஜிஆர் இருக்க மாட்டாரு.
3: முன்னாடி
1: அதே பண அளவுக்கு மீறி இருந்தா அதை நம்ம காப்பாத்த வேண்டி இருக்கும். என்ன படம் சொல்லுங்க பாப்போம். ஹீரோவே சொல்லிறேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம். நான் திரும்ப சொல்ற வசனம் கேளுங்க. பணம் அளவா இருந்தா அது நம்மளை காப்பாத்தும், அதே பணம் அளவுக்கு மீறி இருந்தா அது நம்ம காப்பாத்த வேண்டி இருக்கும்.
3: சார் முத்து சார்
1: கிடையாது. முத்து அந்த
3: சார் வாய்ப்பு கொடு சார்.
1: நன்றி நன்றிங்க சார், நன்றி. வணக்கம்
4: ஹலோ
1: சார், ரேடியோ வால்யூம் குறைங்க.
4: குறைச்சிருக்க சார். வணக்கம். வணக்கம் சார்.
1: சார் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அதுக்கு பதில்?
4: இரும்பல் வைக்கல் கெட்டது பசி பதவி பட்டம் பழைய தமிழ் படங்கள்ல இங்க மறு வச்சுட்டு நம்ம யாரு கபாலி சொன்ன சொல்லுங்க சொல்வாங்க அந்த மாதிரி கபாலி நடத்தியா.
1: சூப்பர் சூப்பர் பஞ்ச் பரமசிவம் பேர் அப்படியே எதுக்கு மோனியோட சூப்பரா இருக்குங்க சார்.
4: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம்.
5: எனக்கு வணக்கம்ங்க.
1: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்துலேருந்து கணேசன் பேசுறேன். எப்படி
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நாமங்க அடிக்கிற வேல ஆடு மேச்சு தலமாவே இருக்கணுங்க.
1: சூப்பர் சூப்பர் சார். உங்களுக்கான வசனம் சொல்றேன், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: சொல்லுங்க பாப்பா.
1: நான் ஆண்டவங்க கிட்ட ஒரே ஒரு வரம் தான் கேக்குறேன், என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். கண்டுபிடிங்க பாப்போம்.
5: கார்த்திக் படங்களா?
1: இல்ல
5: இல்ல.
1: நான் திரும்ப சொல்லட்டுங்களா?
5: சொல்லுங்க.
1: நான் ஆண்டவங்கிட்ட கேக்குற ஒரே ஒரு வரம் மட்டும்தான் கேக்குறேன், என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்.

0: அதை பார்த்து நான் சந்தோஷமா இருக்கணும்.
1: அதை விட நான் பார்த்துருக்கேன்.
0: சரிங்க சார், நான் அடுத்த நேரத்தில்
1: நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திரும்பாக்கம் வனஜா.
0: வனஜா அம்மா, நல்லா இருக்கீங்களா?
2: அதாவது இவ்வளவு நேரம் கேட்டது வரைக்கும் தெரிஞ்சது, ஆனா இது வந்து
0: கிடையாது. சரி, நம்மளும் அதுக்கு ஏத்த மாதிரி டஃபா செட் பண்ணிக்கிட்டே இருக்கிற க்வெஸ்சன்ஸ். இந்த வசனம் வந்து எந்த படத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த லிசனர்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம் நம்ம.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 4:40 ஆயிட்டு இருக்கு. நண்பேனா திரைப்படத்திலிருந்து ஒரு சின்ன பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம். அடுத்த கால வணக்கம்.
3: வாய்ப்புங்களா? ஸோ இது கொஞ்சம் டஃப்பான க்வெஸ்சன் தான் போல இருக்கு. எனக்கே கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. சரி, நம்ம ஆடியன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, அடுத்த நேராச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டு வரான்னு பார்ப்போம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: இனிமே
3: பழைய டயலாக்ஸ் எல்லாம் எடுத்தா உங்களை நம்பியே நான் எடுக்கலான்றீங்க. இன்னும் கொஞ்சம் பழையசு போலான் இருக்கேன் அப்போ நானு.
5: எனக்கு

0: படங்கள்ல இருந்து ஒண்ணு கேக்குறேன் சரிங்களா?
1: பழைய படமே சொல்லுங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறேன்.
0: பழைய படம், பழைய படத்துல சரி, ஓரளவுக்கு பழைய படத்துல இருந்து நான் கேக்குறேன் சரிங்களா? சரிங்க சார். விதை விதை சொன்ன பழம் சாப்பிடறேன்னு நினைக்கிறோமோ? நினைக்க முடியாது. இன்னைக்கு நான் விதை விதைக்கிறேன், நாளைக்கு நீ சாப்பிடுவ, அதுக்கடுத்து ஊ மகன் சாப்பிடுவான், அதுக்கடுத்து அவன் சாப்பிடுவான். ஆனா விதை நான் போட்டது. ரொம்ப ஃபேமஸ் படம், ஃபேமஸ். ஆ சொல்லுங்க. அதே தான். சூப்பர் சூப்பர். நன்றி நன்றிங்க சார்.
1: நன்றி. வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்தீங்க சார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் சார்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான வசனம் சொல்றேன் பாருங்க.
1: சொல்லுங்க, முயற்சி பண்றேன்.
0: நாங்கெல்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங் போடுறோங்க. இது என்ன படம்? நாங்கெல்லாம் சுனாமிலே
1: வடிவேல் டயலாக்
0: இல்ல, வடிவேல் ஹீரோ தான் சொல்றாரு. தனுஷ் டயலாக்,
1: தனுஷ் டயலாக்
0: பாதி கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: ஆட்டக்களமா?
0: ஆட்டக்களம் இல்ல, ஆடுகளம். சரிங்களா?
1: அதாவது
0: மண்டை மேல கொண்டைய மறந்துட்டியப்பா அப்படின்ற மாதிரி பாதி சொல்லிட்டீங்க, மீதி மறந்துட்டீங்க. பரவாயில்ல, கொண்டை இருந்தாலும் நாங்க மண்டைக்கு தான் மார்க் கொடுப்போம். சோ அதனால ஆடுகளம் நானே சொல்லிடுறேன்.
1: ஆடுகளம். ஓகே ஓகே சார். தேங்க் யூ சார்.
0: தேங்க் யூ தேங்க் யூ மா.
1: இது எப்படி இருக்கு?
0: இது எப்படி இருக்கு? ஆ 16 வயதுல.
1: ஆ சூப்பர் சார்.
0: நன்றி நன்றி.
1: தேங்க் யூ.
0: வணக்கம். சோ கடைசி காலர் சொன்னாங்க, சரி சூப்பரா கண்டுபிடிச்சிட்டு நமக்கும் ஒரு காலர் ஒரு க்வெஸ்சன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நல்ல வேலை நம்மளும் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அடுத்த காலருக்கு என்ன இருக்குன்னு பாப்போம் நம்ம. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: அன்பான அன்பருக்கு இனிய மாலை வணக்கம் சார். மதுரையில இருந்து ஆண்டனி. எப்படி சார் இருக்கீங்க?
0: மாலை வணக்கம் சார், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். பண்பலியோட இணைந்து 101.4 உங்களோட இணைந்து நல்லா
0: ரொம்ப ரொம்ப
2: நன்றியும் கூட இந்த தருணங்கள்ல. ஒரு பழைய படமா, திரைப்படமா,
0: பழைய படம் எல்லாம் தீர்ந்து போச்சுங்க சார். அதனால இப்ப ஒரு மீடியமா குடுக்கறேன், நீங்க கண்டுபிடிச்சிருங்க நான் நம்புறேன் சரிங்களா? நிறைய கொடுப்பான் ஆனா கைவிட மாட்டான். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ அப்பப்போ நம்ம கலவையாக இது பண்ணலாம். 60s, 70s, 80s, 90s சொல்லிட்டு கலவையாக நம்ம வந்து எல்லாமே இது பண்ணால் தான் இந்த கேம் ஷோ வந்து எல்லாருமே ரசிக்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இப்போ நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. பாம்பே திரைப்படத்திலிருந்து அந்த அரபிக் கடலோரம் என்ற பாடல், வைரமுத்துவின் வரிகளை ஏஆர் ரகுமான் இசைத்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4 எங்கள் எல்லாமே சமதுள்ளு.

நேரம் இப்போ 4:51 ஆயிட்டு இருக்க நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வணக்கம் சார். கலாமா எப்படி இருக்கீங்க? முடிஞ்ச அளவுக்கு தோணுது எனக்கு. அட்வொகேட் ரஜினிகாந்த், அட்வொகேட் ரஜினிகாந்த் இங்க வந்துட்டா அங்க சட்டம் பேசும் இல்லனா சத்தம் பேசும். அந்த அந்த படத்துல வந்து ஹீரோ பேர் ரஜினிகாந்த், ஆனா வந்து இது ரஜினிகாந்த் படம் கிடையாது. கதாநாயகனா சிவாஜி கணேசன் ஐயா நடிக்கிறார்.

0: வேற
1: படம் எல்லாம் அடுத்து நம்ம போறோம்.
2: வணக்கம்,
1: நல்லா இருக்கேன். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தியாகராயநகர்
1: சார், நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க
2: நினைக்கிறேன்.
1: கௌரவம், சூப்பர் சூப்பர் சார்,
2: நன்றிங்க.
1: நன்றி நன்றி. அடுத்த நேர் யாருன்னு பாப்போம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: பெரும்பாக்கம் சுந்தர்.
1: பெரும்பாக்கம் சுந்தர் சார், சார் நீங்க ரெடியா?
3: நான் சொல்லுங்க சார்.
1: இது என்ன படம் சொல்லுங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே.
3: புரியல.
1: நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே.
3: நிறைவு
1: பகுதிக்கு வந்தாச்சு. சரி, நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து சூப்பரா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு க்வெஸ்சன் கூட நம்ம லெஃப்ட் அவுட் ஆகல. எல்லாமே நம்ம வந்து எழுதிட்டு நம்ம ரெடி பண்ணிட்டு வந்த எல்லா வசனங்களும் தீர்ந்து போயிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க. இதுக்கு இங்கேருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, நம்மளும் அடுத்து வரும்போது இன்னும் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கணுன்றது தெரிய வருது. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி, அடுத்து நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே பிரகதீஷ். நிகழ்ச்சி நிறைவு பாடல் ரோஜா படத்திலிருந்து புது வெள்ளை மலை இங்கு பொழிகிறது என்ற பாடல். உன்னி மேனன் மற்றும் சுஜாதாவின் குரலில், வைரமுத்து வரிகளில், ஏஆர் ரகுமான் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விளையாட்டுத்துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினருக்கான நலத்திட்டங்களின் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கான அம்சங்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டின் நிதிச் சேவையில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தனியார் பேருந்துகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு போக்குவரத்துக் கழகத்தின் இலவச பயண திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். ஆக்கிரமிப்பாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தமிரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்குகிறது. ஸ்லோவேக்கியா ஓபன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லியூக் மெண்டோன்கா 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய்சிங் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானந்த் பாண்டதான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பெல்ஜியம் இடையேயான 7வது இடத்திற்கான ஆட்டம் இன்று பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்ஜே விமல்குமார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. நேர்களே, இன்றைய ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில நாம சந்திக்கக்கூடிய விருந்தினர் எழுத்தாளர் கண்மணி ராசா. இவருடைய படைப்புகள் கன்னடத்துல மொழிபெயர்ப்பு ஆகியிருக்கு. இவருடைய மூன்று கவிதை நூல்கள் கவிதையாவது கழுதையாவது, லட்சுமி குட்டி, என் பெயர் எழுதிய அரிசி. இவருடைய சிறுகதை நூல் கூத்து. இதனுடைய ஆசிரியர் கண்மணி ராசா அவரை தான் நாம சந்திக்கிறோம். வணக்கம் சார்.
1: வணக்கம். மகிழ்ச்சி. வணக்கம்.
0: உங்களுடைய எழுத்து வாசிப்பு எங்க இருந்து சார் ஆரம்பமானது?
1: பள்ளி பருவத்தில இருந்தே என்னோட அந்த எழுத்தின் மீதான ஆர்வம் வாசிப்பு துவங்கிருச்சு. நான் அரசு பள்ளியில படித்த கிராமப்புற மாணவன். எனக்கு வாய்த்த தமிழாசிரியர்கள் தான் என்னோட எழுத்தாரத்துக்கு காரணம். அந்த வயசுல, அந்த சின்ன வயசுல பள்ளிக்கூட மேடைகள்ல கவிதை வாசிக்கிறப்ப அது கிடைக்கிற உற்சாகம் கைதட்டல் எல்லாம் எனக்கு ஒரு ஒரு பெரிய உந்துதலா, புகழ்ச்சி, அதுல கிடைக்கிற புகழ் வந்து எனக்கு ரொம்ப விருப்பமானதாக இருந்தது. அந்த வகையில தான் என்னோட எழுத்தாளர் எழுத்து ஆர்வம் துவக்கியம்.
0: முதல் கவிதை நூல் அதற்கான விதை எங்கிருந்து ஆரம்பமானது?
1: முதல் கவிதை நூல் வந்து கவிதையாவது கழுதையாவது. பள்ளி பருவம் வரைக்கும் பாவேந்தர், பாரதியார் அவங்களோட கவிதைகள் தான் ஆசிரியர்கள் எனக்கு அறிமுகப்படுத்துனாங்க. அதற்கப்புறம் எனக்கு அறிமுகமான கவிதை அப்படின்னா டிஆரோட அந்த வசனங்கள் தான் அறிமுகமானது. அந்த காலகட்டத்துல எதுகை மூலையில இருந்தாலே அது வந்து கவிதை அப்படின்னு நம்பிக்கை இருந்தேன். நான் வேண்டும், மீண்டும், தூண்டும் அப்படி இன்னும் முடிஞ்சிட்டாலே அது வந்து கவிதை தான் நம்பிக்கை இருந்தேன். அப்புறம் அதற்கு அப்புறம் வாசிப்பின் ஒரு கட்டத்து வாசிப்புக்கு வந்த பிறகுதான் அது மரபு கவிதை, புது கவிதை வேற அப்படிங்கிற புதல் ஏற்பட்டது. அப்புறம் வந்து வாழ்க்கை சூழல்கள்ல வேறு வேறு வாசிப்புகள்ல போறப்ப வந்து நம்மளோட சொந்த வாழ்க்கையை எழுதி பார்த்தா என்ன அப்படின்னு எனக்கு தோன்றியது. அப்படி என்னோட பஞ்சாலை தொழிலாளியும் என்னோட மனைவியின் தீப்பெட்டி ஆபீஸ் தொழிலாளி அவங்களோட துயரத்தையும் என்னோட துயரம் எழுதி பார்த்ததுதான் கவிதையாவது கழுதையாகும்.
0: அந்த தொகுப்புல இருக்கிற ஏதோ ஒரு கவிதையை சொல்ல முடியுமா?
1: அது ரெண்டு விஷயங்கள் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது. ஒண்ணு வந்து அந்த தலைப்ப முற்போக்கா இருக்குது, புதுமையாக இருக்குது என்று பாராட்டியே ஒரு பக்கம் பேசினாங்க. இல்லை, கவிதை என்பது சரஸ்வதிக்கு சமமானது, அதை கழுதை என்று இந்த இளைஞர் துணுக்காக பேசுகிறார் அப்படின்னு எதிரான விமர்சனங்களும் வந்தது. அதுல உள்ள அந்த தலைப்பு கவிதை வந்து சாணிப்பால் முற்றத்தில் நிலாக்காயின் இரவொளியில் உன்னோடு கவிதை பேச ஆசை, ஆனால் பகலெல்லாம் பஞ்சாலையில் பஞ்சாய் பறந்த களைப்பில் நானும், தீப்பெட்டி ஆபீஸில் தீயாய் பறந்த களைப்பில் நீயும், கண்ணையர்ந்து உறங்குகையில் கவிதையாவது கழுதையாவது அப்படிங்கறத அதுல இருந்து தலைப்பு கவிதை.
0: முதல்ல எழுதும் போது கவிதையிலிருந்து போகலாம், ஏன்னா நீங்க வந்து சிறுகதை கூத்து எழுதியிருக்கிறீங்க. ஆனா முதல்ல ஆரம்பிச்ச இடம் அப்படின்னா கவிதை பகுதியில இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, அது ஏன்?
1: எல்லா எழுத்தாளர்களும் அப்படித்தான் கவிதையில ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மையை கூட. சிறுகதைகளை விட கவிதைகள் தான் அந்த மாணவ பருவத்துல நமக்கு உடனடியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்புறம் அந்த துவக்க கால பருவகால உணர்வுகளான காதல் இதை சொல்லுவதற்கும் கவிதை தான் முதல் வடிகாலா இருந்திருக்கும். அந்த வகையில தான் எல்லாரையும் போல நானுமே கவிதைகள்லாம் எழுத ஆரம்பித்தேன். எழுதுவதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும், சின்ன வரிகள் எழுதுனா போதும் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம்.
0: ஓகே சார். கவிதை தொடர்ச்சியா எழுதும் போது அது அடுத்த கட்ட ஒரு இடத்துக்கு போய் சிறுகதை, நாவல், குறுநாவல் இந்த மாதிரி ஒரு இடத்த அடையும். உங்களுக்கு சிறுகதை அப்படிங்கறதோட நாட்டம், அதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எப்ப அந்த ஒரு பொறி தட்டுச்சு?
1: 2010 பிறகுதான் அப்படி ஒரு எண்ணமே ஏற்பட்டது. ஏன்னா அது வரைக்கும் கவிதைகள் மட்டும்தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட மூன்று தொகுப்புகள், கவிதையாவது கழுதையாவது, லட்சுமி குட்டி,

0: இந்து எழுதி அரசியல் 2020 வரைக்கும் கவிதைகளாகத்தான் எழுதி, 2020க்கு அப்புறம் தான் கவிதைகள்ல வந்து என்னோட துயரத்தையும் சந்தோஷத்தை எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்படித்தான் பித்தமாவிடையும் எழுத முயற்சி பண்ணுவேன். அந்த துயரத்தை வந்து, குலதெய்வத்தை வந்து ஆத்துல பெட்டியில விடுற அந்த துயரத்தை வந்து கவிதையில் எழுத முயற்சி செய்யறப்ப கவிதை அதற்கு இடம் கொடுக்கல. அப்பதான் ஆகப்பெரும் சின்ன துயரை கவிதையில் இறக்கிடலாம், ஆனா பெரிய துயரத்தை வந்து, துக்கத்தை வந்து கவிதையில் இறக்க முடியாது என்று உணர்ந்து கொண்டு பித்தமா அந்த கதையை வந்து சிறுகதையில் எழுதி பார்க்கிறேன். மிக கச்சிதமாக சிறுகதையில் பித்தமா தன்னை பொருத்தி கொண்டான். பொருத்தியதோடு அல்லாமல் பித்தமாவை தொடர்ந்து சிவாமிநாதன் மாமா, அசல் கதையில வர்ற அந்தோனியா பிள்ளை, லட்சுமி குட்டி, கங்கா, நாச்சியார், இப்படி ஒவ்வொருவராக எழுத ஆரம்பிக்க பூத்து என்கிற சிறுகதை தொகுப்பு வந்து கையில வந்து சேர்ந்துருச்சு.
1: சூப்பர் சார்,
2: தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: நேர்களே, எழுத்தாளர் கண்மணி ராசா அவர்கள் கூட தான் நாம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம்.
1: ரெண்டாவதா நீங்க லட்சுமி குட்டி கவிதை தொகுப்பு, அந்த கவிதை தொகுப்பு எப்படி ஆரம்பமானது, அதுல இருந்த கதாபாத்திரங்கள், அதுல இருந்த நினைவுகள் பத்தி சொல்லுங்க.
2: ஆமா, முதல் கவிதை தொகுப்பு கவிதையாவது கழுதையாவது என்பது வந்து நான் ஆசிப்பின் அடிப்படையில் அந்த கலைவைக்கை பெருமிடத்தோட தொடர்பு ஏற்பட்டு நான் தொழிலாளியாக இருக்கிறதுனால அந்த உணர்வுகளை சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் வந்து என்னோட சொந்த வாழ்விலிருந்து எழுதிய தொகுகிறது. ஆனால் லட்சுமி குட்டி தொகுப்பு வந்து வேறொரு மாதிரியான சூழல். இரண்டுமே ஆண் குழந்தைகள், மூன்றாவது பெண் குழந்தை இல்லை என்கிற ஒரு இயக்கம் வந்து என் மனசுக்குள்ள இருந்தது. அப்ப எனக்கு நானே மெய்நிகராக ஒரு பெண் குழந்தை சித்தரிக்கிறேன். ஒரு லட்சுமி குட்டின்னு ஒரு பெண் குழந்தை கற்பனை பண்ணி அதை பிறக்க வச்சு ஒவ்வொரு பருவமாக வளர வைத்து அழகு பார்த்து அதை கவிதையாக பதிவு கொள்கிறேன். அந்த தொகுப்பு முழுவதுமே பெண் குழந்தை இல்லாத ஒரு தகப்பனின் இயக்கமாக இருக்கும். ஒரு பெண் குழந்தை இருந்து அவள் எந்தெந்த வயசுல கொலுசு போட்டிருப்பா, எந்த வயசுல தவந்திருப்பா, எந்த வயசுல நடந்திருப்பா என்று கற்பனை செய்து செய்து எழுதிய கவிதை தான் லட்சுமி குட்டி தொகுப்பு. இப்ப லட்சுமி குட்டி தொகுப்பு வந்து கிட்டத்தட்ட இப்ப வந்து 2012 வந்து இப்ப வந்து 14 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்ப யாராவது சொன்னா எனக்கு பெண் குழந்தை 14 வயசுல இருக்காங்க.

0: என்னால தைரியமாக சொல்ல முடியுது. இலக்கியம் நமக்கு நமக்கு கொடுக்கிற ஆகப்பெரும் மெய்நிகர் ஆறுதல் இது. நாம இழந்த ஒன்றை மெய்நிகராக எழுத வைத்து நம்மை வந்து உற்சாகமூட்டுகிற வல்லமை வந்து இலக்கியத்துக்கு உண்டு. கவிதை எனக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரு கைமாறு ஒரு மகளை கையளித்திருக்கிறேன்.
1: அருமையா சொல்லியிருக்கீங்க சார். கேட்கும் போதே அந்த ஒரு இது நம்ம வாழ்க்கையில இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து கற்பனைய உண்மையாக்குற மாதிரி அந்த புத்தகம் வந்து உங்களுடைய அந்த குழந்தையா நீங்க அதை உணர்றது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு படைப்புக்கும் இடைவெளியா கால இடைவெளி ஒண்ணு இருக்கும். ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு டைம் இருக்கும். ஒவ்வொரு படைப்புக்கும் அதற்கான கதாபாத்திரங்களையோ கதை மாந்தர்களையோ இல்ல நிகழ்வுகளோ தாக்கங்களோ அவங்கள ஒரு இடைவெளி எடுத்து எழுதி வைக்கும். உங்களுடைய படைப்புகளுக்கான இடைவெளியை எப்படி பாக்குறீங்க?
0: 2008 வந்து கவிதையாவது கழுதையாவது வருது. 2012 லட்சுமி குட்டி தொகுப்பு. 2022 தான் என் பேரு அரிசி வருது. 2024 கூட்டு வருது. இப்படியான கால இடைவெளி இருக்குது. இது திட்டமிட்டு ஏற்படுத்திக்கிட்டது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக ஒரு 65 கவிதைகள் தான் எழுதியிருக்கிறேன். என்னை பொறுத்தவரை வந்து கற்பனை செய்து எழுதுவது என்பதை விட சொந்த வாழ்விலிருந்து கிடைக்கிற விஷயங்களை எழுத்தாக எழுதணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனாலதான் இந்த கால இடைவெளி ஏற்பட்டு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கால இடைவெளி எல்லாமே எழுதாமல் இருந்தனே தவிர வாசிக்காமல் இருப்பதில்லை. ஏதோ ஒரு வகையில மெல்ல மெல்ல கவிதைகள் நாவல்கள் சிறுதல் என்று வாசித்துக் கொண்டு இருக்கிறேன்.
1: உங்களுடைய படைப்புகள் கன்னடத்துல மொழிபெயர்க்கப்பட்டது, அது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தது? அந்த மொழிபெயர்ப்பு எப்படி நிகழ்ந்தது?
0: இது ஒரு உணர்ச்சிகரமான தருணமாக இருந்தது. என்னோட அந்த லட்சுமி குட்டி தொகுப்புலையும் கவிதையாவது கழுதியாவது தொகுப்புலையும் வழி என்கிற ஒரு கவிதை இருக்கும். அந்த கவிதை வந்து மிக பரவலாக தமிழில் அதிக இடங்களுக்கு சென்று சேர்ந்தது. நிறைய இதழ்களில் எடுத்து காட்டினார்கள். சாகித்ய அகாடமி நிகழ்த்திய தென் மொழி கவிஞர்களுக்கான கவிதை வாசிப்புல வந்து தமிழிலிருந்து அந்த ஆண்டில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் கவிதை வாசிப்பதற்காக. அதற்காக பெங்களூர் சென்று அந்த கவிதை வாசித்த போது அங்கிருந்த பேராசிரியர்கள் நம்ம பேராசிரியர் மலர்விழி அவங்க வந்து தமிழர், ஆனால் கன்னட கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறாங்க. அவர்கள் அந்த கவிதையை கேட்டு விட்டுட்டு அதற்கப்புறம் தான் என்னுடைய படைப்புகளை வாங்கி கன்னடத்தில் உங்கள் படைப்புகள் நிச்சயமாக வர வேண்டும் சொல்லி என்னுடைய சிறுகதைகளை கவிதைகளை கன்னடத்தில் மொழிபெயர்த்தார்.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.

0: 101.4 இங்கு எல்லாமே சமதோல.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேயர்களே, எழுத்தாளர் கண்மணி ராசா அவர்கள் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
4: என் பெயர் எழுதிய அரிசி, இந்த படைப்பை பத்தி சொல்லுங்க.
5: நல்ல வாசிப்பு தளத்திற்கு வந்த பிறகு எழுதப்பட்ட கவிதைகள் வந்து என் பெயர் எழுதிய அரிசி. கவிதையாவது கழுதையாவது அந்த முதல் தொகுப்பு வந்து கவிதை என்றால் என்னவென்று தெரிந்தும் தெரியாத அந்த பருவத்தில் எழுதப்பட்ட கவிதைகள் உங்களுக்கு. லட்சுமி குட்டி வந்து என்னோட சொந்த வாழ்வின் துயரத்தை தீர்ப்பதற்காக எழுதப்பட்ட தொகுப்பு. ஆனால் கிட்டத்தட்ட 2020 அப்புறம் எழுதிய கவிதைகளோட தொகுப்பு தான் என் பெயர் எழுதிய அரிசி. இந்த காலகட்டத்தில் நான் ஒரு 40 தாண்டிய ஒரு ஆளாக வளர்ந்துருக்கிறதுனால வாசிப்பின் அடிப்படையில் நிதானமாக எழுதிய கவிதைகள் கிட்டத்தட்ட இந்த தொகுப்புல இருக்கிற கவிதைகள் எழுதுவதற்கு 12 ஆண்டுகளுக்கு மேல் எடுத்துக்கொண்டேன். புதிதாக கிடைத்த அந்த வாசிப்பு பக்குவத்தோடு எழுதப்பட்ட கவிதைகள் தான் என் பெயர் எழுதிய அரிசி.
4: கவிதை தொகுப்புகள் உங்களை பாடலாசிரியர் சினிமா அந்த பார்வையை ஏற்படுத்துச்சா?
5: ஆரம்பத்திலிருந்தே அப்படி ஒரு எண்ணம் எனக்கு எழவில்லை. ஆனால் ஒரு வாய்ப்பு வந்தது. என்னுடைய ஒரு கருவாச்சி கவிதையை வந்து கேட்டுவிட்டு பூ படத்தின் இயக்குனர் சசிகுமார் வரவழைத்து பேசினார். முன்பே இந்த கவிதை கிடைத்திருந்தால் நான் இந்த படத்தில் சேர்த்திருப்பேன். பாடல்கள் எல்லாம் ஒளிப்பதிவு முடிந்து விட்டது. நீங்கள் அருமையான கவிஞர், தமிழுக்கு நிச்சயமாக நீங்கள் பாடல்கள் எழுதுகிற ஆசிரியராக உள்ளே வர வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். நிச்சயமாக உங்களை அழைக்கிறேன் என்று சொன்னார். தொடர்ந்து முயற்சிகள் எடுத்திருந்தால் அது நடந்திருக்கும். ஆனால் எனக்கு அதுல அவ்வளவாக ஆர்வம் இல்லாதனால விட்டுட்டேன்.
4: டிஜிட்டல் வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து நிறைய ஆக்கிரமிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு சார். நம்ம புத்தகத்தை வாசிக்கிறதும் டிஜிட்டல் வாசிப்பையும் நீங்க ஒரு எழுத்தாளரா எப்படி பாக்குறீங்க?

0: பார்த்து வந்து போனால் என்னோட பக்கம் வந்து புத்தக வாசிப்பின் பக்கம் தான் நிற்கும், அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் கால மாற்றம் வந்து தவிர்க்க இயலாது. புத்தக வாசிப்பு என்று சொன்னாலும் டிஜிட்டல், இந்த சமூக ஊடகங்கள் டிஜிட்டல் வாசிப்பு வந்த பிறகுதான் என்னுடைய கவிதைகள் எனது முகமறியாத நிறைய பேரை போய் சேர்ந்திருக்கு. கவிஞர் நான் முத்துக்குமார் பேரில் பரவிய என்னோட கவிதை வந்துதான் அவர்களிடையே சொல்லப்பட்டு அப்புறம் வந்து உண்மை வெளிப்பட்டு அந்த கவிதை எழுதி நான் தான் என்று தெரிந்தவுடன் அதிக அளவிலான வாசகர்கள் என்னோட கவிதையை வந்து சேர்றாங்க. இணையதளங்கள் வாயிலாகவும் இணையதள இதழ்கள் வழியாகவும் என்னோட கவிதைகள் வந்து எட்டு திக்கும் பரவுது. ஆக புத்தக வாசிப்பு என்பது நமக்கு மனநிறைவை கொடுத்தாலும் அதிக அளவில் இன்றைய காலத்தில் வாசகர்களை சென்று சேர்வதற்கு டிஜிட்டல் தான் ஒரு முக்கிய காரணம். அந்த வாசிப்பு தான் இளைஞர்களை நெருங்கி இருக்கிறது.
1: சூப்பர் சார். இலக்கிய கூட்டம் இளைஞர்களுக்கு, வாசிப்பாளர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு எவ்வளவு முக்கியம் சார்?
0: நிச்சயமாக இலக்கிய கூட்டமும் எழுத்தாளர்களுக்கும் சரி அங்கே வரும் பார்வையாளர்களுக்கும் சரி முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு இலக்கியத்தின் பக்கம் காலடி எடுத்து

0: சூப்பர் சார். இலக்கிய கூட்டம் இளைஞர்களுக்கு, வாசிப்பாளர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு எவ்வளவு முக்கியம் சார்?
1: நிச்சயமாக இலக்கிய கூட்டமும் எழுத்தாளர்களுக்கும் சரி, அங்கே வரும் பார்வையாளர்களுக்கு சரி முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு இலக்கியத்தின் பக்கம் காலடி எடுத்து வைத்திருக்கிற ஒருவனுக்கு வந்து தனது முன்னாடி உள்ள இலக்கிய போக்கு என்ன, இப்ப சமகாலத்தில் இலக்கிய போக்கு என்ன, அடுத்து வரக்கூடிய இலக்கிய போக்கு என்ன, இந்த மூன்று போக்குகளும் தெரிந்திருக்க வேண்டும். அப்ப நீங்கள் நம்ம இன்னமே போகாம எடுத்துக்கொள்ள மட்டும் இருந்தோம்னா நமக்கு நம்மளுடைய போக்கு சமகால போக்கு மட்டும்தான் தெரியும். நாம எழுதுறதைத்தான் படைப்பு நல்ல கவிதை நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனா வெளியில் வந்து நம்மை போல் எழுதுகிற ஒரு கூட்டத்தில் இலக்கிய கூட்டத்தில் போய் சென்று சேரும் போதுதான் நமக்கு முன்னாடி உள்ள ஒரு விஷயத்தை எப்படி எழுதிருக்கிறாங்க, மற்றவங்க எப்படி எழுதுறாங்க, எதிர்கால எழுத்து எப்படி இருக்கு என்ற ஒரு மூன்று கோணங்களும் நமக்கு கிடைக்கிறது. அந்த வகையில் நம்மை அது வந்து நம்மை பக்குவப்படுத்தும். சில சமயங்களில் நாம் எழுதிய ஒரு படைப்பை நம்மை விட ஒரு வாசகர் அந்த படைப்புக்கு வந்து மிகுந்த ஒரு அதிகப்படியான அர்த்தம் கொடுத்து ஒரு வெளிச்சம் கொடுப்பான். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் என்னுடைய ஒரு கவிதை, நான் காவேரி ஆறு நீ கரையோர வீடு, என்றேனும் ஒரு நாள் என்னோடு இழுத்துச் செல்வேன் உன்னை. இதை வந்து ஒரு காதல் கவிதையாகத்தான் எழுதினேன், அப்படித்தான் நினைச்சு எழுதினேன் நான். அப்படித்தான் கூட்டங்களில் இந்த கவிதையை வாசித்தும் சொல்லி கொண்டு இருந்தேன். ஆனால் ஒரு கல்லூரி மாணவர் ஒரு இலக்கிய கூட்டத்துல இந்த கவிதைக்கு வேறொரு அர்த்தம் கொடுக்குறான். என்ன சொல்றாருன்னா, இல்ல சார் இது காதல் கவிதை இல்லை, இது காவேரி ஆறு தன்னை ஆக்கிரமித்திருக்கும் நம்ம மனித சமூகத்திற்கு விடுக்கிற எச்சரிக்கை. என் கரையெல்லாம் நீங்க ஆக்கிரமிச்சு பாழாக்கிட்டீங்க, கட்டடம், ஜவுளிக்கடை, தியேட்டரு, வணிக வளாகங்கள் கட்டியிருக்கிறீங்க, இன்றைக்காவது ஒரு நாள் நான் கோபம் கொண்டு உங்களை எல்லோரையும் அடித்து கொண்டு போய் கடலில் சென்று சேர்த்து விடுவேன் என்று இயற்கை நமக்கு கொடுக்குற எச்சரிக்கை என்று இந்த கவிதைக்கு ஒரு புதிய வாசலை திறக்கிறார் அந்த மாணவர். அப்ப நான் எழுதுறதை விட அந்த மாணவர் கொடுக்கறது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்படித்தான் நீங்க வந்து ஒரு கூட்டத்திற்கு போகும்போதுதான் இப்படியான புதிய புதிய கதைகள் கவிதைக்கு திறக்க.
0: கூத்து அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புல இருந்த அனைத்து கதைகளுமே புத்தக கண்காட்சியில பலராலும் எவ்வளோ ஒரு தெளிவான ஆனா ஒரு அடர்த்தியான ஒரு கதை இவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு பாராட்டப்படுது. கூத்துல இருந்த ஒவ்வொரு கதைகளும் முத்து முத்தா இருந்தது அந்த சிறுகதைகள். அது நீங்க கிராமத்துல சந்திச்ச கதை மாந்தர்கள் அவங்களோட வாழ்வியல் அது எப்படி உங்களை எழுத்தா அந்த சிறுகதையை கொண்டு வந்துச்சு?
1: சிவேரியிலதான் அந்த என்னோட சொந்த ஊர் இல்லையா, ஆனா சிவேரியிலேயே பிறந்த, அங்கேயே படித்து அங்கேயே வளர்ந்திருந்தால் நிச்சயமாக கூத்தை எழுதியிருக்க மாட்டேன் நான். அந்த சிவேரியை விட்டு பஞ்சம் விளைப்பதற்காக அப்பா அம்மா காலத்திலே ராஜபாளையத்துக்கு வந்துட்டோம். அப்ப அந்த கிராமத்தை பிரிந்த, என்னோட சொந்த ஊரை பிரிந்த, சொந்த நிலத்தை பிரிந்த ஏக்க மனசுக்குள்ள இருக்குது இல்லையா, அதுதான் என்னை எழுத வைக்குது. யார் யாரெல்லாம் இழந்தோமோ, யார் யாரெல்லாம் பிரிஞ்சோமோ அவங்களெல்லாம் எழுதி பார்க்கிறேன். ஏன்னா நகரத்தில் அப்படியான ஆட்கள் குறைவு, அப்படி அசலான மனிதர்கள் நகரத்துக்கு குறைவாக இருப்பாங்க, ஆனா அந்த கிராமத்துல அதிகமா இருப்பாங்க. ஒவ்வொருவராக நினைவுபடுத்தி எழுத எழுத கூத்து பிறக்கிறது எனக்கு. அப்படித்தான் கூத்து கதை என்றது.
0: தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூளு.
1: கூத்து கதையில வந்து அண்ணாசியின் டைரி, சிவகாமி மாமா, வலிய கிழவன், பெத்தம்மா, இப்படி நீங்க அன்றாட வாழ்க்கையில சந்திச்ச கதாபாத்திரங்கள் பத்தி சொல்லுங்களேன்.
2: ஆமா, அதுல இருக்கிற 10 கதைகள்ல வந்து 9 கதைகள் என்னோட சொந்த அனுபவம். ஒரு கவிதையை மட்டும் எனக்கு நான் பக்கத்துல இருந்து பார்த்து எழுதின கதை தங்கா கதையை மட்டும் எனக்கு சொந்த அனுபவம் இல்லை, அதை நான் பார்த்து என்னை பாதித்த அனுபவம் அது. மற்ற 9 கதைகளுமே என்னோட சொந்த வாழ்வோடு சம்பந்தப்பட்ட கதைகள் தான். அதுல இருக்கிற ஒவ்வொரு கதையில இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் எனக்கு உணர்ந்தவர்கள் அல்லது நானே தான் இருக்கிறேன். பெத்தம்மா வீடு கதையில வர்ற ஐயனால நானாகத்தான் இருக்கிறேன். அது வந்து அதைத்தான் முதல்ல எழுதுறேன், அந்த கதை தான் எழுதுறேன். சிவகிரியிலிருந்து சொந்த நிலத்தை விட்டு சொந்த வீட்டை விட்டு இந்த ராஜபாளையத்துக்கு வாடகைக்கு வந்து குடியேறி இருக்கிறோம். ஆனா அங்க இருக்கிற குலதெய்வத்தை இங்க கொண்டு வர முடியல, இங்க வாடகை வீடுகளை சம்மதிக்க மாட்டாங்க. அப்ப அவளை என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் நேரடியாக சொந்த வாழ்வில் வரும். அப்ப அதுக்கு சொந்த வாழ்ல வர்றப்ப அதுக்கு ஒரு தீர்வையும் பெரியமா கண்டுபிடிச்சு கொண்டு போய் விடுறாங்க. அவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க, ஆனா என்னால அந்த இடத்துல அந்த தாமதவரி கரையில இருந்து என்னால வெளியே வர முடியல. அப்ப அதை எழுதி பார்த்தேன், அது பெத்தம்மா வீடு கதையாக வருகிறது. அப்புறம் எங்க லாடசன் லாசின் டைரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிராம வாழ்க்கைக்கும் நகர வாழ்க்கைக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அந்த கதையில போமா பதிவு பண்ணியிருக்கேன். கிராமத்துல அவங்களுக்கு மனசுல ஏதாவது செடவு சஞ்சலம் வருத்தம் அப்படின்னா பக்கத்துல இருக்காங்க சொல்லி கொடுத்துருவான். ஆனா நகரத்துல வந்து யார்கிட்ட சொன்னா கேள்வி பண்ணிருவாங்களோ, அவங்க நம்ம தப்பா

0: கண்களை பார்க்கல அப்படி தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு மனிதன் தன்னோட துயரை வந்து ஒரு டைரியில் எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சதுதான் லாடா சன்னாசின் டைரி. அசல் கவிதை பார்த்தீங்கன்னா அது வந்து எட்டே உரத்தை மையமாக வைத்த கதை. உங்களுக்கு ஒரு பாரி விழாக்காக போயிருந்தப்ப அங்கே பார்க்குறேன், அதிகாலையில் அங்கே இருக்கிற டீ கடையில் அந்த டூ வீலரில் பலவித பொருட்களை வச்சுக்கிட்டு வந்து பல வியாபாரிகள் வந்து தங்களோட மெகாஃபோனில் விதவிதமாக குரல் கொடுத்து பதிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவரோட வாழ்வை ஒரு பெரிய நிறுவனம், கார்பரேட் நிறுவனம் ஒரு தொழிலில் இறங்கும் போது அது சார்ந்த சிறு சிறு வியாபாரிகள் எப்படி பாதிக்கப்படுறாங்க என்பதைத்தான் அந்த கதையில எழுதியிருக்கிறேன். வலியக்கிழவன் கதை அதே தான். நீங்கள் ஒரு காலமாற்றத்தின் காரணமாக டிஜிட்டல் உலகம் உள்ள வர வர ஒரு தலைமுறை மெல்ல மெல்ல தளர்ந்து அடுத்த புதிய தலைமுறை வளர்ந்து வருகிறப்ப என்ன நடக்கிற மாற்றங்களை எப்படி குலதெய்வம் இது சார்ந்த பண்பாடு சார்ந்த விஷயங்களை விட்டு ஒரு கார்பரேட் சாமியார்கள் பக்கம் நம்மளோட கவனம் திரும்புது, நம்மளோட பக்தி திரும்புது.
1: ரெட்டு சுப்பம்மா மட்டும் இதில் ஒரு வித்தியாசமான கதை, ஒரு ஒரு தனித்த கதாபாத்திரம் ரெட்டு சுப்பம்மா. என்னோட நண்பனோட அக்கா தான் ரெட்டு சுப்பம்மா. அவங்க சிமலா கழிச்சு பார்க்குறேன், அப்பா அவங்களுக்கு வந்து என்ன அடையாளம் தெரியல, அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணம் எனக்கு தெரியும். அதை விட்டு இந்த கதாபாத்திரத்தை உருவாங்க. பழமொழிகள் வாயிலாகவே தன்னோட துயரத்தை தீர்த்துக்கிட்டவங்க. நான் எப்படி லட்சுமி குட்டியை இல்லாத ஒரு பெண் குழந்தையை கவிதைகளின் வழியாக ஒரு லட்சுமி குட்டியை அடைந்தேனோ, அவங்க வந்து பழமொழிகள் வாயிலாகவே தன்னோட இழந்த தன்னோட வாழ்வை மீட்டெடுத்தவங்க. அதுதான் லிட்டு சுப்பமா கதை. இப்படி லட்சுமி இல்லம் கதை வந்து அதுதான், ஒரு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிற வேட்கை லட்சுமி இல்லம் கதை எழுத வைக்கிறது. இப்படி எல்லா கதைகளும் உள்ள கதாபாத்திரங்கள் ஒன்று நானாக இருக்கிறேன் அல்லது நான் அறிஞர்களாக இருக்கிறாங்க.
2: அருமை சார், படைப்பாளியின் மனநிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இவ்வளவு விஷயங்களை உள்வாங்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. இதுல வந்து இதை நான் எழுத்துல கொண்டு வர போறேன், இதை நான் பேசல, இந்த கதாபாத்திரத்துல இதனுடைய தன்மை வந்து சொல்லலாம், இது சொல்ல தேவையில்லை அப்படின்னு கதாபாத்திரங்களோட அந்த கேரக்டர் ஆக்க எப்படி பிரிக்கிறீங்க?
1: எழுத்துக்கு உள்ள ஒரு குறைந்தபட்ச ஒரு அறம் என்ன அப்படின்னா, நான் ஒரு கதாபாத்திரத்தை முடிவு நீ எழுத ஆரம்பிக்கிறப்ப அந்த கதாபாத்திரத்தை மகிமைப்படுத்துவதாக மட்டுமல்லாமல், ஏன்னா மனிதர் என்பவர் பழம் பழகினா ரெண்டு சேர்ந்தவரான ஒரு கிராமத்து மனுஷரை சொல்றப்ப அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை சொல்ற மாதிரியும் அவர்கிட்ட இருக்கிற ஆகாத குணங்களையும் சொல்லணும் இல்லையா, அப்படின்னு சொன்னா தான் அந்த கதாபாத்திரம் முழுமையடியும். அப்படித்தான் என்னோட கதாபாத்திரங்களை எழுதுறேன் நான். அப்போதான் என்னோட சொந்த விருப்பு வெறுப்புகளை கதாபாத்திரத்தின் மீது சுமத்துவதில்லை. உதாரணமாக எனக்கு சாமி பிடிக்காது, நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் அப்படிங்கிறதுக்காக என்னோட கதாபாத்திரத்துக்கு மேல அந்த கருத்தை திணிப்பதில்லை. இந்த கதாபாத்திரத்தை எப்படி உருவாக்கணும் அதற்கான சுதந்திரத்தை அந்த கதாபாத்திரத்துக்கு முழுதாக கொடுத்து கொடுக்குறேன். அப்படித்தான் வந்து கதாபாத்திரங்களை எழுதுகிறேன் நான். அப்படி எழுதும் போதுதான் அந்த கதாபாத்திரம் முழு உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறது, எழுத்துக்கும் முழு உயிர் கிடைக்கும்.
2: அருமை சார், இப்ப எழுதுறது அப்படின்னு மைண்ட் பிக்ஸ் ஆகுறப்ப அதனோட தொடர்ச்சியா எவ்வளவு நேரம் எழுதுவீங்க? இப்போ குடும்ப சூழல் இருக்கும், எழுத்து பணி இருக்கும், ஒரு கதை இங்க நம்ம எழுதி முடிக்கிறதுக்குள்ள சொந்த வேலைக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அப்படிங்கப்போ தொடர்ச்சியா எப்படி எழுதி முடிக்கிறீங்க?
1: ஆமா, எனக்கு ஒரு ஒரு கதையோ அல்லது ஒரு கவிதையோ எழுதணும்னு அப்படிங்கிற பொறியோ ஒரு எண்ணமோ மனசுல வந்துட்டா அலைபேசியிலையோ அல்லது நோட்லேயோ எழுதுறதுக்கு முன்னாடி என்னோட மனசுல முழு கதையும் எழுதி வச்சிருவேன். நேரம் கிடைக்குமா வண்டியில போகும்போதோ அல்லது மில்லில் வேலை பார்க்கும் போதோ முழுதாக எழுதி வைத்து விடுவேன். எனக்கு என்ன அப்படின்னா, எப்படி சொல்றது, உங்களுக்கு வேற எந்த விதமான பொழுதுபோக்கும் இல்லை. என்னோட முழு இழைப்பாறலுமே கவிதை எழுத்தின் மீது இருக்கிறதுனால சொந்த வேலை சார்ந்த துயரமான பொழுதுகளையும் கூட எழுத்தின் வழியாகத்தான் கடந்திருக்கிறேன். பணக்கஷ்டமாகட்டும் அல்லது மனக்கஷ்டமாகட்டும் அல்லது ஏதாவது எதிர்ப்புகளை சந்திக்கிறேன், ஏதாவது துயரங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா அந்த பொழுதுகளில் எல்லாம் என்னோட அதுல இருந்து விடுபடுவதற்காகவே மனசுக்குள்ள எனக்கு நானே அந்த ஏற்கனவே முடிய வைத்திருந்த கதையை தொடர்ந்து எழுதுவது, கவிதையை தொடர்ந்து எழுதுவது, எதுவுமே எழுத தோணாட்டி ஏதாவது ஒரு புத்தகத்தை வாசிப்பது, அப்புறம் அதுல இருந்து ஒரு பொறி கிடைச்சி அதை தொடர்ந்து எழுதுவது, இப்படி என்னோட கவிதை கதை எல்லாமே மனதில் எழுதி அதற்கப்புறம் தான் எழுத்தாக வெளியே வந்தோம்.
2: கேட்கவே ஒரு வாக்கியம் ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு, என்னுடைய முழு இழைப்பாறுதல் இலக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: ஒரு 2026ல இன்டர்நெட் மூலமா தொலைக்காட்சியோ இல்ல அலைபேசியோ இல்ல அளவற்ற நெட் அன்லிமிட்டட் டேட்டா இருக்கிறதுனாலயோ நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஈஸியா வந்து சோசியல் மீடியா பக்கம் போயிடும். நீங்க உங்களுடைய இலைப்பறுதல் இலக்கியம் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு எழுத்து விருப்பம், எழுத்தாளராக ஆர்வம் அப்படிங்கிறவங்க இந்த சோசியல் மீடியா இன்டர்நெட்டை கடந்து முழு நேர எழுத்துக்குள்ள போறது, முழு நேர இலக்கியத்துக்குள்ள போறதுக்கு ஏதாவது ஒரு உங்களோட அனுபவத்தின் வாயிலா சொல்லுங்க.
1: ஆமா, நிறைய கூட்டங்கள்ல சொல்லிட்டு இருக்கிறேன். கவனத்தை சிதறடிப்பதற்கு கையில ஒரு முக்கியமான கருவி இருக்கிறது, அதையும் தாண்டி நாம் எழுத வேண்டும், இலக்கியத்தின் பக்கம் நம்ம நிக்கணும் அப்படின்னு நினைத்தோம்னா அவர்களுக்கு சில வரையறைகளை சொல்லி கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, உங்கள் எழுத்து சொந்த வாழ்விலிருந்து வருகிறப்ப வந்து அதுல வந்து அர்த்தமும் உயிரும் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதுல கூட இன்னும் தெளிவாக பட்டவத்திரமாக சொல்லுவேன், கதியற்றவனுக்கு கடவுளே துணைன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரை கதியற்றவனுக்கு கவிதையே துணைன்னு சொல்லி என்னோட சொந்த வாழ்விலிருந்து ரெண்டு மூணு எடுத்துக்காட்டுகளை சொல்லுவேன். ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்கேன், இல்லாத பெண் குழந்தையை உருக வைத்து இப்ப என்னோட லட்சுமி குட்டிக்கு 14 வயசு, யாரு கேட்டாலும் இப்ப எனக்கு 3 குழந்தைகள், 2 பசங்க, 3வது பெண் பிள்ளை என்று தைரியமாக என்னால் சொல்ல முடிகிறது. இப்போதெல்லாம் பெண்பிள்ள பிள்ளை இல்லைன்னு ஏக்க வருதோ அப்பெல்லாம் லட்சுமி குட்டி எடுத்து படிக்கிறேன். அப்ப லட்சுமி குட்டியை கடவுள் முன்னாடி ஓடி ஆடி விளையாடுகிறான். இது இலக்கியம் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரும் ஆறுதல், சமூக ஊடகம் இதை நமக்கு தராது அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். உங்களுக்கு புத்தக வாசிப்பின் மூலமாக நீ ஒன்றை எழுத முற்படும் போது இதெல்லாம் சாத்தியப்படும் என்று சொல்லுகிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரிதான், நம்ம கவிதைக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்குது, நமக்கு முன்னாடி யார் என்னெல்லாம் எழுதியிருக்கிறாங்க, பின்னாடி யார் யார் என்னெல்லாம் எழுத போறாங்க, இப்ப சமாளத்துல யார என்னெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க என்று ஒரு பாரபட்சமில்லாத பறந்துபட்ட விரிந்து விரிந்த உலகம் நமக்கு அறிமுகமாகனா புத்தகம்தான் வழி. ஆனால் சமூக ஊடகத்தில் அவங்க என்ன தர்றாங்களோ அதைத்தான் நம்ம பார்க்க முடியும். நாம் நமக்கு தேவையானவற்றை பெற முடியாது, நமக்கு என்ன கொண்டு செலுத்தணும் அவங்க நினைக்கிறாங்களோ அதைத்தான் தருவாங்க. அதனால் கவிதை என்பதற்கும் கதை என்பதற்கும் இலக்கியத்தில் புகழ் பெற வேண்டும் அல்லது எழுத வேண்டும், தனது வாழ்வை எழுத வேண்டும் என்பவர் வந்து சமூக ஊடகத்தை விட புத்தகங்களை நம்பியிருக்க வேண்டும் என்று அவங்ககிட்ட நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். புத்தகத்தை வாசிக்கும் போது அல்லது சமூக ஊடகத்தை புறந்தள்ளி விட்டு ரோட்ல நடந்து, தெருவில் நடந்து, பக்கத்துக்காரங்களோட ஊர் சந்தையில இந்த மாதிரி நடந்து திரியும் போதுதான் நம்ம இருக்க ஊரோட மக்களோட அசலான மொழி நமக்கு கிடைக்கும். நீங்க செல்லுலையோ அல்லது சமூக ஊடகங்கள்லயோ ஒரே மாதிரியான மொழி தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். உரைநடை மொழின்னு சொல்லலாம் அது அவங்களுக்கு. தமிழகம் முழுவதும் பேசப்படுகிற பொது உரைநடை தான் செல்ல இருக்கும், செல்ல படிக்கிற அந்த நம்ம பாக்குற பதிவுகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி வட்டாரத்துக்கு வட்டாரம் அந்தந்த மண் சார்ந்த மொழிக்கு சில பண்பாடுகள் கூறுகள் இருக்கு. அதையெல்லாம் நீங்க ரோட்ல இறங்கி நடந்தா தான் கேட்க முடியும். அதனால முழு இலக்கியமும் வீதிகளில் கிடைக்கிறதுங்கிறத நான் தொடர்ந்து வந்து மாணவர்கிட்ட பேசிடுறேன்.
0: சூப்பர் சார். ஒரு கதையை வந்து தோணும் போது அதை அசை போட்டு மனதுக்குள்ள ஓட்டிட்டு அப்புறம்தான் முன்னுரைட்டும் முடிவுரை போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்களே, அந்த அசை போடுதல் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா இப்ப நம்ம ஒரு விஷயம் ஸ்பார்க் ஆன உடனே இதுதான் எண்டு இப்படிதான் அப்படின்னு நினைச்சிட்டு போவோம், ஆனா சில நாளைக்கு அப்புறமே இது இப்படி போயிருக்கலாமோ அப்படின்னு ஒரு விஷயம் தோணும். உங்களோட அந்த அசை போடுதல் ப்ராசஸ்ல இருக்கிற ஒரு முழுமையான வடிவம் இருக்குல்ல, அது முழுமை அடைஞ்சது அப்படிங்கறது எப்படி டிசைட் பண்றீங்க, அந்த அசைபடுதல் ப்ராசஸ் சொல்லுங்களேன்.
1: ஆமா, இது நல்ல ஒரு நுட்பமா நல்ல அருமையான கேள்வி தான். இது என்ன அப்படின்னா, நீங்க கவிதை எழுதுகிற எல்லாரும் இளைஞர்கள் எல்லாரும் செய்யற தப்பு என்னன்னா, காலையில ஒரு கவிதை தோன்றிய உடனே அதை உடனே வந்து முகநூலில் பதிவிட்டு விடுவது அல்லது சமூக ஊடகில் பதிவிட்டு விடுவது. உடனடியாக கிடைக்கிற அந்த விருப்பக்குறிகள் புகழ்ச்சிகள் வந்து இன்றைய மனசுக்கு தேவையானது இருக்குது. ஆனால் கண்டிப்பா அப்படி செய்யக்கூடாது. நான் ஒரு கவிதையை போடுற இன்னைக்கு ஒரு கவிதையை முகநூலில் பதிவிடுகிறேன் என்றால் இந்த கவிதையை 10 நாளைக்கு முன்னாடி எழுதியிருக்கேன், ஒரு வாரம் கழித்து அந்த கவிதையை திரும்ப வாசித்து பார்க்கிறேன், ஒரு எழுத்து வாசித்து பார்க்கிறேன், நல்லா வந்திருக்குதா, வேற ஏதாவது பழகினை இருக்குதா. ஏன்னா எழுதும் போது இருக்கிற மனநிலை வேறு, நீங்களே வாசகனாக மாறி அதை வாசிக்கும் போது கிடைக்கிற மனநிலை வேறு. ஒரு 2 நாள் கழித்து நம்மளோட கவிதையை நான் வாசகனாக வாசிக்கிறப்பதான் அதோட பலன் பழகினும் நமக்கு தெரிய வரும். அப்ப அசை ஓடுதல் என்பது காலத்தால்

0: ஆசை போடுவது, கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி நம்மளுடைய எழுத்தை வந்து மனசுக்குள்ள நம்மளே ரிப்பீட் பண்ணி பார்க்கறது ஒண்ணு. ரெண்டாவது தரம் அப்படி பார்ப்பதால் இன்னொன்று என்ன கிடைக்குன்னா, நாம எல்லாருமே முதல்ல ஒரு சம்பவத்தை தான் எழுதியிருப்போம், அது கதையாக இருக்காது. எழுத்தின் தோக்கத்தில் உள்ள கைகளை சொல்றேன், புதியவர்களை சொல்றேன், ஒரு சம்பவத்தை பார்த்துருப்போம், அதை கதையாக்கணும்னு தோணும், அதை அப்படியே நாலு பக்கம் எழுதி வச்சிருப்போம். எழுதுறப்ப நமக்கு வியப்பா சந்தோஷமா இருக்கும், ஆனா ஒரு நாலு நாள் கழிச்சு படிச்சு பார்க்கும்போது தான் இது கதை இல்லை, ஒரு சம்பவமாக மட்டுமே பதிவாயிருந்ததுன்னு தோணும். அப்ப நான்கு நாட்கள் கழித்து படிக்கும் போது நமக்கு என்னென்ன கலைன்னு தோணும்னா, அந்த கதையில் வந்து ஒண்ணு முழு உண்மை அப்படியே பதிவாக இருக்கும், இல்லைன்னா பதிவாகாமலே இருக்கும். கதை என்பதற்குள்ள வந்து உண்மைக்கு நெருக்கமான ஒரு சில சம்பவங்கள் இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அப்படி இருந்தா தான் அந்த கவிதைக்கு அது உயிர் இருக்கும். ரெண்டாவது நம்ம மொழி எப்படி பதிவாயிருக்குது, நமக்கு பழக்கமான மொழி பதிவாயிருக்குதா அல்லது நமக்கு பழக்கமில்லாத ஒரு மொழி பதிவாக இருக்கிறதா அப்படிங்கிறது தெரியும். நமக்கு பழக்கமான மொழியில் அந்த கவிதை எழுதும் போது, அந்த கதை எழுதும் போது தான் அந்த படைப்பு வந்து முழு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். அப்புறம் எந்த இடத்தில் அது வெறும் சம்பவமாக நின்றிருக்குது, எந்த இடத்தில் கதையாக இருக்கிறது, கதையாகவில்லை என்றால் ஏன் கதை ஆகலைங்கிற யோசனை வரும். நான் ஒரு ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் தான் அது. உங்களுக்கு ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம், அந்த ராஜாவுக்கு ஒரு இளவரசி இருந்தா, ஒரு நாள் பக்கத்து காட்டுல இருந்து ஒரு அரக்கன் படையெடுத்து வந்து அந்த இளவரசியை தூக்கிட்டு போயிட்டான். இப்ப அந்த ராஜாவோட சேவகர்கள் போய் காட்டுல சண்டை போட்டு அந்த இளவரசியை மீட்டு கொண்டு வந்தாங்க, இப்படின்னு நம்ம எழுதினோம்னா இது வெறும் சம்பவம். இது எந்த இடத்துல கதையாகுதுன்னா, இதுக்கு அடுத்து ஒரு வரி வரும் கேள்விப்பட்டிருப்போம். சேவகர்கள் படை வீரர்கள் அந்த அரக்கனை கொன்று அந்த இளவரசியை மீட்டு கொண்டு வர போனப்பதான் தெரிஞ்சது, அந்த அரக்கனோட உயிர் அரக்கனிடம் இல்லை. அந்த அரக்கனோட உயிர் எங்க இருக்குன்னா, ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி ஒரு கிளிகிட்ட இருக்கு. ஒரு கதை பாட்டி கதை சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்தில் தான் இது கதையாக மாறுகிறது. எப்படி கதையாக மாறுது, அரக்கனோட உயிர் கிளி இதுவரைக்கும் வந்து வெறும் சம்பவமா இருக்குது, இப்ப இந்த இடத்துல அரக்கனோட உயிர் கிளிகிட்ட இருக்குன்னா இப்ப கிளியோட உயிர் யாருகிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இந்த சந்தேகம் ஒரு அழகியல், அழகியல் கதைக்கு நிச்சயம் வேணும். சரி, பறவைகள் பொதுவா நல்லது, கிளி ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு கிளி வந்து அரக்கனோட உயிரை பத்திரப்படுத்தி வச்சிருக்குன்னா அப்ப அரக்கன் நல்லவனோ, ரெண்டாவது சந்தேகம் வருது. அரக்கன் நல்லவனா மன்னன் கெட்டவனோ, மூணாவது சந்தேகம் வருது. அப்ப ஒரு கதை என்பது தேர்ந்த ஓமையை அல்லது நம்ம கேள்விப்படாத ஒரு புதுமையை வைக்கும் போதுதான் ஒரு சம்பவம் கதையாக மாறுகிறது. அந்த ஓமை எது, அந்த அலைகள் எது என்பதை கண்டுபிடிப்பதற்கு நாம் வாசிக்க வேண்டும். பொருத்தமான கால இடைவெளியில் நாம் எழுதிய சம்பவத்தை அசைவோட வேண்டும். அப்படி போட்டாத்தான் இந்த மாதிரி வரிகள் கிடைக்கும்.
1: ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நேர்களை தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.

0: நேயர்களே, எழுத்தாளர் கண்மணி ராசா அவர்கள் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். நூலகம் உங்களை எப்படி மாற்றி இருக்கு? ஒரு மனிதருக்கு நூலகம் எவ்வளவு முக்கியம்? நூலகத்துக்கு ஒரு பள்ளிக்கூட காலகட்டத்துக்கு பிறகு ஒரு இடைவெளி பொதுவா ஏற்படுது, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
1: என்னோட வாழ்க்கையில அந்த இடைவெளி ஏற்படல, அதெல்லாம் சொல்லுங்க. பள்ளி படிப்பு முடிந்த உடனே என்னோட சூழல் காரணமா திருமணம் முடித்து வச்சுட்டாங்க. சொன்னா நீங்க ஆச்சரியப்படுறீங்க, எனக்கு திருமணம் முடியும் போது வயசு 18. 18 வயதுலயே திருமணம் முடித்து வச்சுட்டாங்க வீட்டோட சூழல் காரணமாக. அப்ப வந்து நம்மளுக்கு தடைப்பட்ட பள்ளி படிப்பை, அந்த வாசிப்பை, அந்த புத்தகத்தை கீழே வைக்க எனக்கு மனசு இல்லை. அதற்காக தொடர்ந்து அந்த 12 புத்தகத்தையே படிச்சுட்டு இருக்க முடியாது. வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகும் இப்போ எனக்கு நூலகத்துல எப்படி சேரணும் கூட தெரியாது. பணம் கட்டினா வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற விதிமுறை கூட பள்ளி பருவத்துக்கு தெரியாது. புத்தகத்தை அவங்களுக்கு தெரியாம எடுத்து வந்து படிச்சுட்டு திரும்ப அவங்களுக்கு தெரியாமவே கொண்டு போய் வச்சிருக்கேன். மறைமுக வாசகனாக இருந்தேன் ஆரம்ப காலத்துல இருந்தேன். அப்புறம்தான் கொஞ்சம் நாளாக நாளாக வேலைக்கு சேர கையில பணம் வரவங்க வந்து நூல் நிலையத்துல உறுப்பினராக சேரும்போது புத்தகங்களை தொடர்ந்து எடுத்து படிவது, அந்த வளர்ச்சியிலே பிற புத்தக மாணவர்களை சொந்தமாக காசு கொடுத்து வாங்குவது அப்படின்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி, கதியேற்றவனுக்கு கவிதையே துணை மாதிரி போக்கற்றவனுக்கு புத்தகமே துணைன்னு கூட வச்சுக்கலாம்னு கூட எனக்கு தோணும். இலக்கியம்தான் பெரிய ஆறுதல் இழைப்பார்கள் சொன்ன மாதிரி, எந்த நேரமும் புத்தகங்களோட இருக்கிறது மன மகிழ்ச்சியா இருக்கிறது. அதற்கு முதல் வடிகால் வந்து நூலகம்.
0: ஓகே சார், சூப்பரா சொன்னீங்க. எழுத்து உங்களை எப்படி எல்லாம் பண்படுத்தி இருக்கு?
1: குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எனக்கு என்ன ஆசை வருதுன்னா, நம்மளா நம்மளும் ஏன் இதழ் போடக்கூடாது ஆசை வருது. அப்ப நண்பர்களை சேர்த்துக்கிட்டு நாங்களாவே ஒரு தட்டச்சி இதை நடத்துறோம். 10 பக்கங்களை தட்டச்சு பண்ணி பின்னாடி 2 பக்கங்களை காலியா விட்டு ஒரு இதழ் நடத்துறோம். எங்களை பார்த்து இன்னும் சில இதழ் போறோம். இப்போ கிட்டத்தட்ட 7 இதழ் ராஜவாளையத்துல வந்து வாசகனா இருந்து எழுத்தாளர மாறுவதற்கான தொடக்க கால முயற்சியா நூலகம் இடம் கொடுக்குறது புரிஞ்சுக்கிறேன். வாசிக்கு வந்து நல்லா பண்பெடுத்து மனிதரை அவற்றோட சூழ்நிலையோட புரிந்து கொள்வதற்கு வாசிப்பு தான் மிகப்பெரிய படமா இருக்கு. நம்ம ஒருத்தங்க அவதூறு பண்றாங்க அல்லது நாம ஒருத்தங்க குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா, என்னோட சொந்த வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன், அவங்க ஏன் நம்மளை குற்றம் சாட்டுறாங்க இல்லையா, அவங்க சூழலோட சேர்ந்து அந்த வார்த்தையை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் அப்படி புரியுதப்ப அவங்க மேல எனக்கு கோபம் வர்றதுல பரிதாபம் தான் வருது. அவர்களை வந்து பெருந்தன்மையா

0: சிரித்தபடி கடந்து விடுகிறேன் அல்லது மௌனமாக இருந்து விடுகிறேன். ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு அவங்களுமே திரும்ப வந்து தன்னோட நடத்திக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. நீங்க ரொம்ப பொறுமையா இருந்துட்டீங்க, ரொம்ப கோபப்பட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. இப்படி மனிதர்களை அவர்களுடைய அசலான சூழலோடு அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு வாசிப்பு ரொம்ப அவசியம். இப்ப ஏன் கோபப்படுறான், ஏன் சந்தோஷப்படுறான், ஏன் நமக்கு துயர் தர்றான், ஏன் நம்மளை கண்டு போறான் போடுறான் என்று அவர்களை இடைவோட்டு பார்ப்பதற்கு வாசிப்பு தான் மிகப்பெரிய நம்ம கையில் இருக்கிற கருவியாக இருக்கிறது. வாசிப்பு தான் நம்ம அறியாத உலகத்தையும் அறியாத மனிதர்களின் குணங்களையும் நமக்குள்ள வந்து உணர்த்தி வருவதனால வந்து ஒரு பக்குவப்பட்ட மனிதராக, ஒரு நிதானமாக மனிதராக இன்னைக்கு கூட இருக்கிறேன்னா அதுக்கு வாசித்து வாங்க.
1: உங்களுடைய எழுத்து முதல்ல கவிதை தொகுப்பா 3 தொகுப்பு, அதன் பிறகு சிறுகதையா கூத்து. அடிப்படையா ஒருத்தருக்கு வந்து எழுத்து அமையும் போது கவிதை, சிறுகதை, குறுநாவல், நாவல் அப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குமா, இல்ல இது சராசரி எல்லாருக்கும் இப்படிதான் ஒவ்வொரு படியா ஏறுவாங்களா?
0: நீங்க ஒரு மந்திரவாதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட என்னோட மனசுல வந்து அடுத்து குறுநாவல் தான் உருவாகிட்டு, சொன்ன மாதிரியே கவிதையில இருந்து இப்ப கதைக்கு வந்துட்டு அடுத்து குறுநாவலுக்கான முயற்சி எல்லாம் இருந்திருக்கிறேன். அப்படித்தான் நகர்ந்து வர வேண்டி இருக்குது. நான் சொன்ன இல்லையா, நீங்க பக்குவப்பட்ட அல்லது பரந்த வாசிப்புடைய ஒரு நிதானமான எழுத்தாளர் வந்து 4-5 படி தாண்டி ஏற முடியாது. ஒவ்வொரு படியாக ஏறும்போதுதான் எழுத்து வந்து மேலும் மேலும் செழுமை அடையும். நீங்க கதை கவிதையிலிருந்து நேரடியாக குறுநாவலுக்கு இருக்கலாம், சில தாண்டி இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரை என்னன்னா அப்படி தாண்ட வேண்டாம். கதையில கால் வச்சுட்டு அப்புறம் 2வது படியில கால் வச்சுட்டு அப்புறம் 3வது படியில கால் வைப்போம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நமது தமிழ் மொழி என்பது வந்து இன்னைக்கு நேற்று இல்ல, நீண்ட கால பாரம்பரியம் செழுமையை கொண்டது. நமக்கு முன்னாடி ஏகப்பட்ட மாஸ்டர் ஆளுமைகள் சில இலக்கியத்தை செயல்பட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு எழுதுவதற்கு இந்த நிதானம் அவசியம் நினைக்கிறேன். அதனாலதான் மெல்ல மெல்ல கவிதையிலிருந்து கதைக்கு, கதையிலிருந்து குறுநாவலுக்கு, குறுநாவிலிருந்து நாவலுக்கு என்று கிட்டத்தட்ட எல்லாரையும் கூட நானுமே நகர்ந்து வர்றேன். அதுதான் சரியானதுன்னு நினைக்கிறேன்.
1: நேர்களை தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. சிறுகதை கூத்துக்கு உங்களுக்கு கிடைச்ச வரவேற்பு எப்படி இருக்கு?
0: எதிர்பார்க்காத வரவேற்பு. பெண் வாங்கி பேசுறாங்க நிறைய பெண்புறர்கள், எங்க வீட்டுல இப்படித்தான் ஒரு குழந்தை இருந்தது, எப்படி இது நீங்க எழுதுறீங்க, நாங்க என்ன பண்ணு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நிறைய பேர் பேசுறாங்க. ரொம்ப நிதானமாக கூத்துக்கள் வந்து ரொம்ப நிதானமாக தன்னோட இடத்தை அடைந்ததுதான் சொல்லுவேன். நான் வெளிவந்தோடனே பெருசா பரபரப்பெல்லாம் அடையல, வெளிவந்தோடனே ரொம்ப பரவலான வந்து புத்தகத்தோட அட்டைப்படம் தான். இங்க அருமையாக தமிழ் வீழ் பதிப்பு வந்தாரும் அவங்க ஸ்ரீசங்கர் அதை வடிவமைச்சிருந்தாங்க. அந்த அட்டைப்படம் தான் ரொம்ப பரவலாச்சு. அப்புறம் மெல்ல மெல்ல ஓரளவு வாசித்து வாசித்து பகிர பகிரதான் கூத்து வந்து தனக்கான இடத்தை கண்டடைந்தது. அன்னைக்கு வரைக்கும் கூத்து வந்து ஏதாவது ஒரு வகையில கல்லூரியிலையோ அல்லது வேற ஏதாவது நிறுவனங்களிலோ, ஏன் உங்களை போன்ற வானொலி தொகுப்பாளர்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் மனசுல கூட இடம் பிடிப்பதற்கு கூட கூத்து தான் ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கூத்து வந்து நிறைய சொத்துக்களை எனக்கு கொடுத்திருக்கிறது.
1: ஒரு எழுத்தாளரா பெரும்பாலும் கவிதை, சிறுகதை எழுதிட்டோம், சினிமா வசனகர், சினிமால எழுத்து பணியில அப்படிங்கிற ஒரு விஷயம் சிலருக்கு வரும். உங்களுக்கு இந்த ஆசை எப்படி இருக்கு?
0: இல்ல இல்ல, இயல்பாவே அது இல்ல. இது வந்து அது ஏன்னு தெரியல, அப்படி ஒரு எண்ணம் இருந்தது இல்ல. ஒருவேளை நான் இந்த அன்றம் சார்ந்த அமைப்புல இருக்கிறதுனால படக்கணும் சினிமா ஆசை அப்படிங்கிறது என்னோட மனதில் வரல. இயல்பாவே எனக்கு இல்ல. போக எழுத வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அங்க போனோம்னா நம்மளோட முழு கவனமும் அதன் பக்கம் திரும்பிடும். வாய்ப்புகள் கிடைப்பதற்காக இப்படி மாத்தி எழுதணுமோ, அப்படி மாத்தி எழுத சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணமும் வந்துருச்சு. அது போக என்னோட வாழ்க்கை சூழல் ஒத்துழைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி 18 வயதுல திருமணம் ஆகி விட்டதுனால பொருளாதாரம் தொடர்பாக எந்த ஒரு ரிஸ்க்கும் என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா 18 வயதுலயே மனைவி, 20 வயது குழந்தை, பொருளாதாரம் சார்ந்து எந்த ஒரு ரிஸ்கையும் எடுத்துக்க முடியாது. ஒருவேளை எல்லாரையும் போல எனக்கும் அப்போது திருமணம் ஆகாமல் 24-25 ஆகியிருந்தா அந்த இடைப்பட்ட 8 ஆண்டுகள்ல நான் ஏதாவது ரிஸ்க் எடுத்திருக்கலாம். திரைப்படம் சார்ந்தோ அல்லது இந்த இலக்கிய தொடர்பான வேறு விஷயம் ரிஸ்க் எடுத்திருக்கலாம். அப்படி எந்த ஒரு சவாலையும் எடுக்க விடாத வகையில் அன்றாட வாழ்க்கை என்னை சுற்றி இருந்துருச்சு. ஒரு பெரிய சோர்வா இருந்துருச்சு. அந்த சோற்றுக்குள் எனக்கு நானே மூச்சு விடுவதற்காக தான் இந்த கதைகளை கவிதைகள் எழுதுறேன். அப்படியே நாள்கள் கடந்துட்டனால இப்போது வரைக்கும் சினிமா தொடர்பான ஆசை இல்லை.
1: நன்றி சார், ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை வானொலி நேயர்களுக்கு பகிர்ந்துகிட்டீங்க. எளிய மக்களோட வாழ்வியல, எளிய மக்களோட பழக்கங்களை வந்து மிக சிறப்பா பதிவு பண்ண நூல்கள் அப்படின்னு சொல்லிடலாம். தொடர்ந்து உங்களுடைய எழுத்து பணி குறுநாவலா வெளிவரணும், நாவலா வெளிவரணும், அடுத்தடுத்த புத்தக கண்காட்சியில நிறைய புத்தகங்கள் நீங்க வெளியிட வானொலி சார்பா வாழ்த்துக்கள் சார்.
0: என்னுடைய மகிழ்ச்சியை நான்

0: தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மரபான பாரம்பரிய மிக்க நம் அகில இந்திய வானொலியில இந்த நிகழ்ச்சியில வந்து என்னுடைய குரலும் காற்றில் கலந்து எட்டு திக்கும் பரவ போகுதுன்னு அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. வானொலி நேயர்களுக்கும் பேட்டி எடுத்த விமல்குமார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார்.

0: நேரம் 6 மணி. நீ தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விளையாட்டுத் துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினருக்கான நலத்திட்டங்களின் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கான அம்சங்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டின் நிதி சேவையில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தனியார் பேருந்துகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு போக்குவரத்து கழகத்தின் இலவச பயண திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிப்பாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் தவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த தவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தாமிரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்குகிறது. ஸ்லோவேக்கியா ஓபன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லூக் மடோகா 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபர்கர் தாய்லாந்தின் குன்னன் பன்ட்ரட்டோன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ்.

0: எஸ் எல்லோருக்கும் ஒரு அழகான மாலை வணக்கம். இந்த குரல் இங்கே கேட்ட மாதிரி இருக்கலாம். எஸ் நானே தான் உங்க ஆர்ஜி சரண் ஜெயராமன் வந்திருக்கேன். நேரம் 7:01 ஆயாச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸ் தான் கேட்டு இருக்கீங்க. இது சென்னை எஃப்எம் ரெயின்போ. எஸ் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வேண்டிய பாடலாம் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் கால் பண்ணுற நம்பர் 298600038 இல்லைனா 295205544 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஒரு கால் இருக்காங்க, யாருன்னு பார்த்தலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம்
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல பேசுறேன்.
0: சத்யநாராயணன் எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கு. முதல் நேரம் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க.
0: முதல் நேரம் வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஆமா, நான் தான். ஓகே, சத்யநாராயணன் வருவாரு, கண்டிப்பா அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் சொல்லுங்க சத்யன், சொல்லுங்க.
1: படம் வந்து பிரம்மா.
0: பிரம்மா படத்துல இருந்து
1: எங்கேயோ இளங்கோயில் எஸ்பிபி பாடியிருப்பாரு.
0: எங்கிருந்தோ இளங்கோயில் எஸ்பிபி பாடியிருப்பாரு. எல்லாமே நீங்களே சொல்லிட்டீங்க. எஸ், அவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் இருங்க. தேங்க்யூ. எஸ், பிரம்மா கேட்ட பாடல் தான் அடுத்து வரப்போகுது. பிரம்மா, சாரி, பிரம்மா திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி பாடிய பாடல், வாலியுடைய குரல்ல இளையராஜாவோட இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நிறங்கள் 101.4 இங்க எல்லாமே சமதுல.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு

0: ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் 25 காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்

எஸ் அந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்த அந்த நேரம் 7:11 ஆயாச்சு. வேகமாக எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடலையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எஸ் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்தில் இருந்து மனு மற்றும் அனுராதா ஸ்ரீராமோட குரலில் பழனி பாரதியோட வரிகளில் தெய்வாவோட இசையில் எந்த ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கும் கேட்டு நிறங்கள் தேவம் 101.4 இங்கே எல்லாமே சமதுல.

இஸ்ரேன் போ சாட் பாக்ஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. எஸ் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு இங்கே நிற்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த ஃபேஸ்புக் கமெண்ட்லேருந்து நம்ம அடுத்த ஒரு பாட்டை கேட்க போகிறோம். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் அப்படின்ற வந்து இந்த பெரியண்ணா திரைப்படத்துலேருந்து தன்னானே, எஸ் அதே பாட்டு தான் வந்து கேட்டிருக்காரு. அவர் கேட்ட பாடல் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். எஸ்பி மற்றும் சித்ராவோட குரலில், வாசனுடைய வரிகளில், பரணியுடைய இசையில் இந்த ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டு நதுங்களது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

அன்பழகான பாடலாம் கேட்டுட்டு இருக்கோம்ல. இந்த பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் 7:22 ஆயாச்சு. மறுபடியும் வந்து போன் சரியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஓகே, நாம ஒரு முடிவு பண்ணி ஃபேஸ்புக் அப்படின்னு வந்தாச்சு இல்லையா, ரெயின்போ சாட் பாக்ஸை சாட் பண்ணுற மாதிரி பாடலாம் கேட்டுடலாம். எஸ் ப்ளீஸ் ஃபோன் பண்ணாமல் இங்கே ஃபேஸ்புக் வந்து உங்களோட பிடித்தமான ஒரு பாடலை வந்து கமெண்ட் போட்டிங்கன்னா நான் இங்கேருந்து பாட்டு ப்ளே பண்ணுவேன். நிகழ்ச்சியில் வந்து அடுத்த ஒரு அழகான பாடலை கேட்ட நபர் வந்து ராஜேஷ் பெரியார் நகர்ல இருந்து தான் கேட்டிருக்காரு. படம் ரெட்டைவால் குருவி. இப்ப இருக்க கிளைமேட்டுக்கு இந்த பாட்டை கொஞ்சம் ரேடியோ வால்யூமை இன்னும் சத்தமா அதிகமா வச்சுக்கோங்களேன். இந்த பாட்டை கேட்கும்போது அவ்வளோ ஒரு ப்ரீஸியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. எஸ் எனக்கு இப்போயே வந்து கண்ணு முன்னாடி அந்த இமேஜ்லாம் வந்து போயிடுச்சு. எஸ் நீங்கள் நினச்ச மாதிரி அந்த பாட்டு கரெக்டாக ரெட்டைவால் குருவி திரைப்படத்தில் இருந்து யார் பாடின பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜானகியோட குரலில் காமராசன் வரிகளில் இளையராஜா இசையில் கண்ணன் வந்து பாடுகிறான் அந்த பாட்டு தான் வந்துட்டே இருக்கு. எஸ் கேட்டு நந்திரங்கள், இது FM 101.4 இங்கே எல்லாமே செமதுவில்.

ஏ சந்தவர அழகான பாடலை கேட்டு முடித்த நேரம் 7:27 ஆயாச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போல நான் அவங்க ஆர்ஜி சரண் ஜெயராமன் தான் அவங்க கூட அடுத்து அடுத்து பேசிட்டு இருக்கேன். இந்த அழகான பாடலாம் வழங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடித்தமான பாடலை ப்ளீஸ் ஃபேஸ்புக்கில் வந்து பிடித்தமான பாடலை நான் போட்டிருக்க போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை நான் இங்கேருந்து ப்ளே பண்ணுவேன்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: பார்த்து பார்த்து பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.

0: அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு, ஏன் தடுமாறிட்டே போறா?
1: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
0: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
1: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
0: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

எஸ் நிகழ்ச்சியில் வந்து அடுத்த பாடலாக வந்து யார் கமெண்ட் பண்ண பாட்டு வரப்போகுது அப்படின்னு தானே காத்துட்ருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒரு க்ளூ சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் கேட்ட அந்த பாடலை நான் லைக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த பாட்டு தான் அடுத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப ஆர்வம் ஆர்வம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, யாரு பாட்டுக்கு லைக் வருது அப்படின்ட்டு. எஸ் இப்போ நான் லைக் போட்டு வச்சிருக்கேன். திருமழிசை அஸ்வினி நாகராஜ் இவங்க கேட்ட அந்த பாடல் தான் வந்து வந்துட்டே இருக்கு. ஜீன்ஸ் திரைப்படத்துல இருந்து எனக்கே எனக்கா அந்த பாட்டு கேட்டாங்க. எஸ் எனக்கே எனக்கு அந்த பாட்டு நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு. இதுக்கு எப்பவுமே ஒரு கோ டு சாங் இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது இந்த சாங் தான். எஸ் உன்னிகிருஷ்ணன் மற்றும் பல்லவியோட குரலில் வைரமுத்தோட வரிகள் ஏரகம் அனிசையில் இந்த ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நிதருங்கள், இந்த வால்யூம்லாம் அப்படியே கொஞ்சம் சூப்பராக வச்சுக்கோங்க. இந்த பாட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கேட்டு நிதருங்கள், இந்த ஃபெம் ரெயின்போ 101.4 இங்கு எல்லாமே தூள். உங்களுக்கு பிடித்த பாடல் வரணுமா? எஸ் ஃபேஸ்புக்கில் இருக்க போஸ்ட்டில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சாட் பாக்ஸ் தான் கேட்டு இருக்கீங்க, ரெயின்போ சாட் பாக்ஸ். இது சென்னை எஃப்எம் ரெயின்போ, மற்றும் நான் உங்க ஆர்ஜே சரண் ஜெயராமன். எஸ், கமெண்ட் பாக்ஸ்ல சூப்பரான பாட்டெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அடுத்த பாடல் யாருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் கிருஷ், ஐயோ பேரே படிக்க முடியலீங்களே, கீழ் விஷாரம் செல்வம். எஸ் நான் பேர் கரெக்டாக படிச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் அவர் தான் இந்த பாடல் வந்து கேட்டிருக்காரு. காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து இந்த பாட்டு எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான சாங் அப்படின்னு சொல்லலாம். பூ போட்ட தாவணி அப்படின்ற பாடல் தான் வந்துட்டு இருக்கு. யார் பாடிருக்கா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆஃப்கோர்ஸ் வேற யார், ஜானகி மற்றும் எஸ்பியோட குரலில், வாலியோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் இந்த ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. செல்வம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, நேயர்கள் எல்லோரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல் வேணா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. இது எஃப்எம் 91.4, இங்கே எல்லாமே சமதுல.

எஸ் இந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குல்ல, எஸ் இந்த மாதிரி பாட்டு நானும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டு கேட்டு. இந்த பாட்டை கேட்ட நபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சாட் பாக்ஸில், ரெயின்போ சாட் பாக்ஸில் அடுத்த ஒரு பாடல் வந்து அப்துல் காதர் தான் கேட்டிருக்காரு. என்ன நம்ம பாட்டுக்கு இன்னும் லைக் வரலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? தோ வந்துருச்சு. எஸ் அப்துல் காதர் தான் கேட்டிருக்காரு. என்ன பாட்டு அப்படின்னா, ரோஜா படத்தில் இருந்த சின்ன சின்ன ஆசை அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டிருக்காரு. யாரெல்லாம் பாடியிருக்கான்னு பார்த்தா ஒரே ஒருத்தவங்க தான் பாடியிருக்காங்க, மின்மினி. மின்மினியோட குரலை வந்து கேட்டு யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? இந்த பாட்டில் அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப ரம்யமாக இருக்கும் அந்த அந்த சீன்ஸ் எல்லாமே. வைரமுத்தோட வரிகள்லாம் ஏ ரஹ்மானுடைய இசையில் ரோஜா திரைப்படத்துலேருந்து சின்ன சின்ன ஆசை நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டதாக பாடலாம்தே இருக்கு. தொடர்ந்து எழுந்திருங்கள் இது ஃப்ரெயின் 101.4 எல்லாமே சமதூல். இன்னும் நிறைய பாட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.

எஸ் ரெயின்போ சாட் பாக்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகான பாடல்லாம் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கேன். பிளே பண்றேன்னா அது காரணம் நீங்க கமெண்ட் போடுறதால தானே. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். ரொம்ப அழகான பாடலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் அவர் வந்து அடுத்த பாடல் வந்து கேட்டிருக்காரு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டா இனி இரவு வணக்கம். எஸ் எல்லோருக்கும் இனி இரவு வணக்கம். திரைப்படம் வந்து சொல்ல துடிக்குது மனசு அப்படின்ற திரைப்படத்துல வந்து தேன்மொழி அப்படின்ற பாடல் தான் கேட்டிருக்காரு. அந்த பாடலும் எடுத்து வச்சாச்சு. எஸ் மனோ பாட இந்த பாடலை வந்து பாடியிருக்காரு. என் காமராஜன் இந்த பாடலுக்கு வந்து வரிகள் எழுதியிருக்காரு. இளையராஜா இசை நிகழ்ச்சியில் அடுத்து அந்த பாடல் தான் வந்துட்டு இருக்கு. கேட்டி நந்திரங்கள். தேங்க்யூ சோ மச் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன். இந்த பாடலை உங்க கூட சேர்ந்து நாங்கள் எல்லோரும் கேட்டு ரசிக்க போகிறோம்.

எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பகுதிக்கு ரொம்ப அழகான பாடல் கேட்ட நபர் வந்து ஏழு கிணறு அபுதாஹிர். அவர் தான் பாட்டு வந்து கேட்டிருக்காரு. என்ன பாட்டுன்றது அப்புறம் சொல்கிறோம். எஸ் இன்னைக்கு சேட் பாக்ஸில் ரொம்ப அழகான பாடலாம் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டு அத்தனை பேருக்கும் நன்றி. இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன். மீண்டும் அடுத்து 9 மணிக்கு நான் அவளும் சந்திக்கிறேன். எஸ் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வந்து கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதாவோட குரலில் பெரியசுடன் எழுதிய இந்த பாடலுக்கு இசை இளையராஜா. ஸ்டேட்யூனாருங்க, இன்னும் நிறைய நிறைய பாடலாம் கேட்கலாம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுல.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் தமிழில் இதனை பதிவு செய்துள்ள அவர், விமான நிலையத்தில் 21 பேரை வரவேற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்ட நேபாள ராணுவம் மற்றும் அந்நாட்டு அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்ட நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மீட்கப்பட்ட தமிழர்கள் 21 பேரும் ஆரோக்கியத்துடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். முன்னதாக நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தமிழக அமைச்சர்கள் குழுவிடம் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையிலான அமைச்சர்கள் குழு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வரும் கட்டுப்பாட்டு அறையையும் பார்வையிட்டனர். சர்க்கரை போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் காரணமாக கரும்பு ஆலைகளில் சர்க்கரை விலை 20% குறைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில்லறை விற்பனையிலும் சர்க்கரை விலை விரைவில் குறைய தொடங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புழல் மத்திய சிறையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிறைவாசிகளுக்கான அடிப்படை வசதிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறைவாசிகளுக்கான தொழிற்கூடத்திற்கு சென்று அங்கு தயாரிக்கப்படும் பல்வேறு பொருட்கள் மற்றும் தையல் பிரிவினையும் முதலமைச்சர் பார்வையிட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறைவாசிகளின் தேவைகள் குறித்தும் திரு விஜய் அவர்களிடம் கேட்டறிந்தார். இதன் பின்னர் புழல் காவல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார பேருந்துகளின் இயக்கத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். டீசல் வாகனங்களின் இயக்கத்தால் காற்று மாசு ஏற்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அரசு பேருந்துகள் மின் பேருந்துகளாகவும் இயற்கை எரிவாயு பேருந்துகளாகவும் மாற்றப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அனைத்து பேருந்துகளையும் குளிர்சாதன வசதியுடன் கூடிய பேருந்துகளாக மாற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 14,000 மேற்பட்ட நீர்நிலைகளில் 29% முற்றிலுமாக வறண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 5,000 மேற்பட்ட நீர்நிலைகளில் 25% வரைதான் நீர் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு வறட்சி பாதித்த மாநிலமாக தமிழகத்தை அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சகோதரரை தாக்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்த மனுவினை நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் திரும்பப் பெற்றதை அடுத்து அதனை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுதொடர்பான மனு நீதிபதி திரு லட்சுமி நாராயணன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது, சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறுவதால் திரு மரிய வில்சன் நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று அவரது சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார். இதற்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். இன்று பிற்பகலில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பல்வேறு காரணங்களை எடுத்துரைத்து மனுவினை வாபஸ் பெறுவதாக திரு மரிய வில்சனின் வழக்கறிஞர் கூறினார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி மனுவினை தள்ளுபடி செய்தார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. தென்கொரியாவின் டேகுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஜாக்கப் முட்டப்பில்லில் ஜோசப்பும் மகளிர் ஈட்டி எறிதலில் வெங்கட சுப்புலட்சுமியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸுக்கு எதிராக 2 நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டிகளில் 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய அணி பங்கேற்கிறது. இப்போட்டி

கோவாவில் அடுத்த மாதம் 26 மற்றும் 29 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தாமிரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகாஷ்பால் இணையும் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அபய் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

Hey, you're tuned to Music by the Bay on day 240.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்

ரேடியோ கேட்டுட்டு இருக்க நேரம் 9:01 ஆயாச்சு. எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல்லாம் அதுல இருக்கு, எஸ் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஒரு ப்ராமிஸோட இந்த ஒரு பாடல முதல் பாடலை கொண்டு வந்திருக்கேன். என்ன பாட்டு சரண் அப்படின்னு தானே கேக்குறீங்க? சுரா திரைப்படத்துல இருந்து ஹேமச்சந்திரா மற்றும் சைந்தவி பாடிய பாடல். நாமத்துக்குமார் இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காரு, பாடலுக்கு இசை மணி சர்மா. இந்த ஒரு அழகான இரவை இன்னும் இனிமையாக்குறதுக்கு பாடல்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுல.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

எஸ்எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன். இந்த நேரம் 9:09 ஆயாச்சு. சென்னை ஃபம் ரெயின்போ தான் கேட்டுருக்கீங்க. இந்த ரெயின்போ ராகங்களில் இப்போது அடுத்த ஒரு பாடல் வந்து ரொம்ப அழகான ஒரு பாடல் தான், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல். பசங்க திரைப்படத்திலிருந்து ஒரு வெக்கம் வருதே வருதே. சில பாட்டு கேட்கும்போது வா இந்த பாட்டா ப்ளீஸ் போடுங்களேன், ஏன் சரன் பேசுகிற பாட்டு போடு அப்படின்னு தானே சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. எஸ் நிகழ்ச்சியில் அந்த பாட்டு தான் அடுத்து எடுத்து வச்சுருக்கேன். கேட்டது நானும் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன். சரி, இந்த பாடலை யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? எஸ் ஸ்ரேயா கோஷல் மற்றும் நரேஷ் ஐயரோட குரலில் தான் பாடல் வந்துட்டு இருக்கு. தாமரையோட வரிகளில் ஜேம்ஸ் வசந்தன் இசையில் இந்த ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே செமதுள்ள

0: விடுமே.
1: எப்படி சூப்பர் பாட்டு இல்ல? இந்த பாடல கேட்டு முடித்த நேரம் 9:15 ஆயாச்சு. எஸ்எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நேரம் 9:15 ஆயிருக்கு. ரெயின்போ ராகங்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போல வந்து அடுத்து வந்து ஒரு சூப்பரான பாடல் தான் வந்து இந்த லிஸ்ட்ல மறுபடியும் இருக்கு. என்ன பாட்டுன்னு கேட்டாங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி பாட்டுலாம் என் போடுறீங்க, எங்கன்னா சீட்ல உட்கார முடியுதா அப்படின்னு கேட்குறீங்க, எனக்கு தெரியுது. அடுத்த பாட்டு அதை விட சூப்பரான பாட்டு, நீங்களாம் கண்டிப்பா வந்து தரையிலேயே நிற்க மாட்டீங்க. எஸ், எனக்கு விருத்தமான பாடலில் வந்து அடுத்த பாட்டு வந்து வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒரு சின்ன தாமரை. இந்த பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. எஸ், இந்த பாட்டை யார் பாடியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருஷ் மற்றும் சுசித்ராவோட அருமையான குரலில் விவேகா இந்த பாடலுக்கு வரிகள் எழுத விஜய் ஆண்டனி இசையமைச்சிருக்காரு. தூங்கு போனதில் இந்த மாதிரிலாம் பாட்டு போட்டால் எப்படி சிறந்தனு கேட்குறீங்க. நல்லா டான்ஸ்லாம் ஆடி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தூங்க போங்கள், நல்லா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. எஸ், இப்போ வளவளவளன்னு பேசாமல் நான் பாட்டுக்கு போயிடுறேன். எஸ் இந்த ஒரு பாடலில் கேட்டுட்டு வாங்க. இது எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே முதல் நான் இப்போ சீட்டில் உட்கார போகிறதில்லப்பா.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai, என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

FM Rainbow கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ரேடியோ கேட்டுட்டு இருக்க நேரம் 9:24 ஆயாச்சு. ரெயின்போ ராகங்களில் ரொம்ப அழகான பாடல்லாம் வந்து நாம் கேட்டுட்ருக்கோம். எஸ், இந்த பிளேலிஸ்ட்டில் கொடுத்த பாடல்லாம் வந்து ரொம்ப அருமையான பாடல், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடலாக தான் இருந்துகிட்ருக்கு.

அப்படி நிகழ்ச்சியில அடுத்த பாட்டு என்ன? படிக்காதவன் திரைப்படத்தில் இருந்தான். படிக்காதவன் அந்த படிக்காதவன் இல்ல அந்த படிக்காதல இப்போ புதுசாக வந்துச்சு இல்லையா, அந்த படிக்காதவன் திரைப்படத்தில் தான் கேட்க போறோம். எஸ் உதித் நாராயணன் மற்றும் மாலதியோட குரல்ல, பாபிஜியோட வரிகளில், மணிஷர்மாவோட இசையில, ராங்கி இறங்கம்மான்னு அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா, அந்த பாடல் தான் வரப்போகுது. ஆக மொத்தம் தூங்குற நேரத்தில் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் வீக்கெண்ட்லயே அப்படிதான் போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில பாடலை தொடர்ந்து கேளுங்க, இன்னும் நிறைய நிறைய ரொம்ப அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு எழுந்திருங்கள். இது எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுல.

ஸ்பேஸ் ரெயின்போ ராகங்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. நேரம் 9:30 ஆயாச்சு. இது சென்னை எஃப்எம் ரெயின்போ, மற்றும் நான் உங்க அதேதான் ஆர்ஜி சரஞ்சயராமன். எஸ் ரெயின்போ ராகங்கள்ல அடுத்து ஒரு அழகான பாடல் தான் கேட்க போறோம். தோரணை திரைப்படத்துல இருந்து வாச்சலம், எஸ் அந்த பாட்டு தான் கேட்க போறோம்.

0: யாரெல்லாம் பாடியிருக்கா அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் தான் பாடியிருக்காரு. அவர் வந்து உதித் நாராயணோட குரல் தான். எஸ் பா விஜய் இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காரு. மணி சர்மாவுடைய இசையில் தான் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேட்டு நிறங்கள் இன்னும் நிறைய பாடலாக இருந்திருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுளு.
1: I think my heart just skipped a beat. Yes, I'm falling in love with you.

கீர்த்தி சாகித்யா, ஃபேஜி மற்றும் பேபி ஹரிணியோட குரல்ல, விவேகோட வரிகள்ல, டி ஹிமானுடைய இசையில இந்த ஒரு பாடல் கேட்டீங்க. பாடல் கேட்டு முடித்த அந்த நேரம் 9:41 ஆயாச்சு. இன்னும் ஒரு அடுத்த அழகான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. பேராண்மை திரைப்படத்தில இருந்து ஷாலினி, மேஹா, பேஜி மற்றும் சுவியோட குரல்ல, வைரமுத்தோட வரிகள்ல, வித்யாசாகரோட இசையில இந்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: நிகழ்ச்சியில் அந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்த அந்த நேரம் 9:46 ஆயாச்சு.
1: பாத்து பாத்து பாத்து, பத்திரமா கூட்டிட்டு போங்க.
2: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
1: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
2: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
1: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
2: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
3: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ FM 101.4.

0: rainbow e fumuti un pulinale in di ella messa madule.
1: எஸ்எஃப்எம் கேட்டுட்ருக்க அந்த நேரம் 9:53 நிமிஷம் ஆயாச்சு. ரெயின்போ ராகங்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போல. நான் அவங்க அர்ச்சிசரன் ஜெயராமன். நிகழ்ச்சியில் ஆல்மோஸ்ட் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எஸ் அடுத்த பாட்டை கேட்கணும் பார்க்கலாம். பட் நிறைவான இந்த ஒரு பாடல் வந்து ஈரம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. ரஞ்சித்தோட குரல், விவேகாவோட வரிகளில் தம்மனுடைய இசையில் தான் இந்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நிதர்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

0: எஸ் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாம் மழையே மழையே பாடல் அப்படின்ற பாடலை ஈரம் திரைப்படத்திலிருந்து கேட்டீங்க. இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு பாய சொல்லிட்டு நாம ரெயின்போ ரீவைண்டுக்கு போக போறோம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி
1: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
2: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
3: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
4: she is a fantasy, shanana, oh oh.
3: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: ரெயின்போ ரிவைண்ட்.
1: எஸ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன். இந்த நேரம் 10:01 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ரெயின்போ ரிவைண்ட். உங்க இரவு பொழுத இன்னும் அழகாக்க அதே சரஞ்சயராமன் இங்க வந்திருக்கேன். எஸ் எல்லோரும் வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பீங்க, சாப்பிட்டே முடிச்சுட்டு இருப்பீங்க, நிறைய பேர் படுத்துட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் அப்படியே காதோரமாக அந்த எஃப்எம்ல வச்சு கேட்கும்போது அது ஒரு தனியான சந்தோஷம் தான் இல்லை? அப்படி எஃப்எம் கேட்டுட்டு இருக்க உங்களுக்காக தான் இந்த ஒரு மணி நேரம் ரொம்ப அழகான பாடலாம் கொண்டு வந்திருக்கேன். நிகழ்ச்சியோட ஆரம்ப பாடலாக சுமை தாங்கி திரைப்படத்தில் இருந்து பி வி ஸ்ரீனிவாசுடைய குரல், கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையமைத்த இந்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நந்திரங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

நான் ஒரு வாட்டி வீட்டில் இருந்து அம்மா கிட்ட கூச்சிக்கிட்டு சண்டை போட்டு போனேன். அப்போ போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு பாடல் வந்து ரேடியோவில் தான் அப்பயும் கேட்டேன். நான் இதே பாட்டு தான், மயக்கமாக கலக்கமாக. இந்த பாட்டு கேட்டும்போது லைக் உனக்கும் கீழே உள்ளவர் கூடி என்பது எண்ணி நின்மதி நாடு அப்படின்ற லைன் வரும் இல்லையா, அதை கேட்டதுக்கப்புறம் தான் சே நம்மளுக்கு கீழே எத்தனை பேருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து நம்ம எல்லாம் கடந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு.

எஸ் ரெயின்போ ரீவைன் தான் கேட்டுட்ருக்கீங்க. ரொம்ப அழகான பாடலாம். எஃப்எம் ரெயின்போவில் இந்த பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:06 ஆயாச்சு. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் தான் வந்துருக்கு. தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து யார் பாடிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பி சுஷிலாவோட குரலில் கண்ணதாசன் வரிகளில் ஏஎம் ராஜா இந்த பாடலுக்கு வந்து இசையமைச்சிருக்காரு. எஸ் இந்த ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு நிறங்கள் இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai, என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, Room Number 27, All India Radio, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நிகழ்ச்சியில கேட்டு முடித்த பாடல் பெரிய எடுத்து பெயர் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் அவரோட குரல், கண்ணதாசன் வரிகளில் MS விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தியுடைய இசையில பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் 10:20 ஆயாச்சு. எஸ்டன் எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ரெயின்போ ரீவைண்ட் மற்றும் நான் உங்க ஆர்ஜி சரஞ்சயராமன். நிகழ்ச்சியில் ரொம்ப அழகழகான பாடலாம் கேட்டுட்ருக்கோம் இல்லையா. டி எம் சௌந்தரராஜனுடைய குரலில் அடுத்த ஒரு பாடலும் கேட்க போகிறோம். எஸ், அவருடைய குரலில் கண்ணதாசனுடைய வரிகளில் மீண்டும் MSV

விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசையில் இந்த தடவை பணத்தோட்டம் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து பாடல் தான் கேட்க போகிறோம். அருமையான ஒரு பாடல் கேட்டு நின்றுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே இசை மதுவில்.

டி சுஷிலாவோட குரல்ல கண்ணதாசன், வரிகள்ல விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையமைத்த பார்மகளே பார் திரைப்படத்திலிருந்து இந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் 10:27 ஆயாச்சு. எஸ் ரெயின்போ ரிவன் தான் கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போவில். நான் அவங்க கூட ஆர்ஜி சரண் ஜெயராமன் தான் இருந்துட்டுருக்கேன். எஸ் நிகழ்ச்சியில் இந்த அரை மணி நேரமாக, இப்போ அரை மணி நேரம் இருக்குல்லையா, எஸ் ரொம்ப அழகான பாடலில் இந்த பாடலாம் வந்து அந்த அப்படி ஒரு நாஸ்டாலஜின உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நாஸ்டாலஜி இதில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? நான் இந்த பாட்டெலாம் கேட்டதே இல்லை அப்படின்னு தான் நான் யோசித்தேன். பரவாயில்ல, ஒரு ரெண்டு பாட்டு நானும் கேட்டிருக்கேன். எஸ் சென்னை எஃப்எம் ரெயின்போவில் இந்த மாதிரி தான் பாடல் கேட்கணும்னா எஸ் 10 ரெயின்போ ரீவைண்ட் கேளுங்க. நானும் இன்றைக்கி கேட்டு எஸ் ரொம்ப அழகாக படிக்கலாம் பாடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் வந்து சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் பி லீலா அவங்க பாடிய பாடல். எனக்கு பி லீலாவை பர்சனலாக பிடிக்கும். யார் இந்த பாட்டுக்கு எழுதியிருக்கா? ஆலங்குடி சோமு அவர்கள் வந்து இந்த பாட்டுக்கு வரிகள் எழுதியிருக்காரு. இசை யார் அப்படின்னு தானே கேட்குறீங்க? நம்ம சுதர்சனம், எஸ் அவர்கள் தான் இசையை அமைச்சிருக்காரு. நல்லவன் வாழ்வான் அப்படின்ற ஒரு திரைப்படத்திலிருந்து இந்த ஒரு அருமையான பாடலை உங்களோட இரவை இன்னும் இனிமையாக்க வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

ஜலம் அருவியிலே குளித்தது போல.

பி சுஷிலாவுடைய குரலில், விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் இந்த ஒரு பாடலை மணியோசி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து கேட்டு முடித்தோம். கேட்டு முடித்த அந்த நேரம் 10:35 ஆயாச்சு. எஸ்எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்ருக்கீங்க. இது ரெயின்போ ரீவைன் மற்றும் நான் உங்கள் ஆர்ஜி சரண் ஜெயராமன். எஸ் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடலாம் கேட்டுட்டு இருக்கோங்க. மணியோசை திரைப்படத்துல இருந்து அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல. எஸ் நிகழ்ச்சியில் வந்து அடுத்த ஒரு பாடல் வந்து பீலீலா மற்றும் வி என் சுந்தரமுடைய குரல்ல, மருதகாசியுடைய வரிகளில், கண்டசாலா அவருடைய இசையில தான் அடுத்த பாட்டு வந்து லவகுசா திரைப்படத்துல இருந்து கேட்க போறோம். வெற்றி முரசு ஒழிக்க அப்படின்ற பாடல் தான் வந்துட்டு இருக்கு. கேட்டு இருந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கு எல்லாமே சமதுல.

குசா திரைப்படத்திலிருந்து ரொம்ப அருமையான பாடல்லாம் கேட்டோம்ல. கேட்டு முடித்த நேரம் 10:40 ஆயாச்சு. ரெயின்போ ரிவைனில் அடுத்து ஒரு அழகான பாடல் தீம் சவுந்தரராஜனுடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில், குங்குமம் அப்படின்ற திரைப்படத்தில் இருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுல.

டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா அவருடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் அவருடைய இசையில், காட் ரோஜா அப்படின்ற படத்துல இருந்து சின்ன சின்ன கண்ணனுக்கு அப்படின்ற அழகான பாடலை கேட்டு முடித்த அந்த நேரம் 10:50 ஆயாச்சு. ஏஸ் சென்னை எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்ருக்கீங்க. இது ரெயின்போ ரிவைன் மற்றும் நான் உங்கள் ஆரியசரஞ்சி ரம்பன் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏஸ் நிகழ்ச்சியில் வந்து அழகான ரொம்ப ரம்யமான அப்படியே லைட்ஸு கேட்குற மாதிரி பாடலாம் கேட்டுட்ருக்கோம்ல, அந்த வகையில் அடுத்து ஒரு பாடல் வந்து பி வி ஸ்ரீனிவாசோட குரலில் தான் வந்துட்டு இருக்கு. கடவுளை கண்டேன் அப்படின்ற ஒரு திரைப்படத்திலிருந்து பொய் சொன்னாரே அப்படின்ற ஒரு அழகான பாடல் தான் வந்துட்டு இருக்கு. கேட்டு எழுந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே செமதுளே.

எஸ்வி பொன்னுசாமி மற்றும் எல்ஆர் ஈஸ்வரியோட குரலில் கே வி மகாதேவன் அவருடைய இசையில் தான் இந்த ஒரு பாடல் வந்து கேட்டு முடிச்சுங்க. கேட்டு முடித்த பாடலின் திரைப்படம் வந்து காஞ்சி தலைவன் அப்படின்ற படத்திலிருந்து கேட்டு முடிச்சுங்க. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக இந்த ஒரு பாடலை கேட்டிங்க. இதோடு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்றைக்கி அவ்வளோ அழகான பாடலில் நம்ம கேட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கிச்சவங்க கிட்டே பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாக இருந்துச்சு. இதே புத்துணர்ச்சியோட இதே புன்னகையோட இங்கேருந்து நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னொரு நாள் இன்னொரு அழகான நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே சரஞ்சயராமன். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுல தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.

0: மேலும் அறிவிப்புகளை தொடர்ந்து கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நாளை காலை 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மண்புழு உரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்பு காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும். ஈர நிலங்கள் பூமியின் சிறுநீரகங்கள் வழங்குபவர் முனைவர் எஸ். காயத்ரி அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல், பாடல் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன். சிம்லா ஸ்பெஷலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. தமிழ் இலக்கணமும் ஆங்கில இலக்கணமும் தெரிந்த எனக்கு நட்பின் இலக்கணம் மற்றும் எப்படி தோன்றும்?
4: 1, 2, 3.

0: அன்பு நேயர்களே, இசையை ரசித்துக்கொண்டு விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடிய பாடல். பாடலை இயற்றியவர் புலமைப்பித்தன். ஆட்டோ ராஜா படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. இதோ சங்கத்தில் பாடாத கவிதை உங்கள் செவிகளில் கேட்கட்டுமே.
1: சங்கத்தில் பாடாத கவிதை

டார்லிங், டார்லிங், டார்லிங், இது ஒலிக்கவிருக்கும் பாடலின் படத்தின் பெயர். எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயரம் பாடிய பாடல் இது. புலம்பிப்பித்தன் வரிகளில் சங்கர் கணேஷ் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது இந்த பாடல். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படத்தின் பெயர் டார்லிங், டார்லிங், டார்லிங். இதோ கேட்கலாமா? அழகிய விழிகள் தூங்கச் செல்லும் முன் இந்த பாடலை கேட்ட பிறகு தூங்காமல் இருக்க முடியுமா என்ன?

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மலேசியா வாசுதேவன் பாடியுள்ளது. பஞ்சு அருணாச்சலம் ஏற்றி இளையராஜா இசையமைப்பில் எங்கேயோ கேட்ட குரல் படத்திலிருந்து இந்த பட்டு வண்ண சேலைக்காரி இந்த இரவு வேளையில் என்ன சொல்லுகிறார்கள் கேட்கலாமா?
1: பட்டு வண்ண சேலைக்காரி என்னை தொட்டு வந்த சொந்தக்காரி,

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி சைலஜா சசிரேகா பாடியுள்ள பாடல். முத்துலிங்கம் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படத்தின் பெயர் கோபுரங்கள் சாய்வதில்லை. இதோ உறவு என்று நீ என்று இருக்கும்போது எப்படி மற்றவருக்கு அந்த உறவை பற்றி பேச முடியும்? இவர்கள் என்ன சொல்கிறார்கள் கேட்கலாமா?

காதல் ஓவியம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல், பாடல் வைரமுத்து, இசை இளையராஜா. இதோ இங்கிந்த சங்கீத ஜாதி முல்லை உங்கள் மனம் வீச வருகின்றது, எப்படியாக துள்ளலாக. இசையை ரசிப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும்

ஓடிப்பட வெளி வரும் ஒரு கிளி, இசையனும் மழை வரும், இனி எந்த மயில் வரும்? யா

நேரம் 11:32, 40 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும், வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மனசு மயங்கும் நிகழ்ச்சியை. வழங்கிக் கொண்டிருப்பது இசையோடு ஆர்ஜேபிடி. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கிருஷ்ணச்சந்தர் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். பாடல் வைரமுத்து, இசை இளையராஜா. கோழி கூவுது படத்திலிருந்து இதோ இந்த பாடல் உங்களுக்காக, எனக்காக.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல், பாடல் கண்ணதாசன், இசை இளையராஜா. மூன்றாம் பிறை படத்திலிருந்து இது இந்த தாலாட்டின் சங்கீதம் உங்களுக்காக.

தொடர்ந்து எஸ்பி பால்சுனியும் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் டி ராஜேந்திரன் இசையமைத்தது. நெஞ்சில் ஒரு ராகம் படத்திலது நெஞ்சம் பாடும் புதிய ராகம் கேட்கலாமா?

இசையை ரசித்து கொண்டே முகநூல் பக்கமாக ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லி முள்ளக்காடு பாபி என்ற அன்பு நேயர் இனி இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். ஏழு கிணறு அபுதாகிர் என்ற அன்பு நேயரும் வாழ்த்துக்கள் என சொல்லியும் பூவை பரிசாய் கொடுத்தும் இருக்கின்றார். அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்களும் இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் சார் என அன்பு சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து அம்பத்தூர் முத்துலட்சுமி என்ற அன்பினேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள், இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து சாந்தி ரமேஷ் அவர்களும் இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து பர்வதவர்த்தன் என்ற அன்பினேயரும் பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் அவர்கள் நாங்கள் போடுற போஸ்ட்டுக்கு பதிலாக வித்தியாசமாக ஒரு போஸ்டரை போட்டு அன்பாய் பரிசாய் கொடுத்திருக்கின்றார். கொடைக்கப்பாளையம் ஷாகுல் அமித் ராஜா என்ற அன்பினேயரும் குடிக்கால் பாளையம் ஷாகுல் அமித் ராஜா என்ற அன்பினேயரும் இனிய கவிதையால் மனசு மயங்கும் இனிமையான இசைத்துளிகளோடு மனதை வருடும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு இனிய வாழ்த்துக்கள். இசையால் இணைவோம், இனிமையால் இதயம் நிறைவோம் என பதிவிட்டிருக்கின்றார். நன்றி. விழுப்புரத்து முரளிதரன் அவர்களும் அழகிய விழிகளில் பாடல் சூப்பர் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்க்கு நன்றி என பதிவிட்டிருக்கின்றார். வழக்கம் போல மாதவரம் வீரராகவன் அவர்களும் கவிதையாய் இனிமை இரவில் வந்தது, இன்னிசை மழை பொழிந்தது, இரவில் பூபாள ராகம் இசைத்தது, இதயம் இனிமை நிறைந்தது, இன்பம் நெஞ்சில் பண்பலை தந்தது, இறுதி வரை விழிகள் மூட மறுத்தது, இதுவே தொகுப்பில் மனசு மயங்கும் இன்சுவை தந்து பூத்தது என பதிவிட்டிருக்கிறார். நன்றி என்று சொல்லிக்கொண்டு அவர்களைத் தொடர்ந்து காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் என்ற அன்பினேயரும் இளையராஜா எம் எஸ் விஸ்வநாதன் சங்கர் கணேஷ் இவர்கள் இசையில் ஒழித்த ஆரம்ப பாடல்களுக்கும் தொடரும் பாடல்களுக்கும் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கும்பகோணம் பேட்டை ஆனந்த் என்ற அன்பினேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். எம் ஜி செல்வகுமார் அவர்களும் கே எம் காடிலிருந்து இனிய இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். திருமழிசை அஸ்வினி நாகராஜ் என்ற அன்பினேயரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் சார், வணக்கம் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்ன கேட்க ஆவலோடு இருப்பீர்கள் அல்லவா? நினைவெல்லாம் நித்யா படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. பாடலை பாடியவர்கள் யார் என்று பார்க்குவோம் என்று சொன்னால் எஸ்பி பாலசுமி எஸ் ஜானகியின் குரல்களில் வைரமுத்து இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் இதோ இந்த ரோஜாவை தாளாட்டும் தென்றல் உங்களையும் தாளாட்டட்டுமே.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் என்று தான் சொல்ல வேண்டும். நேரம் 11:54. நிகழ்ச்சியில் நிறைவாக ராணி தேனி படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக. பி சுசீலா பாடியுள்ள பாடல் எஸ் என் ரவி ஏற்றி இளையராஜா இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. ராணி தேனி படத்திலிருந்து நேர்களை முகநூல் வழியாக பதிவிட்ட ஒவ்வொரு அன்பு நேயர்களும் எழுத்துக்களால் என்று சொல்லும்போது நிச்சயமாக இப்படித்தான் எழுத வேண்டும் என்று தோன்றுமோ?

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்
0: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய். அன்பு நேயர்களே, நேரம் இப்பொழுது 12 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சிகளை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விடிந்த பின்னும் உறங்காமல் விழிகள் மூடாமல் நேர்லி நீங்கள் இடைவிடாத பாடல்களை கேட்க ஆவலோடு இருக்கிறீர்கள் அல்லவா? தொடர்ந்து காற்றின் மொழியாகவும் ஒரு மணிக்கு நீங்காத ரீங்காரமாகவும் 2 மணிக்கு தூங்காத விழிகளாகவும் 3 மணிக்கு இன்னிசை இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன. கேட்கலாமா?
2: காற்றின் மொழி

பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே, மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே, மாதுளம் சிவந்த

இதழ் துடிக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும், நாணத்தில் மேனியை மறைக்கும் அந்த நாட்களை ஒரு முறை நினைத்தான்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:05.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது திரையிசையில் பக்தி பாடல்கள். நேரம் 4:10:10. நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.

இதுவரை இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அடையார் ஜே வெங்கடேஷ் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்டீர்கள். திருவல்லிக்கேணி எஸ் பிரபு அவர்கள் தவில்

0: இதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய யுத் பாரதி தமிழ்எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சிகளை. நேயர்கள், இனி கேட்கலாம் தெய்வீக ராகம். இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. தெய்வீக ராகத்தில் தொடக்கமாக ஸ்ரீ வெங்கடேச சுப்ரபாதம், பாடியவர் MS சுப்புலட்சுமி.

தமோ மிகிரம் மகனீயமகம் ரகுராமமயே சுமுகம் சுகிருதம் சுலபம் சுகதம் ஸ்வனுஜம் ச சுகாய மமோகஷரம்.

சுவாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதே க்ருத சர்வ லோக சர்வஜ்ஞ சக்தநத வத்ஸல சர்வ சேஷிம் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஆனூபுரார்பித சுஜாத சுகந்தி புஷ்ப சௌரப்ய சௌரபகரௌ சமசன்னிவேஷௌ சௌமியௌ சதானுபவனேபி நவானுபாவ்யௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே.

சகோச்சர சௌகுமார்யௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. லக்ஷ்மீ மகீ ததனுரூப நிஜானுபாவ நீலாதி திவ்ய மகிஷீகர பல்லவானாம் ஆருண்ய சங்கிரமண தக்கில சாந்திர ராகௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே.

ஸ்ரீவேங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. பார்த்தாய தஸ்ஸதிருஷ சாரதினா த்வயைவ யௌ தர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி. பூயோபி மஹ்யமிஹதௌ.

சிவசிசோரமிருதாய மானம் ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாங்கரௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம்

0: ஒலித்த குரல் மீண்டும் ஒலிக்கின்றது தெய்வீக ராகத்தில் விஷ்ணு சகஸ்ர நாமத்திற்காக.
1: சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம்.

சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம்.

பிரபுஹு விஸ்வகர்மா மனுஸ்பஷ்டா ஸ்தவிஷ்டஸ்தவிரோத்ருவஹ அக்ராஹ்யஸ்யாஸ்வத கிருஷ்ணோ லோஹிதாக்ஷ பிரதர்தனஹ பிரபுஹு தஸ்த்ரிக குப்தா.